0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க மணி எட்டாக்கி 6 நிமிடங்கள் ஆயிருச்சு.
1: உங்கள் காலை பொழுது நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம எடுத்திருக்கிற விஷயம் வந்து நீங்க மனசு விட்டு பேசினா மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும், அதனால கண்டிப்பா அழைப்பீங்கன்னு நாங்களும் நம்புறோம்.
0: இப்போ சின்ன ஒரு வேலையா இருக்கும், ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பீங்க, சின்னதா இருக்கும், ஆனா அவங்க காட்டுற காட்டு இருக்கு இல்லையா, ஐயோ எம்மா பரவாயில்ல நாங்களே அதை செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஒரு காட்டு காட்டுவாங்க பாருங்க.
1: ஆமா,
0: அதை பத்தி தான் நீங்க பேச போறீங்க.
1: என்ன விஷயத்துக்கு பெருசா காட்டுற ஒரு நபர் உங்களை சுத்தி யாராவது இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத நீங்க மனம் திறந்து பேசுங்க.
0: புறம் பேச சொல்றீங்க, சரியா மோக
1: அப்படியா சொல்றோம் அப்படி இல்லையா?
0: பழக்கம் வந்து சில நேரத்துல பாதிப்புகளை ஏற்படுத்துது. சின்னதா ஒரு வேலை அவங்க ஏன் இதை செய்யறாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு அந்த வேலை செய்ய பிடிக்காது, அதை செஞ்சுட்டு பெருசா வந்து காட்டிக்குவாங்க, அடுத்த முறை வேலையை கொடுக்க கூடாது அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கூட ஏற்படுத்தும், அசௌகரியத்தை ஏற்படுத்துற ஒண்ணு இல்ல.
1: அப்படி நடக்குதாங்க உங்களுக்கு, கொஞ்சம் பேசுங்க. ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: சின்ன வேலைதான், காட்டுற காட்டு இருக்கு, காட்டு காட்டிட்டு போயிருவாங்க.

0: கெத்து படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தேன் காற்று வந்தது. ஹரிச்சரண் சாஷா திருப்பதி பாடின பாடல் அது.
1: இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, சின்ன விஷயமா இருக்கணும் ஆனா அதை வந்து ரொம்ப பெரிதா காட்டக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி யாராவது இருந்தா நீங்க தாராளமா மனசு விட்டு பேசலாம், உண்மையை சொல்லுங்க அப்படின்லாம் நம்ம பேசியிருந்தோம்.
0: இந்த தலைப்பு வந்து ஒரு நேயர் தான் எங்கிட்ட கொடுத்து பேச சொல்லியிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு தான் இந்த புகழ் எல்லாம். அவங்கள்ட்ட தான் நம்ம பேசலாம்னு நினைச்சோம், அவங்க தொடர்பு கொள்ள முடியல.
1: ஆமா, குறிப்பா இது வேலை இடத்துல நடக்கலாம் இல்ல மற்ற இடங்களை எங்க வேணா நடக்கலாங்க. ஆனா இந்த மாதிரி சூழல கடந்து வரக்கூடிய ஒரு பாதிப்பு அப்படின்றது சில சமயங்களில் மன ரீதியாக நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தப்பு சொல்றோம், அப்படிலாம் தாண்டி இந்த மாதிரியும் நடக்குது, இப்படிலாம் நானும் எதிர்நோக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதைகள் தான் இன்றைக்கு நீங்க அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து நேர் வந்திருக்காரு,
0: வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க எங்க எங்க எந்த மலை மேல இருக்கீங்க? ஒரு மாதிரி காத்து வீசுது, புயல் அடிக்குது,
1: மலமா காத்து அடிக்குது. எங்க யார் பேசுறீங்க?
0: சிவனேசன்
2: பேசுறேன்.
0: சொல்லுங்க சிவா.
2: என்னோட கொலிக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா ஒரு வேற நாட்டை சேர்ந்தவங்க, அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனா அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், அது ஒரு லேபிள் பிரிக்கிற விஷயமா இருக்கணும். ஓ, நான் அந்த கெமிக்கல் ஊற்றி பிரிச்சேன், அதை இது பண்ண இது பண்ணு ரொம்ப இது பண்ணாங்க. என்னோட பாஸ் வந்துட்டு ஒரு ஃபாரினர், தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு.
0: ஆனா இவங்க வந்து பெரிய அளவில் எதிர்பார்ப்பாங்களோ, பாராட்டு
2: பெரிய பாராட்டுவாரு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா என்னோட முதலே வந்துட்டு அவர் பெரிய விஷயமா இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப பாராட்டுவாரு. சாடியெல்லாம் பிரசென்ட் பண்ணிருக்காரு, ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணிட்டோம், சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கொடுத்துட்டோம், கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. பிரிட்டிஷ்காரர் சிவன் கோயில போய், நீ மாலை எல்லாம் வாங்கிட்டு வா, பிரிக்வெல்ஸ்ல நான் கெமரி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கெமரி கடியை வந்துட்டு டொயோட்டா கெமரி ஷோரூம்ல எனக்கு கேஷ் வாங்கி கொடுத்துருக்காரு.
0: அது உங்களுக்கு கொடுத்தாருல, அவங்களே அப்படி செய்யறாங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு.
1: அவங்களும் அங்கதானே வேலை செய்யறாங்க, நமக்கு ஒரு காரு அப்படின்ற மாதிரி.
2: இது வந்து ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்பவும் அந்த கம்பெனில வந்துட்டு நான் அந்த கம்பெனில வெளியாயிட்டேன். பட் அந்த இன்ஃபர்மேஷன் வரும், இன்னும் அவங்க இப்படிதான் பதிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃப் வந்து அங்கதான் இருக்காங்க.
0: ஓ, ஸ்டிக்கர் பிரிச்சாலும் அப்பா உங்களுக்கு தெரியுமா, நான் போனேன் அதை தொட்டேன் அப்படின்ற மாதிரி.
2: நாங்க ஜிபில வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிட்டு இருந்தோம், அவங்க வந்து ஒரு கிருட்டன் மாட்டனே வந்துட்டு ரொம்ப இஷ்யூவா
0: பேசிட்டு அந்த காருக்கு அடி போடுறாங்க.
1: ஆனா எது எப்படி சார், எனக்கு ஒரு சின்ன கேள்வி. நீங்க வாகனத்துக்குள்ளதானே இருக்கீங்க?
2: ஆமா.
1: கண்ணாடி வந்து திறந்திருக்கா?
2: நான் ஒரு சின்ன வாழ்த்து சொல்ல விரும்புறேன். லாஸ்ட் சாட்டர்டே சண்டேல வந்துட்டு சிலம்பம் காம்படிஷன் நடந்துச்சு, சென்னைங்கல லெவல்ல. அப்ப வந்து அதுல மலேசியாக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்துட்டு தங்கம் எடுத்தாங்க. நம்ம கேல இருந்து போகும்போது என் மகனும் போயிருந்தாரு, அதோட சேர்ந்து மற்ற அவரோட நண்பர்கள்லாம் போயிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து வாழ்த்து சொல்ல விரும்புறேன்.
0: நிச்சயமா எங்க சார்பில் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிருங்க சிவா.
2: கண்டிப்பா கண்டிப்பா.

0: அமரன் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் அது 8:20 நிமிடங்கள் ஆயிருச்சு.
1: இப்ப வேலை சூழலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றது நம்ம கையில்தான் இருக்கு. சில சமயங்கள் அந்த வேலை இடங்கள்ல கூட இது போன்ற பிரச்சனை, அதாவது சின்ன வேலையா இருக்கும் சிலர் எல்லாம் பெருசா காட்டுறதுனால அந்த வேலையிட சூழலை ஒரு பெரிய பாதிப்பை உள்ளாக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது.
0: 8 மணியிலிருந்து 5 மணிக்கு உங்களுடைய வேலை நேரம் அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரமோ இல்ல 1.5 மணி நேரமோ ஓய்வுக்கு தனி நேரம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வேலையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து என்ன ராணுவ பயிற்சியில் இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நீங்க கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போனோம். சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் இதுதான் அந்த ஆய்வுக்குல வந்து தெரிய வந்திருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கிறவங்க தான் நிறைய வேலை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மின்னஞ்சல் அனுப்புற வேலையை கூட அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா வெட்டி முறிக்கிற வேலைன்னு வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னமோ செங்கலை எடுத்து சிமெண்ட பூசி வீடை கட்டுற மாதிரி அவங்க காட்டுவாங்களாம். அந்த மாதிரி யாராவது சும்மாவே அழட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்றத கண்டறிய வேண்டியது அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுடைய பொறுப்புன்றாங்க.
1: இந்த ஆய்வுல நிறைய விஷயம் கண்டறிஞ்சிருக்காங்க, அதுல இப்ப நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒருவேளை அதிகமான வேலை எதுவும் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற யோசனையில கூட இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எப்போதுமே மனசை மத்தவங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப நம்ம நம்மளை சரிப்படுத்தணும், நம்மளை தற்காக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் பண்ணலாம். ஆனா இது மத்தவங்களுக்கு நேரடியாகவோ இல்ல மறைமுகமாவோ சில பாதிப்புகளை உண்டாக்குதான்.
0: நான் தேடின தேடல்ல ஒரு பதில் கிடைச்சது. யாராவது ஒருத்தவங்க வேலை இடத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னா
1: சரி,
0: அவங்க சரியா வேலை செய்யலன்னு அர்த்தப்படுகிறதாம். ஏன்னா அவங்க செய்யற வேலையெல்லாம் சரியான வேலையா இல்லையான்றது தெரியலையா. அடுத்தது அந்த இஃபெக்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முறையான வகையில நீங்க செய்து கொடுக்கிற இல்ல செய்யற வேலை பலன் கொடுக்கக்கூடிய வேலைன்னு பார்த்தா இல்லவே இல்லை. அவங்க அதுல ரொம்ப நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தப்படுதா.
1: சரி, நீங்களும் அழைத்து சொல்லுங்க. சின்ன விஷயமா இருக்கும் ஆனா ரொம்ப பெரிதா காட்டக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா தாராளமா அழைத்து எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
0: மடிக்கணினியை திறந்து வச்சிருவாங்க, பக்கத்துல ஒரு காஃபி இருக்கும், கணினியை வந்து ஆன் பண்ணி வச்சிருவாங்க.
2: இப்படிதான் நடிக்கிறேன்.

0: சொல்வீந்தர் சுகிசிவம்.
1: பாலகங்காதர திலகர் இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் லயிச்சிருக்கிறார். அவர் வந்து ஒரு ஆசிரியர், பாலகங்காதர திலகர். பேசிக்கலி அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டம் அப்படியே வெற்றியாகி மேலே வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவுடைய ஜனாதிபதியா வருவீர்களா பிரதமராக வருவீர்களான்னு அவருடைய திக் ஃபாலோயர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நீங்க வந்து பிரதமரா ஜனாதிபதியா நீங்க என்ன ஆக விரும்புறீங்க அப்படின்னு திலகருக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கூட இருந்தவங்க சொன்னாங்க நீங்க நிச்சயமா பிரைம் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு. அதுக்கு திலகர் பதில் சொன்னார், நான் ஏன்டா இந்தியாவோட பிரதமரா வரணும்? திலகர் சொன்ன வார்த்தை, நான் ஏன்டா இந்தியாவோட பிரதமரா வரணும்? பின்ன என்னன்னா, நான் மீண்டும் ஆசிரியராக மாறுவேன், 100 பிரதமர்களை உருவாக்குவேன். ஒரு பிரதமருடைய பதவியை விட பிரதமரை உருவாக்குகிற ஆசிரியர் பதவி மேல் என்று எண்ணினாரே. அவர் தன் தொழிலை நேசித்தது போல் தொழிலை நேசித்தால் யாரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டியதில்லை, பூமியை நோக்கி சொர்க்கம் தானாக வரும். ஏன்னா மேலேந்து எல்லாம் பூமிக்கு வந்தாக வேண்டும். அதுக்கு என்னன்னா, நாம் செய்கிற செயலை நேசித்து செய்ய வேண்டும்.

0: அடங்காத அசுரன் தனுஷுடைய குரல்ல வந்த பாடல். வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: இன்றைக்கு ஒரு தலைப்போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா அதை பெரிதா காட்டக்கூடிய நபர்கள் உங்களை சுத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
0: இவங்க பெயர் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டாங்க.
2: நான் ஒரு வங்கியில வேலை செய்யறேன். இங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் கொஞ்சம் வேலை செய்வாங்க, ரொம்ப இந்த ஆர்ப்பாட்டம் பண்றது
0: புரியுது.
2: சோ இந்த மாதிரி இருக்கிறாங்க, என்னோட இடத்துல இருக்கிறாங்க. நான் கூட முதல் முதல் நினைச்சேன் வேற வேற இடத்துல வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன். இப்ப இவங்க டிபார்ட்மெண்ட் வரப்ப ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. தென் ஐ நோட்டீஸ் ஆக்சுவலி வந்து அமைதியாவே வேலை செய்யலாம், அது பாஸ் பாக்குற மாதிரி அப்படியே செய்வாங்க. தென் சில நேரத்துல அவங்க இல்லைன்னா அப்ப சொல்லுவாங்க, அப்பா இன்னைக்குதான் இந்த டிபார்ட்மெண்ட் அமைதியா வேலை செய்து ரிலாக்ஸா செஞ்சுட்டு போவேன்
0: நானு. நிதானமா செய்யற வேலையை ஒரு காட்டு காட்டிடுவாங்க.
2: அப்கோர்ஸ் ஒரு வேலைனா வந்துட்டு அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும். அது நம்ம எப்படி எடுத்து செய்யறோம்னு தான் இருக்கு. ஸ்மார்ட்டா ஒரு வேலையை
1: ஒரு வேலை கூடுதா அது செய்யறாங்களோ இல்ல எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி பொதுவான வேலை தான் செய்யறாங்க.
2: பொதுவான வேலைதான் அது, இவங்களே எடுத்துக்குவாங்க. ஓகே எனக்கு இந்த சிக்னேச்சர் எனக்கு, நான் அது எப்படி சொல்றது
0: தெரியும். அவங்க நல்ல ஒரு கதையோட முடிச்சாங்க இன்னைக்கு.
1: ஆமா, நீங்களும் அப்படி இருந்தா தாராளமா சொல்லலாம். சின்ன விஷயமா இருக்கும், பெரிதா காட்டக்கூடிய நபர்கள் இருந்தா சொல்லுங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: யாரு சுவை எப்ப மன்கிறது பாரு தலைமுறை தாண்டி சுவைக்குதா
1: வணக்கம். நான் செஃப்மானன். நான் சமையல் துறையில் 11 வருஷமா இருக்கேன். மலேசியனாலே உணவு தான் இங்க நான் சமைக்க ஆரம்பிச்சு வெளிநாடுகள்ல சமைக்க இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் சமைக்கிற சாப்பாடு வெளிநாட்டுக்காரங்க சாப்பிட்டு மலேசிய சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம் நாட்டு உணவு வந்து உலக அரங்கில் கொண்டு போகணும், அது என்னோட பெருமை மட்டும் இல்ல, அது என்னோட கடமையாவும் நான் கருதுறேன். வெளிநாட்டில் எத்தனையோ சமையல் போட்டிகளை நான் கலந்திருக்கேன், வெற்றியும் பெற்றிருக்கேன். வெற்றி பெற்றதை தாண்டி நமது ஜாலூர் கும்மியில் அங்கே பிடித்து நிற்கும் தருணம் அந்த சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நான் ஒரு மலேசியரா ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி மலேசியா.
2: ஜாலூர் கும்மிலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 29 19.

0: செய்யற வேலை எல்லாத்த மாதிரி யதார்த்தமான ஒரு வேலையா தான் இருக்கும். அந்த பொறுப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இது வீட்டுல இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம், இல்ல வெளியில இருக்கலாம். ஆனா காற்ற காட்டு மட்டும் அதிகமா இருக்கும். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
1: அந்த மாதிரி நபர்கள் இருந்தா அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: நந்தா வந்திருக்காரு.
2: யாரும் அப்படி இருக்காரு சொல்றதுலயே இதை பத்தி எனக்கு ஒரு சென்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்னோட ஒப்பீனியன். இது வந்து தவறையா இல்ல, இது வந்து அவங்களோட ஸ்கீலா ஒரு கேள்வி எனக்கு. ஆள் வந்து இப்ப ரிப்போர்ட்டிங் எல்லாமே இப்ப வந்து இப்ப வேலை ஸ்டைல் வந்து அந்த மாதிரி என்ன செஞ்சாலும் சரி, சின்னதா செஞ்சாலும் சரி, அது வந்து ரிப்போர்ட் பண்ணணும். போஸ்ட காட்டிக்கிட்டே இருக்கணும், படம் பிடிச்சி அனுப்புறது அந்த மாதிரி இருக்கு. ஆனா இடத்துல இருக்காங்க, சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் வேலை செஞ்சாலும் கொஞ்சம் அதாவது டெய்லி ரூட்டீன் பிஏயூவா தான் இருக்கும். ஆனா அவங்க ரிப்போர்ட்டிங் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கும், பிசினஸ் யூஸ்வல் மாதிரி. இப்போதும் செய்யற வேலை தான். ஆனா அது வந்து அவங்க ரிப்போர்ட்டிங் ஸ்டைலே வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுவாங்க. ஓகே, இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஏன்னா போஸ்ட் வந்து வாட்ஸ்அப் தான் எப்பலாம் ரிப்போர்ட்டிங்
0: நம்மள பிரமிக்க வைப்பாங்களா?
2: ஆமா, அந்த ரிப்போர்ட்டிங் வந்து ரொம்ப புதுசா செஞ்ச மாதிரி இருக்கும். பக்கத்துக்காரன் அதான் செஞ்சிருப்பா. ஆனா அவன் வந்து அவன் வைக்க தவறிதான். என்ன கேட்டா இது வந்து சார், இது வந்து பிரதர், இது வந்து ஸ்கில் தான். என்ன கேட்டா திறமை. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து இட்ஸ் டிபெண்ட் ஹவ் யூ செல் யுவர் செல்ஃப்.
0: இப்படி பேசுறாங்க இல்லையா, மத்தவங்களை பேச விடாம ஆக்கிடுறாங்களே, மத்தவங்க செஞ்சது எங்கேயுமே வெளிப்படாத அளவுக்கு ஆக்கிடுறாங்களே.
2: காம்படிஷன்ல பிரதர், என்ன கேட்டா காம்படிஷன், தென் யூ டு செல் யுவர் செல்ஃப்ல. இப்ப
0: நினைக்கிறேன் நம்மளும் வாட்ஸ்அப்ல படம் பிடிச்சு போட்டுட்டு நம்மள இதை செஞ்சு அதை செஞ்சு சொல்லணும்ன்றீங்க.
2: இது வந்து ஆக்சுவலி சார், என் டிபார்ட்மெண்ட்ல வந்து புதுசா எக்ஸாம் வரும்போது எவ்ரி மீட்டிங், நான் மீட்டிங் செஞ்சனா முதல் நான் செய்யறது வந்து நான் வந்து என்னோட செய்யற வேலையை அது வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க.
0: நம்மளும் காட்டணும் அதுதான்.
2: ஆமா,
1: இல்ல எப்போதும் பண்ணிதான்.
2: நன்றி
0: நந்தா.
2: ஓகே, தேங்க்யூ
0: பாருங்க, இவர் சொல்றாரு செய்துதான் ஆகணும், காலத்தின் கட்டாயம் அப்படின்னு.
1: ஆமா, செய்வதனால் ஒண்ணும் தவறில்லை, ஆனா எந்த அளவுக்கு நம்ம வந்து இத பண்றோம், மத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணனும் அப்படிங்கற மாதிரியே சொல்லிருந்தாரு.
0: வாங்க அடுத்து நம்ம இதயம் அப்படின ஒரு படம், இதயம் முரளி. இந்த படத்துல இந்த பாட்டு கேக்கலாம். தனுஷ் பாடி இருக்காரு, தமனுடைய இசையமைப்பில்.
1: இது வணக்கம் இன்னல்

0: on, baby girl.
1: அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடிய சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னய்யா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னய்யா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: உள்நாட்டு உற்பத்தி வலுப்படுத்தப்பட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைக்கப்படும். டாக்டர் ஸ்ரீ ஜோஹரி அப்துல் கானி வலியுறுத்தல். தவறான செயல்கள் பின்பற்றப்படுவதை தடுக்க சமூக ஊடக தளங்களின் ஒத்துழைப்பு அவசியம். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசியாவும் வியட்நாமும் கடல்சார் பாதுகாப்பு, தொழில்நுட்பம், தற்காப்பு தொழில்துறை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி இருதரப்பு தற்காப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளன. வியட்நாமுக்கான அதிகாரப்படி பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் லீ மின் ஹூங்கை சந்தித்த தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஷிமமாட் கலர் நூர்டின் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான தற்காப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவித்தார். இவ்வேளை பெரும் வல்லரசுகளுக்கு இடையிலான இணைய அச்சுறுத்தல்கள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும் முகமது காலிப் அழைப்பு விடுத்துள்ளார். உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான ஆற்றல் உள்ள பொருள் உற்பத்திக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் நாடு இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டிய நிலையை களைய முடியும் என முதலீட்டு வர்த்தக தொழிலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜோஹரி அப்துல் கானி தெரிவித்துள்ளார். மலேசியா முதலீடு, தொழில்நுட்பம், நிபுணத்துவ ஆற்றல் ஆகியவற்றின் வாயிலாக உள்ளூர் தொழில்துறை ஆற்றலை கட்டியெழுப்புவதில் அந்த அணுகுமுறை மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். இன்னமும் இறக்குமதி செய்யப்படும் தயாரிப்பு பொருள்களை பட்டியலிட்டு அவற்றில் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் சாத்தியம் கொண்டவற்றை அடையாளம் காண்பது அவசியம் என்றார் அவர். உணர்வுகளை தூண்டும் வகையிலான உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சமூக வலைதள நிறுவனங்களுடன் அணுக்கமான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும். குறிப்பாக தற்கொலைக்கு தூண்டும் பதிவு உட்பட சமூகத்தில் ஒருவர் மற்றொருவரின் செயலை பின்பற்ற ஊக்குவிக்கும் உள்ளடக்கங்கள் களையப்பட வேண்டுமென தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் வலியுறுத்தியுள்ளார். இதன் தொடர்பில் நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தொடர்பு பல்லூடக உள்ளடக்க கருத்தரங்கம் CMCFம் தேசிய மனநல அறிவுசார் மையம் NCEMம் இணைந்து மேற்கொண்ட வட்டமேசை கலந்துரையாடலின் வெளிப்பாடு குறித்து அமைச்சரவை கருத்தில் கொண்டதாக அமைச்சர் கூறினார். அக்கலந்துரையாடல் தற்கொலை செய்து கொள்வது போன்ற தவறான செயல்பாடுகளை தடுக்கும் பொறுப்பான தகவல் பரிமாற்றத்தை முன்னிறுத்துவதாக டாக்டர் ஸ்ரீஃபாமி விவரித்தார். கல்வி அமைச்சின் பள்ளி உருமாற்ற திட்டத்தில் பங்கேற்பதற்காக பள்ளிகளை அடையாளம் கண்டு பரிந்துரைக்கும் பொறுப்பு மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கும் மாநில கல்வித்துறைகளுக்கும் உள்ளது என்று கல்வி துணை அமைச்சர் வங் காவோ தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் பங்கேற்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல்வி, இணைப்பாட நடவடிக்கைகள், மாணவர்களின் பண்பு நலன் ஆகியவற்றின் அடிப்படையில் சிறப்பாக செயல்படும் 5 தொடக்க பள்ளிகள், 5 இடைநிலை பள்ளிகள் என 10 பள்ளிகள் தேர்வு செய்ய ஒவ்வொரு பள்ளிக்கும் 10,000 ரிங்கிட் சிறப்பு நிதி வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் கல்வித்தரத்தை உயர்த்துவதுடன் மாணவர்களுக்கு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்க முடியும் எனவும் வங் காவோ கூறினார். நாட்டின் விமான நிலைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் உடனடி நடவடிக்கையாக விமான பாதுகாப்பு எஃப்செக் குழுவில் காவல்துறை அதிகாரிகளை இணைக்கும் அமைச்சரவையின் முடிவுக்கு அரசு மலேசிய காவற்படை PDRM முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் என அதன் தலைவர் தான்சி முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். PDRM, உள்துறை அமைச்சர் KDN, போக்குவரத்து அமைச்சர் MOT, பிற தொடர்புடைய நிறுவனங்களுடன் இணைந்து காவல்துறை அதிகாரிகளின் பணிகள், பணியிடங்கள், மனிதவள தேவைகள், செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட விவகாரங்களை இறுதி செய்து வருவதாக அவர் கூறினார். இதனிடையே விமான போக்குவரத்தை குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தும் எந்த முயற்சியும் பொறுத்துக் கொள்ளப்படாது என்றும் டாக்டர் ஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் எச்சரித்தார். தேசிய மொழியாக மலாய் மொழியின் மாண்பை மேலும் வலுப்படுத்தும் முனைப்புகள் தேசிய அளவிலான கூட்டு முயற்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டுமென மலேசிய பல்லூடக பல்கலைக்கழகம் MMU சட்டப்புல பேராசிரியரும் டேவான் பகாசடன் புஸ்தக வாரிய குழு உறுப்பினருமான பேராசிரியர் முனைவர் ராமலிங்கம் ராஜமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சிகளில் தனியார் துறை, உயர்கல்வி நிறுவனங்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே பிற மொழிகளை கற்பதை தடுக்காமல் தேசிய மொழி நாட்டின் அடையாளமாக தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். சிங்கப்பூர் உட்லேண்ட் சோதனைச் சாவடியில் வாகனத்தில் 8.6 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சா, 1.5 கிலோகிராம் ஐஸ் எனப்படும் போதைப் பொருளையும் கடத்த முயன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 22 வயது மலேசியர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆகஸ்ட் முதலாம் நாள் கைது செய்யப்பட்ட அவ்வாடவரிடமிருந்து 361,000 சிங்கப்பூர் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் ICA தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரின் 1973 போதைப் பொருள் பயன்பாட்டுச் சட்டத்தின் கீழ் 500 கிராமுக்கும் அதிகமான கஞ்சா அல்லது 250 கிராமுக்கும் அதிகமான மெதாபிதாமைனை நாட்டுக்குள் கொண்டு வருவது அல்லது நாட்டிலிருந்து வெளியேற்றுவது மரண தண்டனைக்கு வழிவகுக்கும் என ICA எச்சரித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசியப்பன் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: வங்களாதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இவ்வாண்டு டிசம்பரில் தாயகம் திரும்பப் போவதாக உறுதியேற்றுள்ளார். தாயகம் திரும்பினால் தடுத்து வைக்கப்படலாம் அல்லது சிறைக்கு அனுப்பப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருப்பினும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் தனது மக்களின் நலன் கருதி இனியும் தம்மால் வெளிநாட்டில் இருக்க முடியாது என அவர் கூறியுள்ளார். கடமையை செய்வதில் அச்சம் தமக்கு ஒரு தடையாக இருக்காது என அவர் கூறியுள்ளார். மனிதநேய குற்றம் புரிந்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய ஹசீனாவுக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. குவாட்டமாலா ஃபுய்கோ எரிமலை வெடிப்பு 50 மணி நேரத்திற்கு பின்னர் புதன்கிழமை அதிகாரப்படியாக முடிவுக்கு வந்ததாக அந்நாட்டின் எரிமலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை தொடங்கிய வெடிப்பில் எரிமலை குழம்பும் சாம்பலும் வெளியேறியதைத் தொடர்ந்து 1700 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் அதிக அளவிலான சாம்பலும் சூடான எரிமலை குழம்புகளும் வழிந்தோடும் இடர் இருப்பதால் மக்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் எரிமலை மீண்டும் எந்நேரத்திலும் வெடிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளனர். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க வட்டாரம் சியூட்டோவில் கடந்த வாரம் அளவுக்கு அதிகமான அகதிகள் குவிந்தபோது கைவிடப்பட்ட சிறாரின் எண்ணிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உள்ளது. எனவே அரசாங்க உதவி தேவை என்று அவ்வட்டார தலைவர் ஹுவான் ஹேசஸ் விவியஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். சம்பவத்தின் போது மொரோக்கோவிலிருந்து சியூட்டோவிற்குள் நுழைந்த 72,000 அகதிகளில் 70,000 பேர் மீண்டும் திரும்பியுள்ளனர். ஆனால் அங்கேயே தங்கிவிட்ட 1,500 பேரில் 100 கணக்கானோர் பாதுகாப்பற்ற நிலையில் கைவிடப்பட்ட சிறாராவர். அவர்கள் உணவு, குடிநீர், பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகிய அடிப்படை தேவைக்கான போதிய அணுகலை பெறவில்லை என ஜீசஸ் வெவர் தெரிவித்தார். அவ்வட்டாரத்தில் ஏறக்குறைய 1,000 சிறார் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளதாக சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தி வலுப்படுத்தப்பட்டு இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைக்கப்படும், டத்தோஸ்ரீ ஜஹாரி அப்துல் கானி வலியுறுத்தல். தவறான செயல்கள் பின்பற்றப்படுவதை தடுக்க சமூக ஊடக தளங்களின் ஒத்துழைப்பு அவசியம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க தெய்வீகன் மோகன் கூட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு சுவாரஸ்யமான கதைகளை அடுத்து ரொம்ப முக்கியமான உயிருக்கு தேவையான ஒண்ணு பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம்.
1: பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு ரத்த தானம் கொடுக்கும் போது ஒரு மூணு உயிரை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ரத்த தானம் பற்றிய இன்னும் பல விவரங்களை ஒரு பாடலுக்கு பிறகு நம்மோடு பகிர்ந்து கொள்ள மருத்துவர் ஒருத்தர் வந்திருக்காரு.
0: மருத்துவர் கேட்ட கேள்வி முதல்ல ரெண்டு பேரும் ரத்த தானம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு.
1: பண்ணு டாக்டர்,
0: விவரத்தை தெரிஞ்சு

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072119.
1: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
0: இன்றைக்கு நம்மோடு இந்த ரத்த தானம் பற்றி பேசுறதுக்கு தான் டாக்டர் அவர்கள் வந்திருக்காங்க. டாக்டர் ஹர கணேஷ் தேசிய ரத்த வங்கியுடைய மருத்துவராக இருக்காங்க. மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருக்கக்கூடிய சூழல்கள்ல உங்களுடைய உதவியே தேவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரத்த வங்கிக்கும் இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு இருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம்.
2: ஆமா, வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, இந்த ரத்த தானம் பற்றிய நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அதை பற்றியும் விளக்கங்கள் கொடுக்க போறாரு. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்தது முக்கியமா மோகன் சொன்ன மாதிரி உலக ரத்த தான தினம் 2026 முன்னிட்டு மின்னல் FM வாயிலாக உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உலக தினம் ஆண்டுதோறும் June 14 உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது யார் யாரெல்லாம் அவங்க பத்தி கவலைப்படாம எதுவும் எதிர்பார்க்காம முன் வந்து ரத்த தானம் பண்ற அனைத்து ரத்த தானிகளையும் மரியாதையோடு கலந்து அவங்களை கொண்டாடும் நாளா தான் இது பார்க்கப்படுது.
0: சரி டாக்டர், எவ்வளவு ரொம்ப காலமா மலேசிய ரத்த வங்கியில் வேலை செய்றீங்களா நீங்க?
3: ஆமா, நான் ஒரு 3 பணிபுரிகிறேன்.
0: ஆமா, 3 எப்படி மாற்றங்கள் பார்க்க முடியுது? விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கா மலேசியர்கள்?
3: கண்டிப்பாக, நாங்க வருஷம் எங்களுக்கு அந்த KPI ஒண்ணு இருக்கும், வருஷம் ஏறிக்கிட்டே தான் போனோம். நாங்க பாக்குறப்ப வருஷம் இப்போதைக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு மக்களிடம் இருந்து இருக்கு.
2: சரி டாக்டர், நீங்க எடுத்தோடனே முத கேட்டீங்கல்ல ரத்தம் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. இப்போ அந்தந்த துறை சார்ந்தவங்க கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப வித்தியாசம்
3: வரவேற்பு கண்டிப்பா இருக்கு. முதல்ல வரவங்க வந்துடுறாங்க. முத வாட்டி கண்டிப்பா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தொடர்ச்சி,
2: அடுத்தடுத்து கொஞ்சம் வர கஷ்டப்படுறாங்க.
3: அது எதுனால நாங்க தெரிஞ்சுக்கதான் இந்த மாதிரி உங்ககிட்டலாம் கேள்வி வைக்கிறது. எங்களோட வெற்றி எப்பன்னா இந்த ரத்த தானம் பண்றவங்க எல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா 1 வருஷத்துல 4 பண்ணலாம், 3 ஒரு தடவை ரத்த தானம் பண்ணலாம். இப்ப நீங்க எப்பெல்லாம் இந்த முத தாட்டி வரவங்க இல்ல வந்துட்டு நிறைய வாட்டி வராம இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து இத கலாச்சாரமா ஆக்குறது தான் இந்த வருடத்தோட முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கு.
0: அப்படி கேக்கும் போது என்ன காரணம் சொல்றாங்க, ஏன் வரல ஒரு தடவையோட அப்புறம் காணாமல் போயிடுறீங்க அப்படின்னு?
3: அதுதான் பல காரணமும் அவர் சொல்றாங்க. எங்களுக்கு என்ன புரியலன்னா அவங்களுக்கு தெரியுது ரத்த தானம்னு ஒண்ணு இருக்குன்றது, நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே தெரியும், மலேசியாவில் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஏன் வர மாட்டீங்கன்னு கேட்கும் போது சில பேர் ஊசியின் பயம் காரணம் சொல்றாங்க, சில பேர் வந்து இல்ல வந்துட்டு எங்காவது அங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருவோமோ அவங்களுக்கு பயம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ பட் நாங்க என்ன சொல்ல வரோம்னா இதை நீங்க பாசிட்டிவாவே பாக்கலாமே. காலம் கடந்த தெரிய வரதை விட முன்னுக்கே தெரிஞ்சுட்டா ரொம்ப சீக்கிரமா நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம், திரும்பியும் எங்களுக்கு வந்து நீங்க ரத்த தானம் பண்ணலாம். அதுதான் நாங்க சொல்ல வரோம். சோ இங்க நாங்க முக்கியமா சொல்ல வேண்டியது நெகட்டிவை விட பாசிட்டிவான விஷயம், முதல்ல நீங்க ரத்த தானம் பண்ணா உங்களோட அதாவது அவங்களோட சுகாதாரம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கப்படும். சோ உங்களுக்கு உங்க இது கண்டிப்பா ஒரு நல்லா இருக்கிறவங்க தான் வந்து ரத்த தானம் பண்ண முடியும், ஒரு சுகாதாரமா இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். நீங்க ரத்த தானம் பண்ணாலே உங்களுக்கு நீங்க உறுதியா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க நல்லா இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்கன்றது.
0: சரி, இப்படி சொல்லுங்க டாக்டர், இல்லடா நீங்க ரத்த தானம் பண்ணீங்கன்னா உங்க முகம்லாம் வந்து இன்னும்
3: அது உண்மை. ஏன்னா ஒரு தடவையோ நீங்க ரத்த தானம் கொடுக்கும் போது உங்க பழைய செல்கள் வெளியாயிருந்தது. தோற்றமே எல்லாமே 70 வயசுக்கு மேல, ஏன்னா எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க வெட்டரன்ஸ். பட் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 60 வயசு 50 வயசுன்னு தான் சொல்லுவீங்க.
2: ரொம்ப இளமையா
4: இருப்பாங்க. செலவு பண்ண வேண்டாம்,
3: இளமையாவும் இருக்க முடியும், முகம் பொலிவாவும் இருக்கும்.
2: ஆமா டாக்டர், நீங்க சில சமயங்கள்ல வந்து என்ன அறிவிப்பு வருதுன்னா ரத்த கையிருப்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு, சில சமயத்துல போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னு, எந்த காலகட்டத்துல இது கூடும் குறையுமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: இது முக்கியமான விஷயம். ரெண்டு டைம்ல தான் எங்களுக்கு ரொம்பவே குறைவா இருக்கும். ஒன்னு, இந்த நம்ம மலாய சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் பாத்தீங்கன்னா

0: ஆர்டிகல் ஸ்கொயர்ல நம்ம பண்றது தைப்பூசப்ப அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதுதான்
1: அந்த காலகட்டத்தை
0: பேலன்ஸ் பண்ணும். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி. மற்றபடி அது ஒரு காலகட்டம். ரெண்டாவது காலகட்டம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்
1: பள்ளி விடுமுறை
0: பன்னெண்டாவது மாசத்துல வரும், வருஷம். சோ இப்ப திரும்பியும் பன்னெண்டாம் மாசத்துக்கு வந்துருச்சு நினைக்கிறேன், கோவிட் முடிஞ்சு. சோ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிளாங் வேலி, அதாவது கோலாலம்பூர் ஸ்லாங்கோ புத்ராஜாயான்னு எடுத்துக்கிட்டோம்னா நாங்க இந்த இடத்த தான் கவர் பண்றோம் ரத்த வாங்கி. சோ இந்த இடத்துல எல்லாம் முகாம் நாங்க செய்ய ரொம்ப கஷ்டப்படணும், ஏன்னா முக்காவாசி வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க. சோ விடுமுறைன்ற போது எல்லாருமே பாலே கம்பௌண்ட் ட்ரெயின் இருக்குல்ல, சோ ஹைவே ஜெயமா இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. சோ அந்த டைம்ல எங்களுக்கு ஷார்டேஜா இருக்கும். இந்த ரெண்டு டைம் தான் நீங்க டிசம்பர் அந்த
1: விடுமுறை
0: அதுதான்.
1: சரி, இதை கருத்துல எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுக்கிற ரத்தம் ரொம்ப தேவைப்படுது, இந்தியர்களுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னாங்க. உங்கள் ஆரோக்கியத்திற்கும் இது வித்திடுது. ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு நம்ம டாக்டர் ஹரகணேஷ் கிட்ட தொடர்ந்து பேசுவோம்.
2: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். இன்றைக்கு டாக்டர் ஹர கணேஷ் அவர்கள் தேசிய ரத்த வங்கியிலிருந்து வந்து நம்மோடு பேசிட்டு இருக்காரு. இந்த உலக அளவில் கொண்டாடக்கூடிய அனுசரிக்கக்கூடிய ரத்த தானம் செய்யக்கூடிய நாளை முன்னிட்டு வரக்கூடிய ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்காங்க. அதை பற்றி தான் பேசுறதுக்காகவும் டாக்டர் வந்திருக்கிறாங்க.
1: சொல்லுங்க டாக்டர், அந்த சனிக்கிழமை என்ன நடக்க போகுது அதை பத்தி சொல்லுங்க.
2: சனிக்கிழமை வந்து 8 மணி காலையில் தொடங்கி ஏறத்தாழ 2 மணி

0: வரைக்கும் ஒரு கண்காட்சி மையம் மாதிரி நாங்க அமைச்சிருக்கோம். நிறைய கண்காட்சி ஆளர்கள் எல்லாம் வருவாங்க. உள்ளுக்கு பூசாடார நகாரா ஜலந்தோன் ராஜா எங்களோட HQ அதுதான், ஹெட் குவார்டர்ஸ் அதுதான். கரெக்டா KL மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல இருக்கும், அங்கதான் நாங்க இருக்கோம். அனைவரும் தாராளமாக வரலாம். முதல் தடவை ரத்த தானம் கொடுக்கறவங்களும் அன்னைக்கு வரலாம். முக்கால்வாசி ரத்த தானம் கொடுக்கறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நாள்னால, அவங்கள கொண்டாடுற நாள்னால, முக்கால்வாசி எங்களோட தொடர்ச்சியா வரக்கூடிய இந்த ரத்த தானிகள் வந்து அன்னைக்கு கண்டிப்பா அங்க ஒண்ணு கூடுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, 70 வயசு தாண்டியும் எங்க கூட ஒன்னும் சப்போர்ட்டா ஆர்கனைசரா இருக்கக்கூடிய அனைவரும் அங்க வந்து திரளுவாங்க. சோ அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்க ரத்த தானத்துக்கு கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணும் போதே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. மத்தபடி அங்க வந்து சரிங்க கசேத்தன் இல்ல சுகாதார பரிசோதனை அங்க நடக்கப்படும். அது KKKL இருந்து வந்து செய்வாங்க. கிளினிக் கசேத்தன் கோலாலும் போலன்னு செய்வாங்க. மத்தபடி அங்க நிறைய கேம்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. புத்ராஜய கமிச்சு கசேத்தன் மலேசியால இருந்து பவுட்ராக் அஜெண்டா நேஷனல் மலேசியா மூலியமா அவங்களும் அன்னைக்கு அங்கே கண்காட்சியில் இருப்பாங்க. நிறைய கேம்ஸ் அங்கே இருக்கும் உங்களுக்காக. ஸோ நிறைய பரிசு பொருட்களும் இருக்கு வந்து வாங்கிட்டு போறதுக்கு. மறக்காம ரத்தம் தானம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடியவங்க கூட தயவு செஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்து இது அவங்க கத்துக்கலாங்க.
1: டாக்டர், வயது வரம்பு எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் ரத்தம் கொடுக்க முடியும்?
0: ஓகே, 17 வயது வந்து பெற்றோர்களோட அனுமதியும் இல்ல கார்டியனோட அனுமதி இருந்தால் தாராளமாக ரத்த தானம் செய்யலாம். 18 to 60 வரைக்கும் முதல் தடவை, அதாவது முதல் தடவை நியூ டோனர்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து தாராளமா வந்து எங்க கூட ரத்த தானம் பண்ணலாம். 60 வயது வரைக்கும் அவங்க பர்த்டே வந்து 61 ஆயிடுச்சுன்னா, 61 to 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் எங்கிட்ட ரத்த தானம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதை கலாச்சாரமாக ஆக்கிட்டாங்களோ, அவங்க வந்து மெடிக்கல் செக்அப், அதை வருஷத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணலாம். ஆனால் வருஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி 4 times அவங்க ரத்த தானம்
1: கொடுக்கலாம். சரி டாக்டர், இப்போ முதல்ல நம்ம சொன்னோம் ரத்த தானம் பண்ணுங்க அப்படின்றது வழக்கமா அதிகமா மக்கள் கூடுற இடத்துலயும் சரி, நம்ம அதிகமா வானொலி தொலைக்காட்சியில நம்ம அதிகமா கேட்கிற ஒண்ணு. இந்த வருஷம் என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கலாச்சாரம் ஆகணும், எல்லாரும் அதை ஈடுபட வைக்கணும் அப்படின்ற ரொம்ப முக்கியமான வலியுறுத்தல் தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: இது முக்கியமான காரணம் என்னன்னா, ரத்தம் வந்து செய்ய ஒன்றும் ஒன்றுமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. ஜப்பான் தான் முன்னோடியா இருக்கு இப்போதைக்கு. பட் அவங்களால ஸ்டில் அந்த ரத்தத்தை செயற்கையா உருவாக்க முடியல. இது ஒரு மனிதனிட்டே இருந்து ஒன்னு மனிதனுக்கு தான்
1: கொடுக்க வேண்டிய
0: ஒரு கட்டாயம் சூழ்நிலை இப்ப நம்மகிட்ட இருக்கு. அண்ட் தேவைன்னு பார்த்தோம்னா கேன்சர், புற்றுநோய் இப்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து டெய்லி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால நம்ம மருத்துவமும் நான் குறை சொல்ல முடியாது. KKM வந்து அவங்க அட்வான்ஸா தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து மோர் டு ஏஜிங் கண்ட்ரி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஏஜிங் கண்ட்ரினால அந்த தேவையும் நிறைய ஆயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம கிட்ட இப்ப உள்ள பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து 40 to 60 இருக்காங்க. இன்னும் 20 வருஷத்துல அவங்க சீசன் அவுட் ஆயிடுவாங்க. அப்ப எங்களுக்கு இப்ப ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த இளைஞர்கள் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து 1 to 2 தான் அவங்களால கொடுக்க முடியுது. அது ஏன் அவங்க இது தொடர்ச்சியா என்னென்ன செஞ்சா அவங்க அதை தொடர்ச்சியா வருவாங்கன்ற இதுக்கு தான் நாங்க இப்ப வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். சோ அது எங்களோட தாழ்வான வேண்டுகோளே சொல்லலாம். இளைஞர்கள் தயவு செஞ்சு வந்து ரத்த தானம் செய்யுங்க. அதுவும் 1 இல்லாம அதை தொடர்ச்சியா அது ஒரு கலாச்சாரமா ஆக்குங்க.
1: சரி,
0: அதுதான் எங்களோட.
1: டாக்டர், இப்போ இந்த ரத்தம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அதிகமா தேவைப்படுது. இதை தாண்டி சமூக வலைத்தளங்கள்ல நாங்க பாக்குறோம், இங்க வந்து ரத்தம் கொடுக்கணும் இல்லைன்னா வாட்ஸ்அப் வருது, ரத்தம் தேவைப்படுது, தயவு செய்து வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு சூழல் நீங்க உங்களுக்குமே வந்திருக்கலாம் இல்லையா? இது நம்ப கூடிய ஒன்றா இல்ல தனிநபர் அந்த மாதிரி கேட்க முடியுமா, எப்படி டாக்டர்?
0: இல்ல, என்னன்னா சில சமயத்துல என்ன ஆகும்னா, எங்களுக்கு வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் இன் மலேசியன்னு சொல்லலாம். சோ எங்களுக்கு வந்து வங்கியில கண்டிப்பா ஸ்டாக் கண்டிப்பா இருக்கும். சோ சில பேர் என்ன செய்வாங்க, அந்த இமோஷன் சொல்லக்கூடிய இதுல பேரண்ட்ஸ் இல்ல அவங்க சார்ந்தவங்க அதை வைரல் ஆக்குவாங்க. பட் உடனே எடுத்து எங்களால உடனே அதை கொடுக்க முடியாது. கண்டிப்பா அது பரிசோதனை பண்ணி எல்லாமே பண்ணி வச்சதுதான் நாங்க உடனே கொடுக்க முடியும். எமர்ஜென்சி கேசஸ்ல எனக்கு தமிழ் டம் தெல ஃப்ரோசன் பிளட் ஸ்டாக்னு சொல்றதுக்கு, ஃப்ரோசன் பிளட் ஸ்டாக் வந்து என்னைக்குமே இருக்கும், ரெடிமேடா பதப்படுத்தி வச்சது இருக்கும். சோ எமர்ஜென்சி கேசஸ்ல நாங்க அதை வெளியாக்கி கொடுத்துருவோம். இப்போ அந்த கேஸ் வந்து இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து இப்போ புற்றுநோய்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் கழிச்சு தான் அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும். ஸோ முன்கூட்டியே கிளினிக்லேருந்து அடித்து சொல்லிடுவாங்க இந்த ரத்தம் வந்து ரொம்ப ரேயான பிளட் ரே குரூப். ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த குரூப்பில் யாராக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு அது ஃப்ரெஷ் பிளீட்னு சொல்லுவோம். 14 நாளுக்குள்ளார இருந்துச்சுன்னா ரத்தம் தானம் பண்ணி 14 நாள் கூட இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் பிளீட்னு சொல்லுவோம். ஸோ அதை நாங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஏன்னா எங்ககிட்ட அந்த கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும் யார் யார் அந்தந்த டோனர்ஸ்னு. ஸோ அதை நாங்கள் கூப்பிட்டு உடனே மலேசியா ஃபுல்லாக நாங்கள் கேட்டு பண்ணுறோம்.
1: சரி, அப்போ நீங்கள் தான் அது வந்து இப்போ இப்போ வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க வந்து யூஎச்ல இருக்காங்க அவங்களுக்கு தேவைப்படுது, இப்போ உங்ககிட்ட தான் தெரிவிப்பாங்க, நீங்க உங்க மூலமா தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களோ இல்ல நண்பர்களோ பதிவு பண்றாங்க இல்லையா, அதை நாங்க நம்ப முடியுமா? ஏன்னா சில பேர் அது சொல்லியிருக்காங்க, அவங்க அங்க போய் கேட்கும் போது இல்லையே எங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கே அப்படின்ட்டு.
0: இல்ல என்னன்னா இப்ப கேரளன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க கவர்மெண்ட் சைட்ல ஒன்னு கிளாங் ஹாஸ்பிட்டல், இன்னொன்னு பிடிஎன் மட்டும்தான் இங்க ரத்த தானம் சேவையை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நாங்க தான் கலெக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஹெச்கேல போய் கேட்டாலே அவங்க கிட்ட அங்க சென்டர் கிடையாது, எங்க கிட்ட தான் அனுப்புவாங்க. ஸோ அதனால நாங்க ஏன் அதை ரொம்ப இது பண்ணிக்கிறது இல்லைன்னா, ஒன்று அது அவங்க சொந்த முயற்சி, ரெண்டாவது அவங்க வந்து அதனால சில பேர் வந்து எங்ககிட்ட ரத்த தானம் கொடுக்கும் போது நாங்க அதை எடுத்துக்கோம். பட் அதுதான் போகும் எங்களால சொல்ல
1: முடியாது.
0: கண்டிப்பா நாங்க கேட்டர் பண்ணிடுவோம், ஹாஸ்பிட்டல் ரிக்வஸ்ட் வந்தா கேட்டர் பண்ண வேண்டியதான் எங்க எங்களோட தொழில். சோ அதை நாங்க கரெக்டா தொழில் தர்மமும் அதை நாங்க கண்டிப்பா பண்ணிடுவோம். என்னன்னா இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். சோ அதனால நாங்க அதை வேண்டான்னு சொல்றது கிடையாது, தாராளமா வந்து கொடுங்கன்றதுதான்.
1: கொடுக்கக்கூடிய இடங்கள் வந்து மருத்துவமனை.
0: ஏன்னா நீங்க 60% எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்டீங்களா, ரொம்ப முக்கியமா என்னன்னா ஒரு இமோஷன் இருந்து ஒரு கனெக்ட் இருந்தால் தான் வராங்க. ஸோ அது ஒன்று அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சஃபர் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டிருக்கலாம், அதுக்கப்புறம் தான் அதை உணர்ந்து அவங்க வருவாங்க. சிலர் வந்து அவங்க குடும்பத்தில் அதை நடந்திருக்கலாம், அதை உணர்ந்து வருவாங்க. ஸோ ஏன் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். தாராளமாக வந்து கொடுக்கலாமே.
2: இப்போ ரத்தமே வந்து சில பிரிவுகள் இருக்கு, ரொம்ப அரிதாக கிடைக்கிற ரத்தம் அப்படின்னு. எந்த மாதிரி ரத்தங்கள்லாம் இந்த மாதிரி அரிதான பிரிவில் இருக்கும் டாக்டர்?
0: நான் என்ன நான் அதை பற்றி சொல்லணும்னா, அது ஒரு ஹோல் கிளாஸ் செமஸ்டர் கிளாஸ் ஆக்சுவலி. 400 வகை சப்டைப் இருக்கு. ஸோ என்னன்னா எல்லா அரிய வகை ரத்தமும் ரத்த வங்கியில பாதுகாப்பா இருக்கு, எமர்ஜென்சிக்கு பாதுகாப்பா இருக்கு. அப்படி ஃப்ரெஷ் பிளீட் அவங்க வெயிட் பண்ண முடியும்னா அதுக்கும் எங்க கிட்ட லிஸ்ட் ஆஃப் டோனர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. முக்கியமா வெளிநாட்டுல இருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு இங்க கிடைக்கலன்னா கூட எங்களுக்கு சர்வதேச அளவுல கான்டாக்ட் இருக்கு. அவங்க நாட்டுல இருந்து வர வைக்கவும் எங்களுக்கு எல்லா வித இதையும் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் வழி இருக்கு. ஸோ இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா நாங்க அதை டெலிவர் பண்ணிடுவோம். டைம் ஃபேக்டர் தான், எவ்வளவு சீக்கிரமா என்ன வெளிநாட்டுல இருந்து வரணும்னா டிரான்ஸ்போர்ட் அது இதெல்லாம் தினந்தோறும் 11 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் திறந்திருக்கு. நாங்க ராயா மொத நாள் மட்டும்தான் விடுமுறை கொடுப்போம், அதுவும் ரத்தம் ஸ்டாக்க பொறுத்துதான். மத்த 364 நாளும் திறந்திருக்கும்.
1: சரி, ஆக நல்ல ஒரு தகவலாக இருந்தது. ஆக நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னால இந்த வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பத்தி ஒரு 100 தடவை சொல்லி
2: ஒரு கண்ணோட்டமா சொல்லிருங்க, என்னெல்லாம் நடக்க போகுது?
0: அது கண்டிப்பா கண்காட்சி இருக்கு. முக்கியமா ரத்த தானம் கொடுக்க தான் அங்க வருவாங்க. பட் ரத்த தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களும் அங்க வரலாம். ஏன்னா கண்காட்சி இடத்துல நிறைய விஷயங்கள் அங்க பகிர்ந்து கொள்ளப்படும், மற்றும் சுகாதார மையப்படுத்தி நிறைய விஷயம் அங்க நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு கண்காட்சி இதா பரிசு பொருளும் நிறைய இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்குங்க. பரிசு பெற்றுக்கொள்ளுங்க.
1: சரி, ஆக ரொம்ப முக்கியம், நீங்க வந்து ரத்த தானம் செய்யணும் அப்படின்ற வலியுறுத்தலையும் டாக்டர் வந்து நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு.
0: கண்டிப்பா
1: மிக்க நன்றி டாக்டர் ஹரகணேஷ், வாய்ப்பு நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.
0: கண்டிப்பா.
2: அப்ப இதே சமயத்துல பிடிஎனுடைய அகப்பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா அதை பற்றி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
0: www.pdn.gov.my மற்றும் Facebook, Instagram, TikTok-லயும் இருக்கும், Telegram-லயும் எங்களோட ஜருவால் டெய்லி வெளியாகும். பூசட்டரா நகரான் சர்ச் பண்ணாலே போதும். தொலைபேசி எண் 03-2613-2688.

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
5: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
4: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
5: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
4: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
5: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
4: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து மற்ற பொருட்களின் விலையையும் பாதிக்கும். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து எரிபொருளுக்கு மட்டுமல்ல, மற்ற பொருட்களை தயாரிக்கவும் இந்த கச்சா எண்ணெய் தேவைப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய தொழிற்சாலைகள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் எரிபொருள் பயன்படுத்தப்படும். அந்த பொருள் தொழிற்சாலையிலிருந்து கடைகளுக்கு வர்றதுக்கு மீண்டும் எரிபொருள் பயன்படுத்தப்படும். ஆக எல்லா பொருட்களையும் இந்த கச்சா எண்ணெயில தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைக்க வேண்டும். பொருட்கள் விரயம், மின்சார விரயம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும். மின்சாரமும் கச்சா எண்ணெயை சார்ந்துதான் இருக்கும். தேவைக்கு மேல் பொருட்களை வாங்குவதை குறைத்து சொல்ல வேண்டும். பழைய பொருட்கள் பயன்பாட்டுக்கு சரியாக இருந்தால் தொடர்ந்து பயன்படுத்தலாம், புதுசா வாங்குவதை குறைத்துக் கொள்ளலாம்.

0: ஹரிஷாக அந்த குரல்ல வந்த பாடலோடு இன்றைய வணக்கம் மின்னலுக்கு நிறைவை தரும் தருணம் இது.
1: இன்றைக்கு நிறைய கதைகள் நம்ம வணக்கம் மின்னலை பேசியிருந்தோம். முக்கியமா வந்து சில விஷயங்கள் ரொம்ப சரியா இருக்கும் நினைப்போம், ஆனா ஏதாவது ஒரு சொதப்பல்ல முடியும். அப்படிதான் முடிஞ்சுதான் கேட்டா இருக்கே நடந்துச்சு அப்படி நேர்கள் வந்திருந்தாங்க.
0: ரொம்ப நல்லா இருந்தது. உங்க வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு விருது கொடுக்கணும்னா என்னன்னு தாவாவில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு இல்லையா, அவரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து வலியுறுத்துவாரு. அதனால அவருக்கு பாதுகாப்பு மன்னன் நாயகன் அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருவோம்.
1: சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசா காட்டக்கூடிய நபர் உங்களை சுத்தி இருக்காங்களே கேட்ட போது இருக்காங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு இந்த ரத்த தானம் குறித்து நம்ம நிறைய பேசியிருந்தோம்.
0: இந்த நந்தா சொன்னதுதான் எனக்கு கவனத்தை இருக்கு. காலத்தின் கட்டாயம் சின்னதா செஞ்சாலும் பெருசா காட்டுங்க, ஏன்னா பாதி பேர் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு.
1: சரி, இதெல்லாம் பேசினோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையில அடுத்து இளமை உல்லாசத்தில் அஸ்வினி உங்களோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க.
0: நாங்க உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. தெய்வீகன் தாமரை செல்வன்,
1: நான் உங்கள் மோகன். மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். பள்ளிகளில் புதிய மாணவர்களை கூடுதலாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் கல்வி வசதிகளுக்கான தேவையை நிறைவு செய்வதில் தொடர் கவனம் செலுத்தப்படும். குறிப்பாக அடுத்த ஆண்டு 73,000 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பயில்வதற்கு பதிந்து கொண்டுள்ளதாக கல்வி துணை அமைச்சர் வாங் காவோ தெரிவித்துள்ளார். இதற்கான தயார் நிலையாக புதிய ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்துவது உட்பட தொழில்துறை கட்டுமான பாணியில் கூடுதல் வகுப்பறைகள் போன்ற வசதிகள் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுகாதார அமைச்சு பதிவு பெற்ற மருத்துவ சாதனங்களுக்கான ஹோலோகிராம் பாதுகாப்பு முத்திரையை அறிமுகம் செய்துள்ளது. இது அச்சாதனங்களின் சந்தைப்படுத்தலை கட்டுப்படுத்துவதோடு பயனர்களை பதிவு பெறாத போலி பொருள்களால் ஏமாற்றப்படுவதிலிருந்தும் பாதுகாக்கும். கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும் இம்முனைப்பு விநியோகத் தொடரின் அசல் தன்மையையும் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்யும் என மருத்துவ சாதன செயலாக்க தரப்பு MDA தலைமை செயல்முறை அதிகாரி டாக்டர் முரளிதரன் பரமசிவம் தெரிவித்தார். அரசாங்கம் முன்னெடுத்துள்ள கலவை பணினால் ஹைபிரிட் கொள்கை பொதுச்சேவை நவீனமயமாக்கலின் ஓர் ஆக்ககரமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதன் வெற்றி பொதுச்சேவை பணியாளர்களின் அடைவு நிலை, பொறுப்பு, உயர்நெறி ஆகியவற்றை சார்ந்துள்ளதாக மலாயா பல்கலைக்கழக சமூக அறிவியல் புலத்தின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் சம்சுல் ஃபாரிட் சம்சுடீன் தெரிவித்தார். இம்முனைப்பை ஒரு கூடுதல் ஓய்வு நாளாகவோ அல்லது மெத்தன வேலை நாளாகவோ கருதப்படக்கூடாது என அவர் வலியுறுத்தினார். மியான்மர் முன்னாள் ராணுவ தலைவர் மின் ஹாங் லாங் 2021 ஆண்டு ராணுவ ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து முதல் முறையாக தாய்லாந்துக்கு இன்று அந்நாட்டின் மக்கள் தலைவராக பயணம் மேற்கொள்கிறார். மியான்மரை மீண்டும் பன்னாட்டு வட்டார அரச தந்திர வட்டத்திற்குள் கொண்டு வருவது இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாகும். நைஜீரிய அரசாங்கம் பல்வேறு இடங்களிலிருந்து கடத்தப்பட்ட 308 பேரை மீட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் ஹுவாரக் மாநிலத்தின் ஊரோ கிராமத்திலிருந்து கடத்தப்பட்ட 163 பேரும் நைஜர் மாநிலத்திலிருந்து கடத்தப்பட்ட 145 பேரும் அடங்குவர். அவர்கள் காயின்ஜி தேசிய பூங்கா வனப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டன. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைக்கு பாத்தீங்கன்னா தொடக்க பாடலை கொண்டு வராங்க சங்கர் சர்மா. வாங்க பாடலை கேட்டு வரலாம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

கோகுல் கொண்டு வந்த பாடலை தான் நாம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மலையாள திரைப்படம் பொதுவாகவே இந்திய திரையுலகில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி சந்தீப் கிஷனுடைய சோஷியோ ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படமான கரிகாலா படத்தின் பாத்தீங்கன்னா முதல் தோற்றம் வெளியாகி இருக்குங்க. ஷாம்பலா திரைப்படத்தின் மூலமா கவனம் ஈர்த்த இயக்குனர் யுகேந்தர் முனி தற்போது பாத்தீங்கன்னா கரிகாலா படத்தை இயக்கியிருக்காரு. ஷைனிங் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இதை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. சந்தீப் கிஷன் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனா நடிக்கிறார். சமீபத்தில் கான்செப்ட் போஸ்டர் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா, இதனை வெளியீடு செய்த நிலையில் தற்போது படத்தின் தலைப்பும் முதல் தோற்றமும் பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க ட்விட்டர் பக்கமா. கரிகாலா முதல் தோற்ற போஸ்டரில் பாத்தீங்கன்னா அடர்ந்த மர்ம காடுகள்ல கையில் வலை உயர்த்தியபடி வீரராக குதிரையில் சீரிப்பாயும் சந்தீப் கிஷனுடன் அருகில் பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான சிங்கமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த புகைப்படத்தை வந்து பதிவேற்று செய்திருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போறது இருந்து பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுதுன்னு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

குரியன் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல நீங்க அழைக்கும் அங்கம் நாங்க அழைக்கணுமா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்க தாராளமா அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பேச நாங்க ரொம்ப அவ்வளோடு காத்திருக்கோம். உங்க விருப்ப பாடலை கேட்க, உங்க பிடிச்சவங்களுக்காக விருப்ப பாடலை கேட்க அழைக்க மறந்துடாதீங்க.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: நினைவுகளுக்காக
1: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
3: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
4: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
3: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
4: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
3: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
3: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். மியான்மரின் முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய குடியரசுத் தலைவருமான மிங் ஹவுன் லைன் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இன்று தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொள்கிறார். மியான்மரை மீண்டும் பன்னாட்டு வட்டார அரச தந்திர வட்டத்திற்குள் கொண்டு வருவது இந்த பயணத்தின் முதன்மை நோக்கமாகும். 2021 ராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்றிய மிங் ஹவுன் அண்மையில் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய தேர்தலுக்கு பிறகு அதிபராக பதவியேற்றார். இதற்கிடையில் மியான்மருடனான உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டுவர தாய்லாந்தும் ஆசியான் அமைப்பும் முயன்று வருகின்றன. இந்தோனேசியா மேற்கு ஜாவா மாவட்டத்தில் உள்ள உப்பு உற்பத்தியாளர்கள் எல்நினோ காரணமாக ஏற்படும் கடும் வறட்சியால் பெரும் பயனடைந்து வருகின்றனர். மறுபுறம் விவசாயிகள் நீடிக்கும் வெப்பம் வறட்சி ஆகியவற்றால் ஏற்படும் இழப்புகளை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். தென்கிழக்காசியாவில் வெப்பமான வறண்ட காலநிலையை ஏற்படுத்தும் எல்நினோ தாக்கம் தீவிரமடைந்துள்ளதால் இந்தோனேசியாவில் பருவகால பகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்டவை நீண்ட வறட்சியை சந்தித்து வருகின்றன. இந்த வறட்சி இம்மாதம் உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிந்திய மாநிலம் கேரளாவில் கடுமையான மழையை தொடர்ந்து பல்வேறு பேரிடர்கள் காரணமாக பலியானோர் எண்ணிக்கை 26 உயர்ந்துள்ளது. மேலும் 11 பேர் காயமடைந்துள்ள வேளை நால்வரை காணவில்லை என கூறப்படுகிறது. இதுவரை 27,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் 462 தற்காலிக உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில முதலமைச்சர் வி டி சந்தீசன் தெரிவித்தார். அதேவேளை பாதிக்கப்பட்டோருக்கு குறிப்பாக வீடுகளையும் சொத்துக்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் இழந்தோருக்கு இழப்பீடு உள்ளிட்ட உதவிகளையும் அவர் அறிவித்தார். பிலிப்பைன்ஸ் டாவோ ஆசிடென்டல் வட்டாரத்தில் ரிக்டர் கருவியில் 5.6 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக எரிமலை நிலநடுக்கவியல் ஆய்வுக் கழகம் தெரிவித்தது. ஜூனில் சரகணி கடற்பகுதியில் ரிக்டர் கருவியில் 7.8 பதிவான வலுவான நிலநடுக்கத்துக்கு பிந்திய தொடர் அதிர்வு என்றும் அது மேலும் கூறியது. காலை மணி 5:41 ஏற்பட்ட நிலநடுக்கம் பாலூர் தீவுக்கு மேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவில் 15 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் போக்குவரத்து கட்டணம் வசூலிக்கப்படுமா இல்லையா என்பது ஈரானின் உயர் அதிகாரிகளின் முடிவுகளையும் அமெரிக்காவின் நடவடிக்கைகளையும் பொறுத்தே அமையும் என்று வெளியுறவு துணை அமைச்சர் காசிம் கரபாடி தெரிவித்துள்ளார். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்ப்பாதையில் வணிக கப்பல்கள் தொடர்பான புதிய ஏற்பாடுகள் குறித்து ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையிலான புரிதல் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேவேளை அந்த உடன்படிக்கை ஹார்மோஸ் நீரிணை முழுமையாக மீண்டும் திறக்கப்படுவதாக பொருள்படாது என்றும் கசேம் வலியுறுத்தினார். ஜெர்மனி லிப்ஸிக் ஹாலிஹ் விமான நிலையத்தில் வெடிபொருள் பொருத்தப்பட்ட திருக்குர்தி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் கலப்பு முறையிலான தாக்குதல் அச்சுறுத்தலின் புதிய கட்டம் என உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரன் தெரிவித்தார். இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தொழில்முறை அச்சுறுத்தல் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கால்பந்து. நியூகாசல் யுனைடெட்டின் கேப்டன் புரூனோ குமாரேசுடன் 75 மில்லியன் பவுண்ட் மதிப்பிலான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது குறித்து ஆர்சனல் மேலாளர் மிக்கேல் அர்த்தேதா கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். பிரேசில் மத்திய திடல் ஆட்டக்காரரான குயமரேஸ் ஆர்சனலில் இணைய விரும்புவதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக அவரது எதிர்காலம் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. பட்டத்தை தக்கவைக்கும் தனது பயணத்தில் ஆர்சனல் வரும் 21 எமிரேட்ஸ் அரங்கில் நடைபெறும் தொடக்க அத்தத்தில் கோவென்ட்ரியுடன் களம் காண்கிறது. கனடிய பொது டென்னிஸ் போட்டி. முன்னணி ஆட்டக்காரர்களான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செரேஃபும் கனடாவின் பிலிக்ஸ் ஒக அலெக்சியமும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை நழுவவிட்டனர். உலகின் 3 நிலை ஆட்டக்காரர் செரேஃப் 6-7, 6-2, 6-4 எனும் செட் கணக்கில் நெதர்லாந்தின் டேலன் கிரிட்ஸோபரிடம் தோற்றார். பிலிக்ஸ் ஒக காயம் காரணமாக போட்டியிலிருந்து விலகினார். மற்றொரு ஆட்டத்தில் நடப்பு வெற்றாளர் பென் ஷெல்டன் 6-3, 7-5 என ஜென்சன் பிராக்ஸ்பியை வீழ்த்தி 3 சுற்றுக்கு முன்னேறினார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.
வணக்கம்.

திருமணநாள் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாட கேப்போம். கொஞ்சம் மாறுபட்டு நினைக்கிறவங்களுக்காக, மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக, இல்லங்க அப்படி படார்னு இன்றைக்கு அவங்க ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரியான நபர்களுக்காக பாடல்களை விரும்பி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. உங்களோட பேச நாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆவலோடு இந்த பக்கமா காத்திருக்கோங்க. சரி, சர்வம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போறோம். யுவன் சங்கர் ராஜா கொண்டு வரும் பாடல் கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் அபிமான மின்னல் FM.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: யசோதா சொல்லுங்க, இன்றைக்கு வேலையில இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
1: நான் வீட்டுல இருக்கேன்க்கா.
0: வீட்டுல இருக்கீங்களா? என்ன சமையல் இன்றைக்கு?
1: இன்னைக்கு வெஜி, அரிமாச வெஜி. சோக்கா சமைச்சிட்டு இருக்காங்க, நான் வீடு கிளீனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, எல்லாரும் வந்து பகிர்ந்து வேலை செய்யறீங்களா? சரி சொல்லுங்க யசோதா, யாருக்காக என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: என் குடும்பத்தினருக்காக. எனக்கு வந்து மறந்துட்டேன் பாட்டு பேரு.
0: ஐயோ, இப்படி பாடாருன்னு மறந்தீங்கன்னு நான் என்ன
1: பண்ணுவேன் சொல்லுங்க? ஐயோ மறந்துட்டேங்கா.
0: பரவாயில்ல, முதல்ல சொன்ன மாதிரி சொல்லுங்க. விஷால் படம், குடும்ப பாட்டு?
1: விஷால் படம், குடும்ப படம். அந்த பாட்டு இருந்து ஆம்பளை படம் படத்துல இருந்து பாட்டு.
0: யார் என்ன சொன்னாலும் வந்து பாடல்.
1: ஆமா.
0: சரி, எல்லாருக்காகவும் விரும்பி கேக்குறீங்களா? முதல் முறை எதுவும் அழைக்கிறீங்களா?
1: நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணேன், கிடைச்சிருச்சா?

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் பிடிச்ச உங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மதன் அழைப்புல இருக்காங்க, பந்திங்ல இருந்து அழைச்சிருக்காரு. பந்திக்கு பக்கமா வானிலை எப்படி இருக்கு மதன்?
1: பூச்சோங்கல இருக்க வேலை செய்யற இடத்துல
0: இன்றைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்க என்ன பாடலை நாங்க ஒளிபரப்பலாம் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல்?
1: காலையில் தினமும் கண் விழித்தாள்.
0: ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல். அடுத்தது நம்ம பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ, பை பை.

0: கையில் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கையில் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். சுழியம் 3316721173.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ புந்தோ சும்மா, தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: இன்றைய இளமை உல்லாச மங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மலர் அழைப்பில் இருக்காங்க. மலரே குறிஞ்சி மலரே, அந்த மலரா?
1: தங்க
0: வடிவு என்ற பேரை மலர்னு மாற்றி அமைச்சீங்க?
1: இல்ல, வீட்டுல வந்து தங்க ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. ஏன்னா தங்க வடிவு ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும்னு. மலர்
0: தங்க வடிவுல என்னங்க கஷ்டம், தங்கம்னு கூப்பிட்ட அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: எத்தனை சாமி பாட்டு. இட்லி கடையில இருந்து இன்னைக்கு என் பாஸுக்கு பிறந்த நாள், அதுக்காக எங்க ஆபீஸ் உள்ள எல்லா ஸ்டாஃப்
0: மேலாளர் அந்த மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். சொல்லுங்க, என்ன பாடல விரும்பி கேட்க போறீங்க?
1: எத்தனை சாமி பாட்டு, இட்லி கடையில இருந்து.
0: எத்தனை சாமி, ஆஹா, சொன்ன மாதிரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா அடுத்ததான் பாடல் கேட்கலாம். ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.

மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை நீங்க விரும்பி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஒரு நேர் வந்த அழைப்புல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் ஜமுனா ராணி, எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் அஸ்வினி. நல்லா இருக்கேன் அஸ்வினி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா, சிறப்பா இருக்கும். சரி, சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல அல்லது யாருக்காக பாடலை கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: வர சண்டே வந்து என் தம்பி பையனுக்கு பர்த்டே வருது, 9 ஆகஸ்ட். சத்தடி வந்து எனக்கு பர்த்டே வருது. தளபதி கச்சேரி போட்டுருங்க.
0: தளபதி கச்சேரி பாடலாம். சரி, நிச்சயமா சனிக்கிழமை உங்க பிறந்த நாளுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க?
1: நாங்க ரெண்டு பேருமே வந்து ஜூக்கு போலான்னு இருக்கோம்.
0: சரி, உங்க ரெண்டு பேருக்குமே விலங்குகள்னா ரொம்ப பிடிக்குமா இல்ல எப்படி?
1: என் சிஸ்டர் சொன்னாங்க ஜூக்கு கூட்டி போ, நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு இப்பதான் 7 வயசு ஆகுது. அதனால நாங்க ரெண்டு பேருமே பிளான் போட்டோம். ஒரு மாசம் இன்னைக்கே பிளான் போட்டோம் ஜூக்கு போலான்ட்டு. நெக்ஸ்ட் மந்த் இன்னொருத்தருக்கு பர்த்டே வருது, அதனால மூணு பேரும் சேர்ந்து
0: ஒன்னாவே போயிடலாம், ஒரே செலவா முடிச்சிடலாம்னு பாக்குறீங்க.
1: ஆமா, ஏன்னா ஜூக்கு வந்து பர்த்டே ஆகஸ்ட் 5 எங்க ரெண்டு பேருக்கு ஃப்ரீ டிக்கெட், அதனால அவரோட சேர்த்து நாங்க எல்லாமே
0: நன்றி.

0: நடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
0: ஓகேடா போடே.
2: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.

காதல் விருப்பம் அங்கமும் நிறைவுக்கு வந்தாச்சுங்க. அச்சோ நான் இன்னும் பேசவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா வருத்தமே படாதீங்க. இன்னும் சிறிது நேரத்துல 12 மணிக்கு மேல நீங்க அழைத்து எங்களுக்காக பாட போறீங்க. கொஞ்சம் பாடிய பிறகு உங்களுக்கான பாடலையும் வாழ்த்து சொல்லும் வாய்ப்பையும் நாங்க கொடுக்க போறோம். அதனால நீங்க தாராளமா 12 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு எங்களுக்கு அழைச்சு ஒரு பாடலை பாடணுங்க. அந்த பாடலை நாங்க தான் கொடுப்போம். அந்த பாடலை நீங்க சரியா பாடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக நாங்க பாடலை ஒளிபரப்புறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அரசாங்க பணியாளர்கள் பணியாற்றும் போது தொழில்முறை தன்மையை பேணி எந்த ஓர் அரசியல் தாக்கத்திற்கும் உட்படாமல் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டுமென துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் சயீத் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். அரசு பணியாளர்கள் கட்சி அரசியலில் ஈடுபடாமல் நடுநிலையுடன் செயல்பட்டு மக்கள் நலனுக்காக அரச நிர்வாகம் தொடர்ந்து திறம்பட இயங்குவதை உறுதி செய்ய வேண்டுமென அவர் கூறினார். ஜோஹோர் கோலாய் கம்பாஸ் பாரு பகுதியில் கனவுந்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ETS பயணிகள் கோலாய் நிலையம் வரை பேருந்துகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து தங்கள் இலக்குகளுக்கு ரயிலில் பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக KTMB தெரிவித்துள்ளது. கடா அலோஸ்டாரில் கூட்டு மோசடியில் திரட்டிய பணத்துடன் 9 வயது மகனுடன் தலைமறைவானதாக நம்பப்படும் தம்பதியர் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். 36, 39 வயது மதிக்கத்தக்க அவர்கள் குபாங் பாசு காவல்துறை தலைமையகத்தில் சரணடைந்ததாக அதன் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது ரஸி அப்துல் ரஹீம் தெரிவித்தார். உறுப்பினர்களின் 25,000 ரிங்கிட் இழப்புக்கு காரணம் என நம்பப்படும் அத்தம்பதியர் கூட்டு மோசடி சட்டம் பிரிவு 420 கீழ் 4 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்படுவர். நைஜீரிய அரசாங்கம் பல்வேறு இடங்களிலிருந்து கடத்தப்பட்ட 308 பேரை மீட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் குவாரா மாநிலத்தின் ஓரோ கிராமத்தில் இருந்து கடத்தப்பட்ட 163 பேரும் நைஜர் மாநிலத்தில் இருந்து கடத்தப்பட்ட 145 பேரும் அடங்குவர். அவர்கள் கஞ்சி தேசிய பூங்கா வனப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டனர். பாதுகாப்பு எச்சரிக்கை தொடர்ந்து மெக்சிகோ மீச்சாவ்கான் மாநிலத்தில் வெண்ணெய் பழம் எவக்காடோ ஏற்றுமதிக்கான ஆய்வுகளை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவிற்கான எவக்காடோ ஏற்றுமதியில் தாமதம் ஏற்படக்கூடும் என மெக்சிகோ எவக்காடோ உற்பத்தியாளர் சங்கம் APM தெரிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் மிகப்பெரிய ராணுவ மையம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதில் பல்வேறு கூறுகள் இடம்பெற்றிருக்கும் என கூறிய அவர் அது குறித்து தம்மால் விவரிக்க இயலாது என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வியாழக்கிழமை பாடலை நிகழ்ச்சியில் நாம கேட்டு வரலாம்.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் அடுத்ததாக கோகிலா அழைப்புல இருக்காங்க. கோகிலா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு மனசுலாம் எப்படி இருக்கு?
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நானு கோகிலா மோகன் கிளாங்ல இருந்து பேசுறேன்.
0: கோகிலா மோகன் கிளாங்ல வந்து இப்ப வானிலை எப்படி இருக்கு?
1: ஓ, சரியான வெயிலாக இருக்கின்றது.
0: சரி, இன்றைக்கு பாட தயாரா இருக்கீங்களா?
1: நான் ட்ரை பண்றேன், நல்லா இருக்குமான்னு தெரியல.
0: எப்போதுமே வந்து நாங்க கொஞ்சம் சவாலா கொடுப்போம், ஆனா இன்றைக்கு கொஞ்சம் நீங்க ரொம்ப தயங்கி சொல்றதுனால இந்த பாடல கொடுக்கறோம். பாட முடியுமான்னு
1: பாருங்க.
0: ஓகேங்களா?
1: கொஞ்சம் கொஞ்சம் விளைஞ்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் விளைஞ்சல. ஐயோ,
0: இது வந்து அந்த ஒரு சுறாவளி கிளம்பியதே அந்த பாடல்.
1: எனக்கு இப்போதைக்கு அந்த சுறாவளி கிளம்பியதே அது ஓகே தெரியும். எப்படி
0: மறுபடியும் அந்த பாடல கேப்போம். ஒரு சூறாவளி கிளம்பியதே, சிவ தாண்டவம் தொடங்கியதே. எங்க அதே மாதிரி அதே பாணியில பாடுங்க பாப்போம்.
1: ஒரு சூறாவளி தொடங்கியதே, ஒரு தாண்டவம். ஐயோ,
0: என்னங்க புத்துணர்ச்சி வரல? அப்படி புத்துணர்ச்சி வரமே பண்ணோம். ஒரு சூறாவளி கிளம்பியதே.
1: ஓகே, பாருங்க நீங்க எனக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க.
0: என்ன பண்றது, உங்களுக்கு பாடல் கொடுக்கணும்னா நாங்க இப்படி கொடுமைப்படுத்திதான் ஆகணும். சரி பாடுங்க.
1: ஓகே, ஒரு சுறாவளி தொடங்கியதே, அப்புறம் தாண்டவம் அவ்வளவுதான் தெரியல.
0: தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டீங்களா? சரி, என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க?
1: ஓகே, என்னோட நண்பர்களுக்காக இப்ப முடிஞ்ச வாரத்துல வந்து சாட்டர்டே சண்டே 1st ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் வந்து என்னோட ஸ்கூல்மேட்டோட கெதரிங் முடிஞ்சது. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்தேன். இது 20th வருஷம். சோ நாங்க ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்காதவங்க எல்லாம் பார்த்து மனசுல நிறைய கொஞ்சம் மனசு தாபம் அது எல்லாம் இருந்து அது மீட் பண்றப்ப அது எல்லாமே எங்கேயோ மறைஞ்சு போயிருச்சு. சோ இப்ப அது வந்து ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே 47 46 வயசுல இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி, அதையும் தாண்டி நட்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து ஹோல்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நானும் இருக்கேன். என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றேன். எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: என்ன பாடலை அவங்களுக்காக விரும்பி கேட்க போறீங்க?
1: ஏதாவது நண்பர்கள் பாடலாம்.
0: நண்பர்கள் பாடலாம். கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம், பாய்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன்னதாக பார்த்தீங்கன்னா பாட சொல்லி கொஞ்சம் கொடுமையெல்லாம் படுத்தணும். அதே மாதிரி நீங்களும் விருப்ப பாடலை கேட்க போறீங்க அப்படின்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். அதனால நீங்க யாருக்காவது வாழ்த்து சொல்ல போறீங்க, பாடலை கேட்க போறீங்க அப்படின்னா தாராளமா அழைத்து எங்களுக்கு பாடிட்டு நீங்க பாடலை கேட்கலாம்.

0: நம்மை சுற்றி
1: சுதந்திரத்தின்று மலேசிய சமூக பண்பாட்டு பக்தி இயக்கம் ஏற்பாட்டில் இம்மாதம் 23 நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 முதல் கில்லான் தாமு அரங்கத்தில் சுதந்திர தென்றல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் கில்லானிலிருந்து தாமு மனோகரன்.
2: வணக்கம். வணக்கம்மா. நம்ம இது வந்து தென்றல் வானம்பாடி அப்படின்னு ரெண்டு இதழ் இருக்கு மலேசியாவில. ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக தென்றல் அப்படின்னு ஒரு புத்தகமும் அப்புறம் வானம்பாடி அதுக்கு முன்னுக்கே இருந்தது. இப்ப நம்ம என்ன செய்வோம், அங்கங்க உறவு பயணங்கள் செய்வோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்க, வாசகர்களை மேம்படுத்துறதுக்காக தான். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், இப்ப எல்லாம் வாசிப்பு பழக்கம் குறைந்து வருது. ஆனா மக்கள் இன்னும் வந்து வாசிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இதழை இயங்கி வர்றது. நாடு முழுவதும் உறவு பயணங்கள் செய்துகிட்டு இருக்கோம். இதனுடைய ஆசிரியர் வந்து

0: திரு வித்யாசாகர் அவர்கள், அவர் தான் வந்து இதனுடைய ஆசிரியர். ஓரளவுக்கு நல்ல அந்த அந்த அந்த வானம்பாடியில வந்துமா வாசகர்களை அவங்க எழுதுறதுக்கு ஊக்கம் கொடுத்துட்டு வரோம். அப்ப அது நிறைய பேர் கட்டுரை கவிதை எல்லாம் எழுதிக்கிட்டு வராங்க இது வரைக்கும். அதாமா அப்ப சம்பந்தமா அந்த நிகழ்ச்சி வந்து இப்ப கில்லாந்துல நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கலாமா? அது பெரும்பாலும் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். இது வந்து பொது நிகழ்ச்சிமா.
1: நம்மை சுற்றி தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர், புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
3: இளமை, புதுமை, இனிமை.

0: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க எங்களுக்காக பாடுனீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பாடலை நாங்க பரிசா வழங்குவோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். பிரமிளா அழைப்புல இருக்காங்க. பிரமிளா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். மதிய உணவு எல்லாம் சாப்பிட்டாச்சா?
1: இல்ல, இனிமேதான் சாப்பிடணும்.
0: இனிமேதான் சாப்பிடணுமா? சரி சொல்லுங்க, இன்றைக்கு பாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்காகவே எடுத்தோம்.
1: நான் ட்ரை பண்றேன்.
0: ஓகே,
1: என்ன மன்னிச்சு கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் மன்னிச்சிருங்க. சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி.
0: அப்புறம்
1: அவ்வளவுதான்
0: அப்படின்னு. சரி, இங்க இன்னொரு தடவை ராகத்தோட பாடுங்க, படிக்காம பாடணும்.
1: ஐயோ
0: பாடுங்க பாப்போம்.
1: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடு எங்கயோ வரலையே.
0: இல்ல சடுகுடு எங்கயோ போது சடுகுடு, நம்ம அதை விட்டுறலாம். சரி, என்ன பாடலை இன்றைக்கு கேட்க போறீங்க? யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: ஓகே, ஆகஸ்ட் வந்து எப்பவுமே எங்க வீட்டுல ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்க பெரிய அக்காக்கு 4ஆம் தேதி ஆகஸ்ட் தான் பர்த்டே, முடிஞ்சிச்சு இப்பதான். அப்புறம் என்னோட 2வது அக்காக்கு 13ஆம் தேதி ஆகஸ்ட் பர்த்டே. அதே டேட்ட என்னோட சன் ஷேர் பண்ணுவாரு, அவருக்கும் 13 ஆகஸ்ட் தான் பர்த்டே.
0: சரி,
1: அப்புறம் அக்கா மகளுக்கு வர சண்டே 9 ஆகஸ்ட் அவங்களுக்கு 21 வயசு பர்த்டே.
0: சரி சரி, எல்லாருக்குமே பொதுவா ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிருவோமா? வாழ்த்துக்கள். என்ன பாடலை விரும்பி கேட்க போறீங்க அவங்களுக்கு?
1: அந்த வீட்டுல விசேஷம் சொல்லிட்டு அந்த எத்தனை பேருக்கு இப்படி வாழும் மரங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்களே, எனக்கு அந்த சாங் வேணும்.
0: சரி, நிச்சயமா அடுத்ததான் பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி பிரமிளா.
1: ஓகே, தேங்க்யூ.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே நீங்க பாடினா உங்களுக்காக பாடலை வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீர்களும் அழைத்து பேசி இருந்தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்போ அங்க நிறைவாக சில பாடல்களை நாம கேட்டு வந்த பிறகு அடுத்ததாக யார் வர போறாங்க அப்படின்னு சொல்றோம்.

0: அதுக்கப்புறம்
1: ஒரு தாள்ல முழுசா எழுதிட்டு
2: குறுக்க பேசக்கூடாது.
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மாற்றான் திரைப்படத்தில இருந்து பாடலை நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு ஒளியேறிய பாடல்களும் அங்கங்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இசையும் இசையும் அங்கத்தில் பிரேமா கிருஷ்ணன் உங்களோட பேச ரொம்ப அவளோடு காத்திருக்காங்க. அதனால இப்பொழுது நானும் விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். சரி, இன்றைக்கு அப்படி பரபரப்பா இருப்பீங்க, வேலையெல்லாம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு நினைச்ச வேலையில சாப்பாடு தானே, அப்புறம் பாத்துக்கோமே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சரியான நேரத்துல சரியா சாப்பிட்டுருங்க. இது உங்கள் மீது உள்ள அக்கறையால் நாங்கள் கொடுக்கும் ஒரு சின்ன நினைவூட்டம் தான். இப்போ அங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைவு பாடலை கானா வினோத் கொண்டு வராங்க, அதை நாம கேட்டு ரசிக்கலாம்.
1: உமா

அன்னைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: பொதுச்சேவை பணியாளர்கள் தொழில் முறையை பேட வேண்டும். தற்போதைய அரசியல் தாக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. முதலீட்டை உந்தச் செய்வதில் தனியார் துறையின் பங்களிப்பு அளப்பரியது. இரண்டாம் நிதி அமைச்சர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மண்டாடி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மக்களுக்கு சேவை வழங்குவதில் பொதுச்சேவை பணியாளர்கள் தொழில்முறை பண்பை கடைபிடிக்க வேண்டும், மேலும் எந்தவோர் அரசியல் தாக்கமின்றி செயல்பட வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் சைட் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்கள் நடப்பு அரசியல் சூழலை அறிந்திருக்க வேண்டியுள்ள போதிலும் அவர்கள் கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது. மாறாக மக்கள் நலன் கருதி அரசு நிர்வாகம் தொடர்ந்து ஆக்ககரமாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். நடப்பு அரசியல் சூழல் எதுவாக இருப்பினும் நாட்டு நிர்வாகத்தின் ஆணிவேர் என்ற வகையில் பொதுச்சேவை பணியாளர்களின் பங்கு தொடர்ந்து பேணப்பட வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார். இதனிடையே மாநிலங்களில் நிலவும் அரசியல் போட்டிகள் கூட்டரசு நிலையிலான அரசியல் நிலைத்தன்மையை பாதிக்காது. ஏனெனில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை நடைமுறையில் உள்ள புரிதல் உடன்பாட்டின் அடிப்படையில் ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்று புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான டாக்டர் அமர் ஜஹீத் வலியுறுத்தினார். ஜோஹோர் நெகிரிசபிலாட் சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் மடாடி அரசாங்கத்தின் நிர்வாக இலக்கை மாற்றாது. அதேவேளையில் திட்டமிடப்பட்ட அரசாங்க கொள்கைகள், திட்டங்கள், முனைப்புகள் ஆகியவை செயல்படுத்தப்படுவதையும் அவை பாதிக்காது என்று தேசிய முன்னணி பி என் தலைவருமான அவர் குறிப்பிட்டார். சந்தையை உந்தச் செய்வதில் பொது மூலதனத்தை பயன்படுத்தும் அதே வேளையில் அடிப்படை கொள்கைகளும் நிதி பணிச்சட்டமும் நம்பகத்தன்மை வாய்ந்தவையாக இருப்பது தொடர்ந்து உறுதி செய்யப்படும். இதன் மூலம் முதலீட்டை உந்தச் செய்வதில் தனியார் மூலதனம் பெரும் பங்காற்றுவதை உறுதி செய்ய இயலும் என்று இரண்டாம் நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். அரசாங்கம் கொள்கை உறுதியையும் நம்பகமான நிதி கட்டமைப்பையும் வழங்க முடியும் என்ற போதிலும் வங்கிகள், நிறுவன முதலீட்டாளர்கள், மூலதன நிறுவனங்கள், தனியார் பங்கு முதலீட்டு நிறுவனங்கள் ஆகியவை புத்தாக்கத்திற்கும் வணிக விரிவாக்கத்திற்கும் நிதியளிக்கும் பொறுப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். செவ்வாய்க்கிழமை பெந்தோங் ஜண்ட பைக்கில் மரம் விழுந்ததில் நால்வர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆபத்தான மரங்கள் தொடர்பான சிக்கல்களை கையாள்வதில் உடனடி கலந்தாய்வுகளை நடத்துமாறு பஹாங் அரசாங்கம் எல்லா தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது. அச்சம்பவம் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏதுவாக அதிக இடர் உள்ள இடங்களை கண்டறிவதையும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதையும் இது நோக்கமாக கொண்டது என மாநில மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ வான் ரோஸ்ரீ வான் இஸ்மாயில் தெரிவித்தார். அவ்வகையில் அடையாளம் காணப்படும் மரங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். பஹாங் கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வியட்நாமிய மீன்பிடி கப்பலை இடைமறித்தது. அந்த படகின் தலைவர் உள்ளிட்ட 18 வியட்நாம் நாட்டவர் கைது செய்யப்பட்டதாகவும் 6 மில்லியன் டிங்கிட் மதிப்பிலான 1 டன் கடல்சார் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மாநில APMM இயக்குநர் மஸ்லான் மன் ரஜாப் தெரிவித்தார். இந்த வழக்கு 1985 மீன்வள சட்டம் பிரிவு 15(1)(a)ன் கீழ் விசாரிக்கப்படுகிறது. ஜோஹோர் கூலாய் கம்பாஸ் பாரு பகுதியில் கனவுந்து விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மின் தொடர்வண்டி ETS பயணிகள் கூலாய் நிலையத்திற்கு செல்ல இலவச பேருந்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. JB சென்ட்ரல், கம்பாஸ் பாரு ஆகிய நிலையங்களிலிருந்து கூலாய் நிலையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுவதுடன் பயணத்தை தொடர விரும்பாத பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு முழு கட்டணமும் திருப்பி வழங்கப்படும் என்று கிரேத்தாப்பி தனமலை முருகாட் KTMB தெரிவித்தது. இரு தடங்களிலும் மேலே உள்ள மின் கம்பிகள் மீது விழுந்துள்ள கற்காரையை அகற்றுவதற்கான மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக அந்நிறுவனம் கூறியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: அமெரிக்கா மிஷிகன் மாநிலத்தின் ஜனநாயக கட்சி வேட்பாளர் தேர்வில் அப்துல் ரஹ்மான் முகமது அல் சைட் வெற்றி பெற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அவர் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஹேலி ஸ்டீஃபனை தோற்கடித்தார். அப்துல் ரஹ்மான் குடியரசுக் கட்சியின் முன்னாள் உறுப்பினர் மைக் ரோஜர்ஸை தேர்தலில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செனட்டர் கேரி பீட்டர்ஸ் பணி ஓய்வு பெற்ற பின் அந்த நாற்காலி காலியாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் பெரிய அளவிலான இராணுவ வளாகம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். லாஸ் வேகாஸில் ஆதரவாளர்களிடம் பேசிய அவர் அந்த திட்டத்தில் பல கூறுகள் உள்ளதாகவும் சில விவரங்களை வெளியிட முடியாது என்றும் கூறினார். டிரம்ப் மீண்டும் பதவியேற்ற பிறகு வெள்ளை மாளிகையில் பெரும் புதுப்பிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் புதிய பிரம்மாண்ட வரவேற்பு மண்டபம் அமைக்கும் திட்டமும் அடங்கும். இதற்கான செலவு இவ்வாண்டு மார்ச் வரை சுமார் $600 மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெள்ளை மாளிகையின் தெற்கு புல்வெளியில் உளங்குருதி தரையிறங்கும் தளம் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக டிரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். நைஜீரிய அரசாங்கம் பல்வேறு இடங்களிலிருந்து கடத்தப்பட்ட 308 பேரை மீட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. இதில் குவாரா மாநிலத்தின் ஓரோ கிராமத்தைச் சேர்ந்த 163 பேரும் நைஜர் மாநிலத்தில் இருந்து கடத்தப்பட்ட 145 பேரும் அடங்குவர். அவர்கள் கயின்ஜி தேசிய பூங்கா வனப்பகுதியில் இருந்து மீட்கப்பட்டனர். தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையம், இராணுவம், மாநில சேவைத்துறை, காவல்துறை ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த மீட்பு பணி ஒரே நாளில் நடத்தப்பட்ட பெரும் நடவடிக்கை என அதிபர் போலா அஹமே தினுபுவின் பேச்சாளர் பயோ ஒனனுகா கூறினார். பாதுகாப்பு எச்சரிக்கையை தொடர்ந்து மெக்சிகோ மிஷிகன் மாநிலத்தில் எவக்காடோ ஏற்றுமதிக்கான ஆய்வுகளை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவிற்கான எவக்காடோ ஏற்றுமதிகளில் தாமதம் ஏற்படக்கூடும் என எவக்காடோ உற்பத்தியாளர் சங்கம் APM தெரிவித்தது. மிஷிகனில் இருந்து ஏற்றுமதிக்கான ஆய்வுகள் நீண்ட காலத்திற்கு இடைநிறுத்தப்பட்டால் இவ்வாண்டு அமெரிக்காவிற்கு 1.2 மில்லியன் மெட்ரிக் டன் எவக்காடோக்களை ஏற்றுமதி செய்யும் மெக்சிகோவின் வர்த்தகம் பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. விளையாட்டு, 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள போட்டி அமெரிக்கா ஒரிகனில் நடைபெறும். இதில் நாட்டின் அதிவேக இளம் ஓட்டக்காரர் டேனிஷ் இஃப்திகார் முகமது ரோஸ்லி 100 மீட்டர் ஆடவர் பிரிவில் இறுதி சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளார். அரையிறுதியில் 10.36 வினாடிகளை பதிவு செய்ததன் மூலம் டேனிஷ் உலகின் சிறந்த 9 ஓட்டப்பந்தய வீரர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார். இச்சாதனை நாட்டின் தடகள துறைக்கு மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று மலேசிய தடகள சங்கம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு FIFA உலகக்கிண்ண போட்டிகளில் தனியார் முதலீட்டை அனுமதிப்பதற்கான பரிந்துரை தொடர்பில் எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து மன்னிப்பு கோரியுள்ளது. அதேவேளை FIFA தலைவருக்கு முழுமையான ஆதரவு தெரிவிப்பதாகவும் அது வலியுறுத்தியது. மேலும் அந்த பரிந்துரை ஊடகங்களுக்கு கசிந்ததில் தவறு நிகழ்ந்துள்ளதை அந்த உலக அமைப்பு ஒப்புக்கொண்டது. FIFA தலைவர் ஜானி இன்ஃபந்தினோ அந்த முன்மொழிவை கையாண்ட விதம் தொடர்பில் கடுமையான நெருக்கடி சந்தித்து வருகிறார். அதில் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையும் அடங்கும். பொதுச்சேவை பணியாளர்கள் தொழில் முறையை பேண வேண்டும், தற்போதைய அரசியல் தாக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. முதலீட்டை உந்தச் செய்வதில் தனியார் துறையின் பங்களிப்பு அளப்பரியது, இரண்டாம் நிதியமைச்சர் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

யார்தான் கண்ணழகி? உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: பாணி.
1: அனிருத் நிதி மோகன் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். கற்றலை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம், ஏனெனில் வாழ்க்கை கற்பிதை கற்பிக்கும் ஒரு விஷயத்தை நிறுத்தாது. ஆக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம் இசையும் இசையும் தொகுப்பில். இன்று உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். வியாழக்கிழமையில பாத்தீங்கன்னா கற்பனை கலந்த கேள்வி ஒன்று கேட்போம். ஆக இன்றைய கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஹீரோ இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல உங்களை நடிக்க அழைத்தால் எந்த கதாபாத்திரத்தை நீங்கள் தேர்வு செய்து நடிக்க ஆசைப்படுவீங்க? அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சூப்பர் ஹீரோ அயன்மேன் அந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும். அந்த கதாபாத்திரம் எனக்கு கிடைத்தா நல்லா இருக்குமே, நடிக்க ஆசைப்படுறேனே, அந்த மாதிரி சொல்லலாம். ஏன் பிடிக்கும் அப்படின்ற காரணத்தையும் சொல்ல மறக்காதீங்க. இப்ப உங்களுக்காக சத்யபிரகாஷ் சின்மயி கொண்டு வரும் பாடல்.

0: அயல் நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது. அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கயல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட். சுழியம் 3316721173.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் எஃப்எம்.

தீய அறிவு பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா கற்பனை கலந்த கேள்வியாகத்தான் இருக்கும். இப்ப இந்த சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்கிறாங்க. எந்த ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த கதாபாத்திரங்களில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் யாரை வந்து நீங்க தேர்வு செய்வீங்க? இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா அயன்மேன் இருக்காரு, சூப்பர்மேன் இருக்காரு, பேட்மேன் இருக்காங்க. இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எனக்கு அவங்களுடைய தனி அந்த திறமை ரொம்ப பிடிக்கும், அந்த தனியா இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு யார பிடிக்கும், எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்படுவீங்க அப்படின்றத அழைத்து சொல்லலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட்டு ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைடு ஓட்ட போட்டு தண்ணியெல்லாம் வழியாச்சு.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: பொறுமை.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: காலப்படம்.

0: ஜிதிஸ் இசையில் அவர் பாடி அவரோட டயானா தாரா பிரியா பாடிய நம் நாட்டு மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 1:41. இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். கற்பனை கலந்த கேள்வி, அதாவது சூப்பர் ஹீரோ இருக்கிறாங்களே, அயன்மேன், ஹல்க் இருக்கிறாங்க, அப்புறம் கேப்டன் அமெரிக்கா, இந்த மாதிரி சூப்பர் ஹீரோல உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் என்ன?
1: பேராசக்கா.
0: சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி கதாபாத்திரம் நடிக்க பிடிக்கும் சூப்பர் ஹீரோல?
1: எனக்கு வந்து ஸ்பைடர்மேன்.
0: ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஏன்?
1: ஏன்னா அப்பதான் வந்து எங்க வேணாலும் தாவலாம்.
0: அதாவது தாவி தாவி போறது ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: ஆமாக்கா, அவரு அந்த வேப் போட்டு
0: பேரா சொல்லிட்டாரு. ஸ்பைடர்மேன் பிடிக்கும், அதுவும் அவருடைய கையில வந்து அந்த சிலந்தி வலை போல வருவது, அதை பிடித்து ஒவ்வொரு கட்டடங்களுக்கும் அவர் தாவி போறது இவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் பிடிக்கும், யாருடைய கதாபாத்திரத்தில் நடிக்க ஆசைப்படுவீங்க? கற்பனை கலந்த கேள்விதான். உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத அழைத்து சொல்லலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. சற்று முன்னர் வந்து பேராஸ் வந்து ஸ்பைடர்மேன் அப்படி சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட பாத்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வோடு அவர் வந்து சவால்களை சமாளிப்பார், அந்த கதாபாத்திரம் எனக்கும் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அழைக்கலாம்?

0: செய்ய வணக்கம் மின்னலில்.
1: சிச்சுவேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும், இது வந்துட்டு நான் கன்வே பண்ணணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி மண்டியில எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கரெக்டா போவேன். அங்க போயிட்டு எதையாவது உளறி வச்சிருவேன். அதாவது என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேன். மத்ததெல்லாம் பேசிட்டு வீட்டுல வந்து குளிக்கும் போதோ அப்படி இதை சொல்லிருக்கலாம்ல, அதை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு இத்தவளை ஒரு தடவைக்குரிய நான் கரெக்டா என்னோட பாயிண்ட்ஸ் சொன்னதே இல்ல.
2: உங்களை நீங்களே தண்டிச்சுக்குவீங்களா அதுக்கப்புறம் குணேஸ்வரி?
1: அதுக்கெல்லாம் அப்படி இல்ல இல்ல. பட் நானும் யோசிப்பேன், ஒரு தடவையாவது ஏதாவது ஆக்கிபன் வரும்போது கரெக்டா பேசிருக்கிய, நீ ஏன் உளர்ற அங்க போய் ஏன் உளறன்னு என்னன்னு கேட்டேன்.
3: இந்த நொடியில நீங்க போயிட்டு இப்படி பண்றதுனால பிரச்சனை இன்னும் கூடி இருக்கா இல்ல ஏதோ சரியில்லாமே போயிருக்கா?
1: டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஏதாவது வாய் தவறி ஏதாவது சொல்லி தொலைச்சிருவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அது பெருசா வெடிக்கும்.
2: நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தது ஒரு தாள்ல முழுசா எழுதிட்டு நான் படிச்சிடுறேன் நான் மறந்துடுறேன், அதுக்கு பிறகு பேசுக்க
3: யார குறுக்க பேசக்கூடாது.
1: சண்டை போடுவோம், பேப்பர் எடுத்துருவேன்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: இசை மிஷின் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் அதிகமா பார்ப்போம் இல்லையா, அந்த திரைப்படங்கள்ல வரக்கூடிய சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னா எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க உங்களுக்கு ஆசை? தாமஸ் அழைச்சிருக்காரு ஈப்போல இருந்து, சொல்லுங்க உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு முந்தி காலத்துல கத்துன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தண்டை கட்டுனு ஒண்ணு வரும் பாத்தீங்களா?
0: ஆமா
1: ஆமா, அது 80s அந்த நாங்களாம் சின்ன வயசா இருக்கும் போது அப்ப பார்த்தது.
0: நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. இப்ப சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது அயன் மேன் இருக்கிறாரு, சூப்பர்மேன், பேட்மேன், இப்படி எல்லாம் இருக்கும் போது ஏன் வந்து குறிப்பா அயன் மேன் தேர்வு பண்றீங்க?
1: அவருக்கு வந்து அது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் பண்ணுது. அந்த அந்த கதாபாத்திரம் நினைக்க வேற யாருக்கும் மேட்ச் பண்ணாது நினைக்கிறேன். அந்த அயன் மேன் குண்டி தான் அது வந்து சரியா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அந்த கதாபாத்திரம் அவரோட உழைப்பிலே வந்து மாதிரிதான் வரும். பெரிய மில்லியனர் மாதிரி நடிப்பாரு அதுல படத்துல.
0: ஆமா,
1: எல்லாம் அவங்களோட செலவுலயே செஞ்சு அந்த இதை கொண்டு வருவாரு எல்லாமே.
0: ஆக தொழில்நுட்ப மேதையாவும் ஒரு புதுமை நிறைந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நடிக்கிறதுனால உங்களுக்கு அயன்மேன் ரொம்ப பிடிக்கும்.
1: ஆமா ஆமா,
0: சரி நன்றி.
1: ஓகே நன்றி நன்றி வரேன்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஏ ராமாண்டி அவர்களுடைய குரலில் விறுவிறுப்பான பாடலை சற்று முன்னர் நாம் கேட்டு ரசித்தோம். மலேசிய நிதி அமைச்சகம் இன்று பார்த்தீங்கன்னா 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் தேசிய தினத்தை முன்னிட்டு ஒரு முறை மட்டுமே ரிங்கிட் மலேசியா 100 சும்பாங்கன் அசாஸ் ரஹ்மா சாரா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவலை மறுத்து இருக்கின்றது. அது வந்து ஒரு பொய்யான தகவல், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை வந்து பொதுமக்கள் நம்பவோ அல்லது பகிரவோ வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கு. ஆக இதை கருத்தில் கொள்வோம். சரி, எஸ்ட்ரோ அலைவரிசையில் 873 வழியாக மின்னல் எஃப்எம்ஏ கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இப்பொழுது பிற்பகல் 2 மணிக்கு பிறகு பாத்தீங்கன்னா பழம்பாடல ரசிக்கலாம். 1 மணிக்கான 2 மணிக்குள்ள உங்களுக்காக இடம்பெறக்கூடிய பாடல் தனுஷ் சுபாலட்சுமி அவங்களுடைய குரலில் இடம்பெற்ற பாடல்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏறார் 2026 காலாண்டில் மலேசியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறந்த நிலையில் இருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் கூறினார். இருந்தும் அவர் கூடுதல் விவரங்களை வெளியிட மறுத்துவிட்டார். பேங்க் நகரா அடுத்த வாரம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த தரவுகளை வெளியிட உள்ளது. இது ஏப்ரல் முதல் ஜூன் வரையில் நாட்டின் பொருளாதார செயல்பாடு குறித்த தெளிவான கண்ணோட்டத்தை வழங்கக்கூடும். பர்லேஸ் பொஹோர் மாலி பகுதியில் புதர்கள் நிறைந்த இடத்தில் மக்கிப்போன நிலையில் இருந்த வெள்ளை நிற சாக்கிலிருந்து மனித எலும்புகள் என நம்பப்படும் சில பழைய எலும்புகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது குறித்து வணிகர் ஒருவர் தகவல் அளித்ததாக கங்கார் காவல்துறை தலைவர் ACP யூ ஷரீஃபுடீன் முகமது யூசுப் தெரிவித்தார். எனவே குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் காணாமல் போயிருந்தால் அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். கூடிய விரைவில் எதிர்பார்க்கப்படும் 16th மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி BN அனைத்து 21 தொகுதிகளையும் தக்க வைத்துக் கொள்ள எண்ணம் கொண்டுள்ளது. மாநில முதலமைச்சரும் மலாக்கா BN தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் இந்த எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக BN தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் ஹமிடி தெரிவித்தார். ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதை காட்டிலும் ஈரானுடன் அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கே தான் அதிக விருப்பம் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறுகிறார். இருப்பினும் அரசு தந்திர முயற்சிகள் தோல்வியடையுமாயின் கடுமையான நடவடிக்கை தேர்வாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றம் இந்த ஆண்டு கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீக்கு காரணமான கடும் வெப்பம் வறட்சி ஆகியவை உருவாகும் வாய்ப்பை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வு கூறுகிறது. ஜூலை முதல் நீடித்த வெப்பமான வறண்ட காலநிலை காரணமாக அந்த நாடு முழுவதும் தீ வேகமாக பரவியது. குறிப்பாக ஒன்டாரியோவும் வடமேற்கு வட்டாரங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு லீக் கால்பந்து தொடக்காட்டத்தில் இன்டர் மயாமி 4-2 என்ற கோல் கணக்கில் அட்லெட்டிகோ சென் லூயி அணியை வென்றது. அதேவேளை 2 கோல்களை புகுத்திய லியோனல் மெஸ்ஸி இந்த போட்டியில் அதிக கோல்கள் அடித்த ஆட்டக்காரர் என்ற சாதனையை படைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனதுக்கு நெருக்கமானவர்களோடு மனதுக்கு பிடித்த பாடல்களை எல்லோருக்கும் ரசிக்க பிடிக்கும் அல்லவா? அதுவும் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போதே பழைய நினைவுகள் எல்லாம் நினைத்து பார்த்து அப்படியே அசை போட வைக்கும். ஆக நீங்களும் அழைத்து பாடல்களை விரும்பி கேட்கலாம். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-2-2-8-2-4-7-6-8 உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் வந்து அழைத்து கேட்கலாம். அதிலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு எதை பற்றி பேசலாம் கொஞ்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல மனம் ரொம்ப கவலையா இருக்கும் போது ஒருவரோடு பேசும் போது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் தோழரா இருக்கலாம் தோழியா இருக்கலாம், அவங்க கிட்ட பேசினா அந்த பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து போயிடும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நபரை பற்றி நீங்கள் அழைத்து பேசலாம். அவர்களுக்கு பாடல்களையும் நீங்கள் வந்து சமர்ப்பணம் செய்யலாம். சரியா, அழைக்கலாமே. இப்பொழுது உங்களுக்காக TM சவுந்தரராஜன் எல்லாரும் ஈஸ்வரி குரலில் விறுவிறுப்பான பாடல்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ, இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: ஜோஹர் பார்ல இருந்து ஸ்ரீதர் அழைச்சிருக்கீங்க. முதல்ல வந்து பாடலை கேட்கறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப அப்படியே கஷ்டமா இருக்கும் போது இவங்களோட பேசினா மனசு ரொம்ப இலகுவாயிரும் லேசாயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை பத்தி சொல்லுங்க பாப்போம்.
1: அவர் தான் அசோக் தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு என்ன இல்ல, மனசு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு நீங்க தான் ஆதரவு சொன்னா அப்ப எனக்கு கொஞ்சம் ஆதரவு சொல்லுவாரு.
0: நண்பர் அசோகன்ட்ட தான் போயிட்டு நீங்க பேசுவீங்க?
1: ஆமா ஆமா, அவர்கிட்ட தான் பேசுவோம். இந்த மாதிரி என்னன்னு தெரியல, இந்த நாட்டுல இருந்து மனசு ரொம்ப இதா இருக்கு என்னன்னு தெரியலன்னு. அப்ப அவர் ஏதாவது ஒரு ஆதரவு சொன்னாரா அந்த மனக்கலவெல்லாம் தீர்ந்துடும். அப்ப அவர் சொல்றதுதான் என் மைண்ட்ல இருக்கும். ஓ இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு நம்ம அந்த மாதிரி கடைப்பிடிக்கணும்னு.
0: இப்ப சொல்லுங்க என்ன பாடல் வேண்டும்?
1: குடியிருந்த கோயில் படத்துல இருந்து குங்குமம் பொட்டிங்கும் மங்கலம் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிரேமா.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி
1: நன்றி, வணக்கம் பிரேமா.
2: குங்கு

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ அதுவா, புதிய ஜாலோர் கம்மிலாம் வாங்கிட்டல,
2: அதான் அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம் கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதான முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்டிலேயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் பழம் பாடல்களை நாம் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சிமஞ்சிலிருந்து சேகரன் அழைச்சிருக்கிறாரு. ஐயா சொல்லுங்க, உங்களுடைய மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படும் போதோ இல்ல ஆலோசனைலாம் வேணும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த ஒரு நண்பரை தேடி போய் பேசினா உங்க மனசு இலகுவாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து என்னோட அக்கா ஒருத்தங்க பூச்சவங்கள டைலரிங் செய்யறாங்க, சரோஜா பேரு. அவங்க கிட்ட நான் கொஞ்சம் போன் அடிச்சு பேசினா என் மனசு வந்து நார்மல் ஆயிருங்க.
0: அக்கா சரோஜா அவங்க கூட பேசினா உங்க மனசு இலகுவாயிரும் சொல்றீங்க?
1: ஆமாங்க ஆமாங்க, உண்மைதாங்க.
0: சரி, என்ன பாடல் வேண்டும்?
1: காலங்களே அவன் வசந்தம் அந்த பாட்டு போடுங்க எனக்கு.
0: யாருக்காக இந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க?
1: என்னோட மனைவி பாப்பாத்தி அவர்களுக்கும், என்னோட மாமனார் வந்து சந்திரன் அவர்களுக்கும், என்னோட அக்கா சரோஜா அவர்களுக்கும், எனக்கு என்னோட பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பாடல எனக்கு நிதி கட்டணுங்க.
0: அப்ப எங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண மாட்டீங்களா?
1: உங்களுக்கும் சமர்ப்பணம் இருக்குங்க. இல்ல இல்ல, உங்களுக்கும் சமர்ப்பணம் இருக்குங்க.
0: சரி சரி, நன்றி.
1: சரி ஓகே, ரொம்ப நன்றி.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: ஏஎல் ராகவன் எஸ் ஜானகி குரலில் இனிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு சிலர்கிட்ட மட்டும் நம்ம பேசும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே காணாம போயிடும். சோகமா இருக்கும் போது இவங்க கிட்ட பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பினாங்ல இருந்து முகமது அனீஃபா அப்துல்லா அழைச்சிருக்கீங்க. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு யார்கிட்ட பேசினா மனசு லேசாகும்?
1: எனக்கு என் தோழி ஒருத்தருக்கு, அவ 25 வருஷமா கூட்டாளி, அவங்க பேர் நந்தினி. என் மேல ரொம்ப பாசம், என்ன பார்த்தாலே ஹாப்பியா இருப்பாங்க அவங்க, பழைய தோழி அவங்க.
0: சரி, இப்ப என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு பாதாள பைரவி என்ற படத்துல இருந்து அமைதி இல்லாதென் மனமே என் மனமே.
0: கண்டசாலா பி லீலா பாடிய பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்கீங்க. யாருக்கு வந்து இந்த பாடலை சமர்ப்பணம் செய்ய போறீங்க?
1: இந்த பாடல் வந்து என் நண்பர்கள் மற்றும் என் குடும்பத்தார் மற்றும் அனைவருக்கும் விருந்து கேட்கின்றேன்.
0: சரி, சாப்பிட்டீங்களா மதிய உணவு?
1: சாப்பிட்டு பள்ளிக்கு போயிட்டு இப்பதான் சும்மா உட்கார்ந்துருக்கேன்.
0: சரி சரி சரி, உங்களுக்கான பாடல் அடுத்து நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: லைன் கடிச்சிருச்சு தான். யாருது?
1: இவங்க அம்மா தான் பேசணும். நாங்க அவங்களுக்காக அடிச்சுக்கிட்டு இருங்க தர.
2: ஓ சரி, கூப்பிடுங்க.
3: ஹலோ, வணக்கம் பிரேமா.
2: வணக்கம்
3: உமா. தங்கிட்டு பேசுறீங்க?
2: உமா அழைச்சிருக்கீங்களா? அப்புறம் மகன் வந்து உங்களுக்கு அழைச்சு குடுக்கறாரு போல.
3: ஒரு மாசமா ட்ரை பண்றேன், கிடைக்கவே இல்லை. மகன் வந்தாரு இன்னைக்கு வீட்டுல, அதான் ட்ரை பண்ண சொன்னா கிடைச்சிருச்சு, சந்தோஷம்.
2: மகன் வந்து அம்மாவுக்காக எப்படிப்பட்ட ஒரு உதவி செய்திருக்காரு பாருங்க. உங்களுக்கு அழைப்பு அழைத்து கொடுத்திருக்காரு, அதிர்ஷ்டம் உங்க பக்கம்.
3: ஆமா, இந்த மூணு பிள்ளையில இவர் ரொம்ப டச், ரொம்ப அம்மாக்கு என்னன்னாலும் செய்வாரு.
2: அம்மா பிள்ளை அவரு. மகன் பேர் என்ன?
3: குகன்ராஜ்.
2: குகன்ராஜ் உங்களுக்கு உதவி செய்திருக்காரு. சரி, இப்ப வந்து உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போது ஒரு நபர்கிட்ட பேசினா எல்லாமே பறந்து போயிருங்க கவலை எல்லாம் அப்படின்னு சொன்னா யார சொல்லுவீங்க?
3: என் மகன் தான்
2: ஐயா. மகன் கிட்ட பேசினா போதும்ன்றீங்க?
3: ஆமா, எல்லாமே நான் உங்ககிட்ட பண்ணுவேன், எல்லாமே அவரு தான் என்னோட உயிர்.
2: நீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே மெய் சிலிருக்கிறது. எல்லாரும் வந்து தோழர் தோழி அப்படிலாம் சொன்னாங்க.
3: எனக்கு என் மகன் தான், ரொம்ப லேட்டா பிறந்தவர், எனக்கு 10 வருஷம் கழிச்சு பிறந்தவர்.
2: சரி, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: எனக்கு உயர்ந்த மனிதன் இந்த நாளை இந்த வேலை பத்து போடி வானிலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரேமா.
2: சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
3: நன்றி பிரேமா.

0: எம் சவுந்தரராஜன் பிசிலா குரலில் இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து கொலசிலங்கில இருந்து செல்வம் அழைச்சிருக்காங்க. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது ஒரு நபர்கிட்ட போய் நான் பேசுவேன் அப்படின்னா யார சொல்லுவீங்க?
1: நீலாயில இருக்காரு சின்னையா, மனசு விட்டு பேசுவேன். அவரு அவரோட வாழ்க்கைய பத்தியோ இல்ல மத்த பத்தியோ பிரச்சனை பத்தியோ மனசு விட்டு பேசுவாரு.
0: அப்படிங்களா, சரி. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: நீ பேச வேண்டும்.
0: பாலும் பழமும் திரையில் இடம்பெற்ற பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி,
1: வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பஹாங் மாநிலத்தில் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு மையங்களின் பொது உடைமைகளை சேதப்படுத்தும் நடவடிக்கைகளும் உபகரண திருட்டு சம்பவங்களும் அதிக அளவில் பதிவாகி வருகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் 3 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான இழப்பு பதிவாகியுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ஃபாரில் முகமது கமால் தெரிவித்துள்ளார். ஜனவரி முதல் ஜூன் வரையிலும் தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 45 மோட்டார் சைக்கிள்களை கிளர்தான் சுங்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. கிளர்தான், கோலாலம்பூர், ஜோஹர் பாரு ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 3.62 மில்லியன் ரிங்கின் மதிப்பிலான இந்த மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டதாக அதன் இயக்குநர் முகமது இஷா முகமது நூர் தெரிவித்தார். அண்மையில் இடைநிலை பள்ளியில் மாணவி ஒருவர் பாலியல் தொந்தரவுக்கும் இணைய பகடை வதைக்கும் ஆளான சம்பவம் தொடர்பாக பினாங்கு மாநில கல்வித்துறை JPNPP விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்த விசாரணையில் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என அத்துறை இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் FDA புதிய இன்ஃபுளுன்சா தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த தடுப்பூசிக்கான மறு ஆய்வு விண்ணப்பத்தை நெறிமுறை ஆணையம் நிராகரித்த சுமார் 6 மாதங்களுக்கு பிறகு இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மொடேனா தயாரிப்பிலான அந்த தடுப்பூசி 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் கூறியது. வியட்நாம் அதிபர் டோலாம் இம்மாதம் 9ஆம் நாள் தொடங்கி 14 வரை ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளார். அறிவியல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் அவரது பயணம் அமைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் அரச தந்திர உறவுகளின் வரலாற்றில் இப்பயணம் புதிய அத்தியாயத்தை குறிப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு. AR 26 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கத்தை வெல்ல இலக்கு கொண்டிருப்பதாக நாட்டின் ஸ்குவாஷ் முதன்மை விளையாட்டாளர் யாவ் கூறியுள்ளார். அப்போட்டி செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரை நடைபெற உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் அடுத்து நாம் வந்து ரசிக்கலாம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்த்து நேரம் இடம்பெற போகின்றது. இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம். எப்படி வந்து வாழ்த்து சொல்லணும்? மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு பெயர் பட்டியல நீங்க வந்து பதிவு செய்யலாம். சரியா, இப்பொழுது உங்களுக்காக ஜொனிதா காந்தி கொண்டு வரும் விறுவிறுப்பான பாடல்.

0: சுவையைக்கு மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல் அணைக்குதா, அம்மான பாபாஸ்தா.
2: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மிக இனிமையான பாடல் கே கே கண்ணா சுகன்யா குரலில் மலேசிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா மின்னல் FM டிக்டாக் பக்கமா வந்தீங்கன்னா அங்க வந்து நேரலையா உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாமே. அங்க இப்பொழுதே டிக்டாக் வாங்க, அங்க வந்து பதிவு செய்யுங்க. யாருக்கு பிறந்தனால அவங்க பெயர் என்ன, அந்த பெயர் பட்டியல நீங்க எழுதும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சி. ஒரு சிலர் வந்து கேட்பாங்க எப்பொழுதும் வந்து, எனக்குமே அது கேள்வி இருக்கு, அதாவது பக்கத்துல தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்த்தை நேரடியாவே சொல்லிடல, ஏன் வானொலிக்கு அழைச்சி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களோட பெயர் வந்து வானொலியில கேட்கும் போது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்குமே அந்த அனுபவம் வேண்டும் அப்படின்னா மின்னல் FM டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஒரு நேயர் வந்து கேட்டிருந்தாங்க, என்னப்பா குட்டி கதையெல்லாம் சொல்றதே இல்ல, எந்த ஒரு தகவல் வந்து உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து வரலையே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன கதை தான், ஏன்னா அப்ப வாழ்த்து வந்து தொடங்கிட்டோம், வாழ்த்து வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளலாமே. பாடலுக்கு முன்பே ஒரு குட்டி கதைய, அதாவது காளான் வந்து ஆலமர விதையை பார்த்து ஏளனமாக பேசியதான், நீ ஏன் இன்னும் துளிர் விடல, நான் பாரு ஒரே நாள்ல வளர்ந்துட்டேன் காளான் அப்படின்னு சொல்லுதான். காலப்போக்கில் பாத்தீங்கன்னா அந்த காளான் காணாமையே போயிருச்சான், ஆனால் அந்த ஆலமர விதை பாத்தீங்கன்னா துளிர் விட்டு அது விருட்சமாய் பெருசா வளர்ந்து இருக்கு. அங்க காளான் மாதிரி ஏளனமாக பேச வேண்டாம், எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா தனித்திறமை இருக்கு, காலம் வரும்போது நம்ம நிச்சயமா பிரகாசிப்போம் அப்படின்றத எப்பொழுதும் நம்ம வந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொறுமை நம்பிக்கை கண்டிப்பாக நமக்குள் இருக்க வேண்டும். ஆஹா, ஒரு குட்டி கதை இதுதான் உங்களுக்கு. அடுத்து வந்து பாடல் பாத்தீங்கன்னா கார்த்திக் கல்யாணி குரலில் தான் கேட்க போகின்றோம். மின்னல் FM டிக்டாக் பக்கமா வாங்க, வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

கார்த்திக் கல்யாணி குரலில் அந்த வெறும் ஒரு பண பாடலை நாம் கேட்டோம். இசை மியூசியம் தொகுப்பில் வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து உங்களுடைய வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி சொல்லியிருந்தோம். லீலா வந்து தன்னுடைய அப்பா ராஜுவுக்காக பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. பத்துமலை தன்னுடைய மனைவி பாக்கியமுக்காக வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சாந்தா கிருஷ்ணன் ஜசிங்கன் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்பா பாத்தீங்கன்னா லட்சுமணன், அம்மா சிவகாமி, அண்ணன் வந்து சிரம்பால்ல இருந்து வாழ்த்து சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து டாக்டர் ஷர்வினி ரமேஷ், இவங்க பாத்தீங்கன்னா மீறி சரவால இருக்கிறாங்களாம். அங்க அம்மா சுமி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சந்திரலேகா விஜயலட்சுமி, அப்பா சந்திரன், அம்மா வாசுகி விஜயலட்சுமிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து ஷியா, ஷியா வந்து பூவேந்தன் அவருக்கு பிறந்த நாளாக அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்களும் பிறந்த நாள் வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க.

இல்ல ஈஸ்வரன் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. பழனி கலை தன்னுடைய இரண்டாவது மருமகன் விக்கிக்கு பிறந்த நாளாம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அவரோடு சேர்ந்த சேரன் அவருக்குமே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சிரம்பான்ல இருந்து ஜான் எனஸ்தேசியா அவருடைய பெயரு பேரனா ஆக தாத்தா இஸ்ரேல் ஜோசப் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா அவங்களுடைய பெயரை உச்சரிச்சனான்னு தெரியல. ஆக இருவருக்குமே இவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. சுந்தரி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முனுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ இன்று வந்து என்ன சமையல் வரைக்கும் வந்து நம்ம டிக்டாக்ல நேயர்கள்லாம் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஓ இரட்டையராம் விக்கியும் சேரன் முத வந்து சொல்லியிருந்தல பழனிக்கலை அவருடைய மருமகன் வந்து விக்கி இரட்டையர்கள் ஆக அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அவங்களுடைய மகள் சாந்திக்கு வந்து தமிழரசி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜொஹூர் பார்வையைச் சேர்ந்த நேயர்கள் நீங்களும் இது போன்ற வாழ்த்து வந்து பகிர்ந்து கொள்ளலாம்.

இசையும் தொகுப்பில் நாம சற்று முன்னர் பாத்தீங்கன்னா ஜெயராகவன் குரலில் பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்து ஹரியரன் ஸ்ரேயா கோஷல் இவர்களுடைய குரலில் தான் இனிமையான பாடலை கேட்க போகின்றோம். அதற்கு முன்பு வாழ்த்தை பார்த்து

விடும் மரியா செல்வம் அவங்களுக்கு வந்து பிறந்த நாள். மோகன் வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. இளங்கோ குணவதி தம்பதிகள் இவர்களுடைய மகன் வந்து புருவான்ஷு இவருக்கு வந்து பிறந்த நாளாம், மகனுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. மேகா வந்து தன்னுடைய அத்தை சாந்திக்காக வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. தம்பி மகன் நிதேஷ் 12 வயது பூர்த்தி ஆகின்றது. பெரியப்பா பாத்தீங்கன்னா பழனிய சலம் திங்கி செப்பாங்கிலிருந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. ஆக இது போன்றே பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய உங்களுடைய அன்புக்குரியர்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வந்து வாழ்த்து நீங்க சொல்லலாம். தனலட்சுமி சொல்லி இருக்கிறாங்க அவங்களுடைய தம்பி அவங்களுக்கு வந்து இன்று பிறந்த நாளாம், பெயர் சொல்ல மறந்துட்டாங்க போல, தம்பிக்கே வாழ்த்துன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக இது போன்றே மின்னல்ல நீங்களும் வாழ்த்து சொல்லணும் வாங்க. கமல் வந்து மீனாட்சி காசிவேலு அவங்களுக்கு பிறந்த நாளாம், அவங்களுக்கும் பிறந்த நாள் வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. பெஸ்தாரி ஜெயா தமிழ் பள்ளி ஆசிரியை கிருஷ்ணதேவி அவங்களுக்கு இன்று பிறந்த நாள். ஆக JM போட்டிருக்காங்க, அவங்க வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. இது போன்று நீங்களும் வாழ்த்து சொல்லலாம். இப்ப கஜிராவோ அந்த பாடலை கேட்கலாம்.

இசையும் இசையும் தொகுப்பில் வாழ்த்த நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. முதல்ல பாத்தீங்கன்னா புருவன் ஷூக்கு வந்து அப்பா அம்மா எல்லாம் வாழ்த்து சொன்னாங்க. இப்ப சித்தி சித்தப்பா வந்திருக்காங்க. ஐதீஸ்வரி தினேஷ் சர்மா மீண்டும் வந்து வாழ்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நெடுமாறன் யோகேந்திரன் என்ற செல்லத்துக்கு 4 வயது இன்று பூர்த்தி ஆகின்றது. இன்று இல்ல, ஆகஸ்ட் 8ஆம் தேதி பூர்த்தி ஆகின்றது. ஆக அவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆஹா, இது யாரு, பேர் வந்து பேர் தெரியலையே, பேர் போடல, ஆனா வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொதுவா இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என் மகன் சிவராமன் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துகின்றவர் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்சீலா சாமி இவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. மகன் சிவராமன் வானொலி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுடைய அம்மா அப்பா வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே மின்னலின் பிறந்த நாள் வாழ்த்து.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்னும் இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேயர்களே, வானலோகத்தில் நடந்த அந்த சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் இறுதி வரை வரக்கூடிய மனிதர்களுடைய ரூஹுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு அந்த ரூஹுகளுக்கு அவர்களுக்கான பொறுப்புகளை அவர்களுக்குள்ளே சமைத்து அவர்களை ஆதம் நபி அவர்களுடைய முதுகதண்டிலே மறுபடியும் வைக்கப்பட்டது. பிறகு ஆதம் நபி அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு விண்ணுலகத்தை சுற்றி பார்த்தார்கள். அப்பொழுது மலாயக்கத்துமார்களை சந்தித்த நிகழ்ச்சியையும் பார்த்தோம். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆதம் நபி அவர்களுக்கு, இனி இந்த உலகத்திலே அல்லாஹ் படைக்கப் போகின்ற அனைத்து பொருள்கள், அந்த பொருள்களுடைய பண்புகள், அந்த பொருள்களுடைய பயன்கள், தன்மைகள், தகுதி ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். அன்பான பெருமக்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபி அவர்களுக்கு அனைத்து பொருள்களினுடைய பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்து தருகின்றான். எந்த அளவிற்கென்றால், இந்த உலகத்திலே அவர்களுக்கு பிறகு இன்று வரை எத்தனை மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதோ, பேசப்பட்டதோ, எழுதப்பட்டதோ, அனைத்து மொழிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். ஏறத்தாழ 1000 மொழிகள் இன்றைய நேரத்திலே இருக்கின்றது. 2500 மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. பேசப்படுவதும் எழுதப்படுவதும் பாதுகாக்கப்படுவதும் 500 மொழிகள்தான். 2500 மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த 500 மொழிகள் வழக்கத்திலே இருக்கக்கூடிய மொழிகளிலே ஒரு மொழிதான் நம் தமிழ் மொழி. மிகவும் பாரம்பரியமான மொழி. சரி நேயர்களே, இந்த மொழிகளை ஆக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபி ஆதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான், அறிமுகப்படுத்துகின்றான். நீரிலே வாழக்கூடிய மீன்கள், மீன்களினுடைய மொழி, விண்ணிலே பறக்கக்கூடிய பறவைகளின் மொழி, மண்ணிலே நெளியும் புழுக்களின் மொழி, காட்டிலே வாழும் விலங்குகளின் மொழி ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். இந்த மொழி இவ்வாறு இருக்கும், இந்த சப்தம் இவ்வாறு இருக்கும், பறவைகள் இவ்வாறு பேசிக்கொள்ளும், மீன்கள் இவ்வாறு பேசிக்கொள்ளும், ஒவ்வொரு படைப்பினத்தினுடைய செயல்பாடுகளும் தகவல் தொடர்புகளும் இவ்வாறு இருக்கும் என்பது வரை அல்லாஹ் அனைத்து செய்திகளையும் ஆதம் நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். இந்த பூமியை பற்றிய அறிவியல், இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களை பற்றிய அறிவியல், இவற்றை அல்லாஹ் முதன் முதலாக ஆதம் நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். ஒவ்வொரு மனிதர்கள், மனிதர்களுடைய பெயர்கள் எவ்வாறு இருக்கும், அந்த பெயர்களை பற்றிய தகவல்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆதம் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். கலைகளை கற்றுக் கொடுக்கின்றான். மறுமை நாள் வரை வரப்போகக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளை பற்றியும் ஒரு அறிமுகம் நபி அவர்களுக்கு தருகின்றான். இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான், முதல் வேதமான தௌராத் ஆகிய இந்த அனைத்து வேதங்களையும், இது அல்லாத சுகுஃபுகளையும், இது அல்லாத மற்ற சட்டதிட்டங்களையும், நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மற்ற அனைத்து மார்க்க விதிகளையும் ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். இவை அனைத்தையும் தகவல்களாக கொடுத்து நபி ஆதம் அவர்களுக்கும் அவர்களுடைய பிச்சளங்களுக்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை அதிகப்படியாக கொடுக்கின்றான். வேற எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத 6வது அறிவான தகவல்களை வைத்து அதை ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன், சொந்தமாக சிந்திக்கக்கூடிய திறன், சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய திறன், அதையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இதுவரை வேறு எந்த இனத்திற்கும் கொடுக்காத, ஜின் வர்க்கத்தினரை தவிர வேறு எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத அந்த ஒரு அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு, ஆதம் நபி அவர்களுக்கு கொடுக்கின்றான். நேயர்களே, பிறகு அல்லாஹ் அனைத்து மலாயிக்கத்துமார்களுக்கும் ஒரு அறிவிப்பு செய்கின்றான். ஆதம் சொற்பொழிவாற்றப் போகின்றார், அனைவரும் வாருங்கள் என்பதாக. நபி ஆதம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த அனைத்து இல்முகளையும் இந்த அனைத்து தகவல்களையும் உலகம் பற்றிய அறிவியல், சுருக்கமாக சொல்வதென்றால் இந்த பூமி பந்து, இதை சார்ந்த பொருட்கள், இதை சார்ந்த படைப்பினங்கள், இவற்றிலே நடக்கக்கூடிய நியதிகள், செயல்பாடுகள், இவைகள் அனைத்தையும் ஆதம் நபி அவர்களுக்கு வஅல்லம ஆதமல் அஸ்மா அகுல்லஹா, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். அன்பான பெருமக்களே, வானவர்கள் அணி அணியாக வருகிறார்கள். அண்ணல் ஆதம் நபி அவர்கள் ஒரு மேடையின் மீது அமர்ந்து இந்த விஷயங்களை சொல்லுவதற்காக தயாராகிறார்கள். அந்த நேரத்திலே வானவர்கள் நபி ஆதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அந்தஸ்தை பார்த்து அவர்களிடத்திலே ஒரு சிறு சந்தேகம் ஏற்படுகின்றது. இறைவன் இவரை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்த போதிலும் இவரை நம்மை விட மேலானவராக இருப்பாரோ என்பது போல அந்த வானவர்களுக்கு சிந்தனை வருகின்றது. வானவர்கள் அதுவரை இறை கட்டளையை செயல்படுத்திக் கொண்டிருந்தவர்கள், விண்ணுலகத்திலே உயர்வானவர்கள். அவர்களுக்கு என்ன சிந்தனை வருகிறது? படைக்கப்பட்ட இந்த ஆதம் நபி, இந்த மனிதர், இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, உயர்வு கொடுக்கப்படுகிறது, என்ன காரணம் என்பதாக ஒரு ஆச்சரியத்துடன் அங்கு ஒன்று கூடுகிறார்கள். நம்மை விடவா அல்லாஹுக்கு நெருங்கியவராக இருப்பார், அல்லாஹுடைய அன்பை பெற்றவராக இருப்பார் என்றெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், வானவர்கள், இறைவனே, இவரை விட மேலான படைப்பை நீ படைத்திருக்கின்றாயா என்பதாக கேட்கிறார்கள். ஏனென்றால் ஆதம் நபி அவர்களுக்கு அவ்வளவு கண்ணியமும் முக்கியத்துவமும் அங்கு கொடுக்கப்படுகிறது. வானவர்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை கேள்வியாகவே இறைவனிடத்தில் கேட்டும் விடுகிறார்கள், இறைவனே, இவரை விட சிறந்த படைப்பை நீ படைத்திருக்கின்றாயா என்பதாக. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னுடைய திருக்கரத்தால் படைக்கப்பட்ட படைப்பை விட என்னுடைய ஆகுக என்ற சொல்லால் படைக்கப்பட்ட படைப்புகள் எவ்வாறு மேலானவையாக இருக்க இயலும்? ஒரு பொருளை பார்த்து குன் என்பான், ஃபயகுன், அது ஆகிவிடும். ஆகுக என்று சொல்லால் படைக்கப்பட்டவைகள் தான் மற்றவை. இந்த படைப்புகள் எவ்வாறு என் இரு திருக்கரங்களால் படைக்கப்பட்ட நபி ஆதம் அவர்களினுடைய படைப்பை விட சிறந்ததாக ஆக முடியும் என்பதாக அல்லாஹ் பதில் கேள்வி கேட்கின்றான். ஆக அனைத்து படைப்புகளிலேயும் சிறந்த படைப்பு நபி ஆதம் அவர்கள். நேயர்களே, இரு திருக்கரங்கள் என்று சொல்லும் பொழுது இது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இதற்கு முன்பதாகவும் சொல்லப்பட்டது. அல்லாஹ்விற்கு கரங்கள் கிடையாது. மனிதர்களான நமக்கு ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் நமக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து தான் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிய முடியும். அந்த அளவுக்கு அறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நமக்கு விளக்குவதற்காக அல்லாஹ் தன் திருக்கரம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சுபஹானஹு தஆலா உறுப்புகளை விட்டும், மனிதர்களை போன்ற தோற்றங்களை விட்டும், உருவத்தை விட்டும் பரிசுத்தமானவன். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மகா தூய்மையானவன். ஆக ஆதம் நபி அவர்கள் வருகை தருகிறார்கள், மேடையிலே அமர்கிறார்கள். அமர்ந்திருந்த அனைத்து வானவர்களுக்கும் சலாம் கூறுகிறார்கள். வானவர்கள் பதில் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுவை அனைத்து வானவர்களும் புகழ்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக. அப்பொழுது நபி ஆதம் அவர்கள் அவர்களுடைய சொற்பொழிவிலே என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் அதுவரை உலகத்தை பற்றிய அறிவியலை நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியதிலிருந்து என்ன தகவல்கள் ஆதம் நபி அவர்கள் பெற்றார்களோ அந்த தகவல்களை மலமலவென்று அழகாக சொல்கிறார்கள், விவரமாக சொல்லுகிறார்கள். இதை கேட்ட வானவர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் உலகத்தின் அறிவியல் வானவர்களுக்கு தெரியாது. வானவர்களுக்கு விண்ணுலகத்தில் இருக்கிறார்கள், அங்கு உள்ள செய்திகளும் அங்கு உள்ள நடைமுறைகளும் தான் தெரியுமே தவிர பூமி, பூமியின் படைப்பு, பூமியின் உயிரினங்கள், இவற்றை பற்றிய செய்திகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அப்பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், ஆதமுக்கு என்னுடைய பிரதிநிதி ஆவதற்கு தகுதி இல்லை என்று கூறினீர்களே, அவ்விதமாயின் சற்று முன்னால் உங்களுக்கு ஆதம் கூறினாரே, இந்த செய்திகளை, அவற்றின் பெயர்களை நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்பதாக அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களிடத்திலே கேட்கின்றான். அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு வானவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மறுபடியும் சொன்னான், அந்த பெயர்களை எல்லாம் மறுபடியும் சொல்லுங்கள் என்பதாக. அவர்கள் அனைத்து விஷயங்களையும் தெளிவாக மறுபடியும் சொன்னார்கள். உலகத்தினுடைய அறிவியல், உலகத்திலே படைக்கப்படக்கூடிய படைப்பினங்கள், மனிதர்கள், அவர்களுடைய வாழ்நாள், அவர்களுடைய மொழி, முழு விதிகள், நியதிகள் அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் ஆதம் நபி அவர்களுக்கு. அதை அவர்கள் முழுமையாக சொல்கிறார்கள். அதை மலாயிக்கத்துமார்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களை பார்த்து சொல்கிறான், விண்ணிலும் மண்ணிலும் உங்களுக்கு மறைந்திருப்பவற்றை நான் நிச்சயமாக நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? எனவே நீங்கள் ஆதமை பற்றி கொண்டிருந்த கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களுக்கு கூறுகின்றான். அன்பான பெருமக்களே, அந்த நேரத்துல அனைத்து வானவர்களும் நபி ஆதம் அவர்களை பற்றியும் மனித குலத்தை பற்றியும் இப்படி நாம் எண்ணிவிட்டோமே என்ற கவலையிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனே நீ தூயவன், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம் என்ற இந்த அழகிய வார்த்தைகளை சொல்கிறார்கள். இறைவனே நீ பரிசுத்தமானவன், தூயவன், நீ கற்பித்ததுதான் எங்களுக்கு தெரியும், அதற்கு மேல் எங்களிடத்திலே எந்த விதமான அறிவும் கிடையாது, எந்த விதமான தகவல்களும் எங்களுக்கு தெரியாது, நீயே அனைத்தையும் அறிந்தவன் என்று அந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். நேயர்களே, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய திறமைகள், என்னுடைய அறிவு என்ற சிந்தனை வரக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், மொழி ஆற்றல்கள், நம்முடைய அறிவு கூர்மைகள் எது இருந்தாலும் வானவர்களைப் போல என்ன சொல்ல வேண்டும், சுபஹானகல இல்மலனா, இறைவனை நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அது அல்லாமல் மற்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது என்று நாம் நம்முடைய இயலா தன்மையை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, வானவர்கள் அனைவரிடத்திலும் ஆதம் நபி அவர்கள் உயர்வானவர்களா அல்லது மலாய்க்கத்துமார்களான வானவர்கள் உயர்ந்தவர்களா என்ற ஒரு சந்தேகத்தினால்தான் இதற்கு முன்னால் உள்ள கேள்வியையும் கேட்டார்கள். அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு காட்சியை ஏற்படுத்துகின்றான். அனைத்து வானவர்களையும் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய இந்த அமர்விலே ஆதம் நபி அவர்களை கண்ணியம் படுத்துவதற்காக, அவர்களுடைய உயர்வை காட்டுவதற்காக சஜிதா செய்யுமாறு பணியுமாறு அனைத்து வானவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் ஆதம் நபி அவர்களிடத்திலே கூறுகின்றான், ஆதமே, இதுவரை எல்லா படைப்புகளும் படைப்பினங்களும் என்னை பணிந்து வந்தன, இப்பொழுது அவைகள் அனைத்தும் உங்களுக்கும் பணிந்து போகும் என்பதாக சொல்லி, அமரர்களே, வானவர்களே, நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், பணியுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, வானவர்கள் அணி அணியாக வந்து ஆதம் நபி அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள், பணிகிறார்கள். நேயர்களே, மிக குறிப்பாக சஜிதா என்று இங்கு சொல்லப்படுவது அவர்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் ஏற்றுக்கொள்வதற்கான சஜிதா. மனிதனுக்கு பணிந்து போகுவது, மனிதன் தங்களை விட உயர்ந்த படைப்பு என்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பணிந்து போவது என்பதற்கான வெளிப்பாடு அந்த சஜிதா. அனைத்து அமரர்களும் வானவர்களும் மலாயக்கத்துமார்களும் சஜிதா செய்கிறார்கள், ஒருவன் மாத்திரம் ஒதுங்கி நிற்கிறான், சஜிதா செய்யவில்லை. யார் அவன்? இபிலீஸ் என்று பெயர் வாங்கிய அந்த அசாசீல். நேயர்களே, வானவர்களுக்கு ஆதம் நபி அவர்களை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டது, அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இபிலீஸ் ஆதம் நபி அவர்களுடைய வெளிக்கோலத்தை மட்டுமே பார்த்து, ஆதம் நபி அவர்களை குறைவாக கருதி, அவர்கள் பூமிக்கு பிரதிநிதியாக ஆகுவதற்கெல்லாம் தகுதியில்லை என்பதாக நினைத்து அவன் ஆதம் நபி அவர்களுக்கு பணிய மறுத்தான், சஜிதா செய்ய மறுத்தான். அடுத்து என்ன நடந்தது, அது ஒரு நீண்ட நிகழ்வு. இபிலீஸ் நபி அவர்களுக்கு சஜிதா செய்யாததற்கான காரணம் என்ன? இபிலீஸ் நபி அவர்களை இறைவன் அவர்களுக்கு ரூஹ் கொடுத்திருக்கின்றான், அவ்வளவுதான் என்ற அளவில் மட்டும்தான் அவன் தெரிந்திருந்தான். ஆனால் அல்லாஹ் மார்க்கம், முழு உலகத்திலே இறைவனுடைய வல்லமையை பரப்புவது, இறை கட்டளைகள், வேதங்கள், இவைகள் அனைத்தும் இந்த மனிதன் மூலமாகத்தான் வரிசையாக வருடங்களாக வாரிசு வாரிசாக இந்த உலகத்திலே இருக்கப் போகின்றது என்று அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவன் பார்க்கவில்லை, விளங்கவில்லை. எனவே அவன் சஜிதா செய்யவில்லை. வானவர்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள். அதனால் ஆதம் நபி அவர்களுக்கு அவர்கள் சஜிதா செய்கிறார்கள். அன்பான பெருமக்களே, சஜிதா செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய கட்டளை ஏற்று 500 ஆண்டுகள் மலாயக்கத்துமார்கள் ஆதம் நபி அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள். இந்த சஜிதா செய்யும் நிகழ்ச்சியிலும் இந்த காட்சியிலும் என்னென்னவெல்லாம் நடந்தன, இறைவனுக்கும் மகாபாவி இபிலீசுக்கும் நடந்த சம்பாஷணைகள் என்ன, அந்த இடத்திலே நடந்த வேறு வேறு சம்பவங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். நேயர்களே, ஒவ்வொரு சம்பவங்களினுடைய ஞான கருத்துகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஏக இறைவன் இவைகளின் காரணத்தினால் நம் அறிவு கண்களை திறந்து இறைவனுக்கு முன்னால் மண்டியிட்டு நம் வாழ்வை சிறந்ததாக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து.
5: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸதகி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
6: தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரன் ஜாக்கின்.

இசையும் இசையும் தொகுப்பின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றார் த்ரேசா லசாரோ. எல்லாவற்றையும் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் சில நேரங்களில் சில விஷயங்களை காலத்தின் பக்கம் விட்டுவிடுவோம். நம் பொறுமையும் நிதானமும் அனைத்தையும் மாற்றும். காலம் நம் கேள்விகள் அனைத்துக்குமே பதில் சொல்லும். அந்த வாசகத்தோடு இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.

வணக்கம். சலா மலேசியா மடாணி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டின் நீண்டகால நலன்களை கருத்தில் கொண்டு இணைய பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவு AIயின் பொறுப்பான பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் நம்பகமான இலக்கவியல் திறன்களை வளர்க்கவும் தொழில்துறையினரை தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபடேல் வலியுறுத்தியுள்ளார். நெகிரிசம்பிலான் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் நாளை காலை சிறிமன்னாந்தி அரண்மனையில் யங் டி பெருத்வான்பசார் துவன்கு முரேஸ் துவன்கு முனாவேர் முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்ள உள்ளனர். இதில் மந்திரி பசார் டாக்டர் இஸ்மாயில் ஹாசிமும் கலந்து கொள்வார் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு அமைப்பு பிரிகேசோவின் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஜூலையில் 1135 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 3 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளதை குறிக்கிறது. முந்தைய மாதத்தில் அவ்வெண்ணிக்கை 616 இருந்ததாக பிரிகேசோ அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வேலை நேரத்திற்கு பிறகும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதை இத்திட்டம் மெய்ப்பித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாப் ஷரீஃபும் ராணுவ தளபதி அசீம் முனிரும் இன்று தொடங்கி 8ஆம் நாள் வரை சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். வளைகுடா வட்டாரத்தில் பதற்றம் நிலவும் சூழலில் அவர்களின் இப்பயணம் அமைந்திருப்பதாலும் தற்போதைய அவசர நெருக்கடிக்கும் குறுகிய கால பரிசீலனைக்கும் அப்பாற்பட்ட முக்கியத்துவத்தை கொண்டிருக்கும் என பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பன்னாட்டு அவசர பொருளாதார அதிகார சட்டம் IEEPA-வின் கீழ் வசூலிக்கப்பட்ட வரிகளில் ஏறக்குறைய 100 பில்லியன் டாலரை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் திருப்பி செலுத்தியுள்ளது. ஜூலை 31 வரையிலும் வரி வட்டியை உட்படுத்திய 100 பில்லியன் டாலரை அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு திரும்ப அளிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க சுங்க எல்லை பாதுகாப்பு துறை அதிகாரி பிரண்டன் லாட் தெரிவித்துள்ளார். விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தேசிய அணி பதிவு செய்த அபார வெற்றி. ஐச்சி நகோயா ஆசிய போட்டிக்கான தேசிய அணி தலைவர் டாக்டர் முகமது சுமாலி ரெட்வானுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்போட்டி செப்டம்பர் 19 தொடங்கி அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, வியாழக்கிழமை திரா இசையில் உங்களோடு இணைகின்றேன் உங்கள் இதயமானவள் நான் ரைசா லசரு. சில பாடல்கள் நம் காதுகளில் மட்டும் ஒலிப்பதில்லைங்க, நம் இதயத்தின் ஆழத்திலும் எதிரொலிக்கின்றன. சில மெட்டுகள் நம்மை அமைதியாக அழவும் வைக்கும், சில வரிகள் நம்மை இப்படியாக சிரிக்கவும் வைக்கும்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

இசையில் தொடர்ந்து நீங்கள் அழைத்து பாடலாம். எந்த இடத்துல பாடல் நிற்கின்றதோ அங்கிருந்து தொடர்ந்து பாடணும், அவ்வளவுதாங்க. ஒவ்வொரு வாரமும் அழைத்து கடினமா இருக்கு. சுலபமான பாடல் வேணும்னு கேக்குறீங்க, கொடுத்தாலும் பாட மாட்டீங்க. இல்லைங்க, இன்றைக்கு பாட தயார் அப்படின்னா அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: சரி, ராஜா அழைச்சிருக்காரு ஜேபியில இருந்து. ராஜா நீங்க பாட தயாரா?
1: சரி தயார்.
0: சரி தயார். ஏன் இவ்வளவு சோகம் ராஜா?
1: இல்ல ஹாப்பியா இருக்க சொல்லுங்க.
0: மகிழ்ச்சியா தான் இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான பாடல் இதுதான்.

0: என்ன அது ரொம்ப டீப்பம்மா, எங்க ஊரு காதல் அது ரொம்ப டீப்பம்மா, எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிறே. சரிங்களா,
1: எப்படி ஜோஹோர் மாதிரி ஆழமா இல்லன்றீங்களா என்ன? சரி, இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
0: கண்டிப்பா.
1: அதனாலதான் விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து பாடுறீங்களா?
0: ஆமா ஆமா.
1: சரி, நீங்க சரியா பாடி இருக்கீங்களா இல்லையான்னு பாக்கலாமா? நன்றி.

0: சிற்பம்மா.
1: ராஜாவுக்கு ஒரே சிறப்பு பாருங்க. ஆமா, இங்க மாநில மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, ஆனா காதல் எந்த மாநில இருந்தாலும் அது காதல் தாங்க, அது மாற்றி அமைக்கலாம் முடியாது இல்லையா. காதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் நீங்க காதலோடு பாட தயார் என்றால் அழைக்கலாம் இன்னொரு பாடல் உங்களுக்காகவே தீரா இசையில் காத்திருக்கின்றது.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01 9 2 2 2 2 6 5 9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: சிச்சுவேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்துட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும், இது வந்துட்டு நான் கன்வே பண்ணணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி மண்டையில எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கரெக்டா போவேன். அங்க போயிட்டு எதையாவது உளறி வச்சிருவேன். அதாவது என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேன். மத்ததெல்லாம் பேசிட்டு வீட்டுல வந்து குளிக்கும் போதோ அப்படி இத சொல்லி இருக்கலாம்ல, அதை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு இத்தவளை ஒரு தடவைக்குரிய நான் கரெக்டா என்னோட பாயிண்ட்ஸ் சொன்னதே இல்ல.
4: உங்களை நீங்களே தண்டிச்சுக்குவீங்களா அதுக்கப்புறம் குணேஸ்வரி?
3: அதுக்குதான் அப்படி இல்ல. நானும் யோசிப்பேன், ஒரு தடவையாவது ஏதாவது ஆக்கிபன் வரும்போது கரெக்டா பேசிருக்கியா நீ, ஏன் உளர்ற அங்க போய், ஏன் உளறன்னு என்னன்னு கேட்டேன்.
4: இந்த நொடியில நீங்க போயிட்டு இப்படி பண்றதுனால பிரச்சனை இன்னும் கூடி இருக்கா இல்ல ஏதோ சரியில்லாமே போயிருக்கா?
3: டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஏதாவது வாய் தவறி ஏதாவது சொல்லி தொலைச்சிருவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அது பெருசா வெடிக்கும்.
4: நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தது ஒரு தாள்ல முழுசா எழுதிட்டு நான் படிச்சிடுறேன் நான் மறந்துடுறேன் அதுக்கு பிறகு பேசுக்க, யாரும் குறுக்க பேசக்கூடாது.
3: சண்டை போடும் பேப்பர் எடுத்துருவேன்.
5: மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்ப எல்லாருக்கும் விதமான சாப்பாடு, நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், மலேசியா எங்கதான் இருக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியா கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
6: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: வணக்கம், ஸ்ரீ வெங்கடேஷ் ஷாலாம்னு இருந்து அழைக்கிறேன்.
1: ஸ்ரீ வெங்கடேஷ் பாட அழைச்சிருக்கீங்களா?
0: ஆமா.
1: இல்ல பாட தானே சொன்னு, அதுல என்ன சிரிப்பு சொல்லுங்க உங்களுக்கு.
0: இல்ல இல்ல, முந்தில ஆபீஸ்ல இருந்து வேலை செஞ்சா 5 மணி 6 மணிக்கு தான் கேப்போம். வீட்டுல இருந்து செய்யற வசதி 4 மணிக்கு ஷாப்பா திறந்துடும்னா உடனே லைனும் கிடைச்சிருச்சு.
1: பீடியாரா?
0: ஆமா,
1: ஒரே மகிழ்ச்சி குரல்ல.
0: ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைன் ஒரே டைம்ல கிடைச்சிருச்சு.
1: பாடல பாட தயாரா?
0: முயற்சி செய்யற,
1: முயற்சி பண்ணணும். நல்ல இனிமையான அருமையான பாடல். அத வந்து நீங்க வந்து என்ன செய்ய கூடாது,
0: அது கரெக்ட்டா பாடிரணும்.
1: கொலை பண்ண கூடாது, சரியா?
0: ஆமா, ஓகே, முயற்சி செய்றேன்.
1: உங்களுக்கான பாடல்

0: 아닙니다.
1: என்ன
0: இல்ல இந்த பாட்டு மேல் வயசுல கேட்டு ராம்லால் பாடுறது கேட்டுட்டு
1: அது கூட சரியா வரலையே. சரி, ஒரு பெண் குரல்னால ஒரு ஆண் பாடுறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆண் பாடுறதையாச்சும் சரியா பாடணுமா இல்லையா?
0: ஆமா ஆமா.
1: நல்லா தெரிந்த பாடல என்ன பண்ணிருக்கீங்க இன்று? திருப்தியா?
0: சமாளிக்கிறீங்க.
1: அது வேற ஒண்ணு இல்ல, வீட்ல இருந்து வேலை செய்து வேலை செய்து மூளை எல்லாம் இப்படி வேலை செய்து பாத்தீங்களா? சரி பரவாயில்ல, அழைத்தீங்க பாத்தீங்களா, அந்த அன்பிற்கும் முயற்சிக்கும் நன்றி. எப்படி வரும் அப்படின்னு இப்போ நாங்க உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யறோம், கேளுங்க.
0: கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

ஸ்ரீ வெங்கடேஷ் புரிந்ததா? இப்படிதான் அந்த பாடல பாடி இருக்கணும். இருந்த போதிலும் உங்க குரல் ஒரு மகிழ்ச்சி, வீட்டுல இருந்து வேலை செய்யறமே அப்படின்னு பாருங்க. தீரா இசையா 5 மணிக்கு கேக்குறத விட 4 மணிலிருந்து தொடக்கத்திலிருந்து கேட்கின்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னதுனால பரவாயில்ல. என்ன சரிங்க,

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
4: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
3: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ மயங்குகிறாய்.
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
4: நினைத்தாலே இனிக்கும்.
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
4: ரசிங்க,
2: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
6: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படும்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: வணக்கம் வணக்கம் ஆனா யோகேஷ் பேசுறேன்.
1: யோகிஷா லோகிஷா
0: யோகேஷ். உங்களுக்கு வசதி படி
1: கூப்பிடுங்க. என்ன பெயர்
0: உங்களுக்கு? உங்களுக்கு வசதி படி நீங்க கூப்பிடுறதுக்காக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்.
1: வேணா வேணா, உங்களுக்கு யோகிஷ் தானே? யோகிஷ்னே கூப்பிடுறேன், மன்னிச்சிருங்க. சரி யோகிஷ், பாடு தயாரா?
0: தயார்.
1: உங்களுக்கான பாடல்

0: என்னை பார்க்கவா? அப்படின்னும் வருவேன்.
1: அது இந்த பாதி இல்ல, இன்னொரு பாதிக்கு ஓடிட்டீங்க.
0: ஆமாவா, வேகமா வேற இடத்துக்கு போயிட்டனும்.
1: ஆமா, ஓடலானா இப்படி இந்த மாதிரி ஓடு.
0: இடையில இருந்து குடுக்குறீங்க, கொஞ்சம் முன்னிக்கே குடுத்தா நான் அழகா பாடிருப்பேன்ல.
1: உங்களுக்கு வேணா குறிப்பு வேணா குடுக்கலாம். இது இது
0: இது இது இது மட்டும் தானா?
1: இது என்ன காலம்?
0: இது என்ன காலம் தெரியல.
1: இது சாயங்காலம்
0: இல்ல சாயும் காலமா?
1: என்னம்மா இப்படி பண்றீங்களே?
0: கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அப்படியே அந்த ஃப்ளோலயே புடிச்சுக்கிட்டே போயிருவோம்.
1: யாருமா நீங்க, எங்க இருக்கீங்க? ஷாம்லா, நீங்க பாட தயாரா?
2: தயார்.
3: தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு.
0: இது சாயம் காலமா, மடி சாயும் காலமா, முள்ள பூச்சூடு மெல்ல பாய் போடு, அடவாட காத்து சூடு ஏத்துது, பொத்தி வச்ச மல்லிக முட்டு.
1: அவ்வளவுதான். உண்மையிலேயே ஷாமலாதான் பூத்திருக்கீங்க வெக்கத்தை விட்டு, அப்படிதானே?
0: ஆமா, எனக்கு மின்னலுக்கு கிடைச்சிருக்கு.
1: அப்படி ஆனா உண்மையிலேயே அவ்வளவு நல்ல மாதிரி முயற்சி பண்ணிருக்கீங்க. மகிழ்ச்சியா முதல் முறை அழைப்பு?
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: கிளாங்ல
1: இருந்தா பதற்றம் எல்லாம் வேணாம். இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
0: இருக்கேன்.
1: அவ்வளவுதான், சரியா?
0: நன்றி, நன்றி.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: பெண்களே, சமையல் அறையில் உங்கள் உழைப்பு சாப்பாட்டு மேசையில் பேசும். அங்கே மனம், இங்கே சுவை.
2: சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே

0: ஆர்சிஐ அறிக்கை, தவறு செய்த தரப்பினர் மீது இணக்கப்போக்கு இருக்காது, துணை பிரதமர் உறுதி. 2027 ஒரு மாவட்டத்தில் ஒரு சிறப்பு தூணாஸ்பாளர் பள்ளி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மாணவர் செயற்பாடுகளையும் இஸ்லாமிய கொள்கைகளை பரப்புவதிலும் மலேசிய இஸ்லாமிய இளையோர் அமைப்பு அமீம் தொடர்ந்து பெரும் பங்காற்றுவதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் விவரித்துள்ளார். 1971 இந்நாளில் நிறுவப்பட்ட அபிம் தனது 55 வரலாற்றில் வெறும் கால ஓட்டத்தை குறிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. மாறாக அர்ப்பணிப்பு, நேர்மை, அறநெறி, உறுதியான கொள்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த போராட்டத்தை வெளிப்படுத்துகிறது என்று பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2027 துணா சிறப்பு பாடற் பள்ளி திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு விரிவுபடுத்தப்படும். தற்போது செயல்பட்டு வரும் 19 பள்ளிகளுடன் ஒப்பிடுகையில் சமூக மேம்பாட்டுத்துறை கட்டடங்களை சீரமைப்பதுடன் புதிய பள்ளிகளை திறப்பதன் மூலம் கூடுதலாக 132 புதிய பள்ளிகளை அமைக்க உள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் சைட் ஹமீடி தெரிவித்தார். சிறப்பு குழந்தைகளுக்கான மாதாந்திர கட்டணம் 100 ரிங்கிட் ஆகவே நீடிக்கும் நிலையில் இம்முனைப்பு அவர்களுக்கான கல்வி அணுகலை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதனிடையே அரச விசாரணை ஆணையம் ஆர்சிஐ அறிக்கையின் மூலம் முறைகேடு, நம்பிக்கை மோசடி போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக மெய்ப்பிக்கப்படும் எந்த தரப்பினருக்கும் இடையே இணக்கப்போக்கு இருக்காது என்று டாக்டர் டாக்டர் அமன் ஜஹீர் எச்சரித்துள்ளார். நல்லாட்சிய நெறிமுறைகளை மீறும் எந்த ஓர் எதிர்மறையான விவகாரத்திலும் தேசிய முன்னணி பிஎன்எம் அம்னோவும் விட்டுக் கொடுக்கும் போக்கை கொண்டிருக்காது என்றும் அதில் தொடர்புடையதாக கண்டறியப்படும் தனிநபர்கள் அல்லது குழுக்கள் மீதான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொழில்துறை நிறுவனங்கள் இணைய பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதோடு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்துமாறு ஊக்குவிக்க வேண்டும். மேலும் நாட்டின் நீண்டகால நலன் கருதி நம்பகமான இலக்கவியல் ஆற்றல்களை உருவாக்க வேண்டும். இலக்கவியல் தொழில்நுட்பம் அனைத்து பொருளாதார துறைகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் நிலையில் புத்தாக்கத்திற்கு ஏற்றவாறு நம்பகத்தன்மை, பாதுகாப்பு, மேல்தன்மை ஆகிய கூறுகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாண்டேல் வலியுறுத்தினார். தங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக இருக்கும் இலக்கவியல் உள்கட்டமைப்பு பாதுகாப்பானது என்ற நம்பிக்கை வணிக நிறுவனங்களுக்கு இருக்க வேண்டும். அதேபோல் தங்களின் தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்படுகின்றன என்ற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசாங்க திட்டங்களை நிர்வகிப்பதில் பொறுப்புணர்வு, பொறுப்பெறுப்பு இல்லாதது, கவனக்குறைவு ஆகியவை வரி செலுத்துவோரின் பண இழப்புகள் தொடர்ந்து ஏற்படுவதற்கு வித்திடுவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த பலவீனம் களையப்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறினார். அதேவேளை கிடாவில் நீர் சுத்திகரிப்பு ஆலை குறித்த விமர்சனங்கள் எந்த ஒரு தரப்பையும் குறை கூறுவதற்காக முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஏற்கனவே பலமுறை நினைவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருந்தும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதத்தில் 24 பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நலனுதவி கோருவோரின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. இது வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் சரியான நடவடிக்கை என்பதை மெய்ப்பிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இழப்பீடு கோரிக்கைகளின் மொத்த எண்ணிக்கை கடந்த மாதம் 1135 உள்ளது என்று சமூக பாதுகாப்பு நிறுவனம் பிரகேசோ கூறியது. இது ஜூனில் 616 இருந்தது. கடந்த மாதம் முழுவதும் 90 மேற்பட்ட விண்ணப்பங்கள் 5 அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 2508 பெறுநர்களுக்கு 3.45 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட்டது. அண்மையில் பினாங்கில் இடைநிலை பள்ளி மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கும் இணைய வன்பகடைக்கும் ஆளான சம்பவம் குறித்த விசாரணை நடத்தப்படுவதாக மாநில கல்வித்துறை தெரிவித்தது. அதேவேளை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அது கூறியது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உதவும் வகையில் தேவையான உளவியல் சமூக ஆதரவும் வழங்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: அமெரிக்கா அணுகுண்டு வீசியதில் ஹிரோஷிமா எதிர்கொண்ட பேரளவின் 81st ஆண்டு நினைவு நாளை ஜப்பான் இன்று அனுசரிக்கின்றது. அது தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அந்த நகர ஆளுநர் கசுமி மட்ஸ்வி அணு ஆயுதங்கள் ஏற்படுத்தும் பேரழிவுகளை எடுத்துரைத்தார். மேலும் அணு ஆயுத பரவலை தடுக்கவும் உலகளாவிய ஒத்துழைப்பின் மூலம் அணு ஆயுதங்களை ஒழிக்கவும் அவர் அழைப்பு விடுத்தார். அணு ஆயுதங்களின் மனிதநேயமற்ற தன்மையை குறைத்து மதிப்பிடுவதும் வன்முறையை ஆதரிப்பதும் மீண்டும் ஹிரோஷிமா அல்லது நகாசாக்கி போன்ற பேரழிவுக்கு வித்திடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஐநா கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ 2029 ஆண்டுக்கான உலக கட்டடக்கலை தலைநகர் என்ற அங்கீகாரத்தை சீனாவின் பெய்ஜிங்கிற்கு வழங்கியுள்ளது. உலகின் செழுமையான கட்டடக்கலை பாரம்பரியத்தையும் நிலையான நகர வளர்ச்சி கொள்கைகளையும் ஒருங்கிணைத்ததற்காக பெய்ஜிங் தேர்வு செய்யப்பட்டதாக அந்த அமைப்பு கூறியது. வரலாற்று பகுதிகளை பாதுகாப்பது, நகரங்களுக்கு புத்துயிர் அளிப்பது, கட்டடக்கலை பண்பாடு வளர்ச்சி ஆகியவற்றில் பெய்ஜிங் மேற்கொண்ட முயற்சிகள் பாரம்பரியம் புத்தாக்கம் சமூக வளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையிலான இணைப்பை வெளிப்படுத்துகின்றன. இவ்வாண்டு உலகளாவிய வைர உற்பத்தி கடந்த 40 இல்லாத அளவிற்கு குறையும் என்றும், 90 to 95 million கேரட் வரை மட்டுமே இருக்கும் என்றும் ரஷ்யாவின் வைர சுரங்க நிறுவனம் அல்ரோசா தெரிவித்துள்ளது. வைர சுரங்க இருப்புகள் குறைந்து வருவதால் உற்பத்தி தொடர்ந்து சுணக்கம் கண்டு வருவதாகவும், கடந்த ஆண்டு உலக வைர உற்பத்தி 8.4% குறைந்து 98.82 million கேரட்டாக பதிவானதாகவும் அந்நிறுவனம் கூறியது. கடந்த ஆண்டு ரஷ்யா 31.5 million கேரட் வைரங்களை உற்பத்தி செய்திருந்தாலும் முந்தைய ஆண்டை காட்டிலும் 15.6% குறைவாக இருந்தது. இருப்பினும் உலகின் மிகப்பெரிய வைர உற்பத்தியாளர் என்ற இடத்தை ரஷ்யா தொடர்ந்து தக்க வைத்துள்ளது. விளையாட்டு. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் மலேசியா அடைந்த எதிர்பாரா வெற்றி. அடுத்த மாதம் ஜப்பானில் நடைபெறும் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் தேசிய அணியினருக்கு புதிய சவாலை முன்வைக்கிறது. காமன்வெல்த் போட்டியில் 8 வென்ற சாதனை ஆசிய போட்டியில் தேசிய அணியினரின் அடைவு நிலை குறித்த எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளதாக அணித்தலைவர் டத்து மாமா சுமாலி ரெட்வான் ஒப்புக்கொண்டார். இந்நிலையில் இளைஞர் விளையாட்டு அமைச்சு, மலேசிய ஒலிம்பிக் மன்றம், தேசிய விளையாட்டு மன்றம் ஆகியவற்றின் ஒப்புதலை பெற்ற பிறகு தேசிய அணியின் இலக்கு அறிவிக்கப்படும். இவ்வேளை 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் எதிர்கொள்ளும் வகையில் மலேசிய சைக்கிள் ஓட்ட கூட்டமைப்பு தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டத்து மாமன் அசிசோல் ஹசினி அவாங்கை மீண்டும் தங்க இலக்கு ஆர்டிஜி திட்டத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு விண்ணப்பிக்க உள்ளது. இது தொடர்பில் அடுத்த வாரம் இளைஞர் விளையாட்டு அமைச்சுக்கும் தேசிய விளையாட்டு மன்றத்திற்கும் அதிகாரப்படியாக கடிதம் அனுப்பப்படும் என்று அதன் தலைவர் டத்து அமர்ஜித் சிங்கில் கூறினார். லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கில் அசிசோல் ஹசினி பங்கேற்பது குறித்த முடிவு ஐச்சி நகோயா ஆசிய போட்டிக்கு முன் இறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆர்சிஐ அறிக்கை. தவறு செய்த தரப்பினர் மீது இணக்கப்போக்கு இருக்காது, துணை பிரதமர் உறுதி. 2027 ஒரு மாவட்டத்தில் ஒரு சிறப்பு துணாஸ் பாலர் பள்ளி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: என்னமோ சொல்ல வரீங்க?
3: சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. லிங்கம்ஸ்.

மாலை வந்து வானம் நிறம் மாறலாங்க, மனிதன் மனம் ஒரு பாடலில் கூட மாறலாம். ஆனா வார்த்தைகள் சொல்ல முடியாத உணர்வுகளை இசை மட்டும்தான் அமைதியாக சொல்லி சொல்லும். இந்த மாதிரி

0: அத்தியாய சேல் வியாழக்கிழமைகளில் உங்களுக்காகவே சட்ட விளக்கம் இடம்பெற்று வருகின்றது. இன்று நம்மோடு இணைகின்றார் வழக்கறிஞர் திலகன் மேகநாதன். சரி, பொதுவா ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் நீங்க கையொப்பம் இடுவதற்கு முன்னதாக அந்த கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒப்பந்தம், அத படிப்பீங்களா? சரி, பிறகு படிச்சுக்கலாங்க, முதல்ல எனக்கு வந்து அவசரமா இருக்கு, நேரம் இல்ல அப்படின்னு கையொப்பம் இடுவீங்களா? அப்படிப்பட்ட நபராக நீங்க இருந்தீங்கன்னா இந்த விளக்கத்தை கட்டாயம் நீங்க கேட்கணும். வாங்க கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஒரு நேரடியான கேள்வியுடனே ஆரம்பிச்சிடலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க சைன் பண்ணும் போது உண்மையாலே படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுவீங்களா, அல்லது பார்க்க தேவையில்லை இது ஸ்டாண்டர்ட் தானு நம்பி சைன் பண்ணிடுவீங்களா? இப்ப நிஜமான ஒரு உண்மை கதை கேளுங்க. இப்ப சமீபத்துல ஒரு இளைஞன் புதிதாக தொழில் தொடங்குவதற்காக ஒரு கடையை வாடகைக்கு எடுக்கிறாரு. ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன இவ்வளவு பெரிய ஒரு டாக்குமெண்டா இருக்கே, இவ்வளவு லீகல் டேர்ம்ஸ் இருக்கே. உடனே அவரு இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான், உடனே சைன் பண்ணிட்டாரு. 3 மாதம் கழித்து அந்த வியாபாரம் மிகவும் நொடிஞ்சு போன நிலைமையில ஆகுது. அப்ப அந்த கடைய மூட அவர் வந்து முடிவு எடுக்கிறாரு. ஆனா அப்பதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி காத்துட்டு இருந்துச்சு. என்னதுன்னா, அந்த ஒப்பந்தத்துல ஒரு சின்ன லைன், ஒரு வெரி வெரி ஒரு ஸ்மால் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன போட்டிருக்குன்னா 2 வருட கால கட்டாயம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்க வெளியேறினாலோ ரெண்டல் கட்டணும், மீதமுள்ள 21 மாதத்துக்கும் சேர்த்து ரெண்டல் கட்டணும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு பெரிய நஷ்டத்தை வந்து அவருக்கு ஏற்பட்டுச்சு. இது மட்டும் இல்ல, சமீபத்துல இன்னொரு ஒரு வளர்ந்து வரும் ஒரு பிசினஸ் மேன் புலனத்துல டீல் பண்றாரு. அதுல என்னதுன்னா பிரைஸ், டெலிவரி வந்து அடுத்த வாரம், எல்லாம் வந்து சரியா வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. இவரும் காசை வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டாரு. ஆனா அந்த டெலிவரி பண்ண வேண்டிய அந்த குட்ஸ் வந்து வரவே இல்லை. அவர் என்ன கேட்டாரு தெரியுமா? சொல்றாரு, சார் இது புலனம் தானே, இது கான்ட்ராக்ட் இல்லையே. நான் சொன்னேன், இங்க பாருங்க பிரதர், கான்ட்ராக்ட் வந்துட்டு பேப்பரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கமிட்மெண்ட்டே போதும். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஆஃபர் இருந்தா, அக்செப்டன்ஸ் இருந்தா, இன்டென்ஷன் இருந்தா புலனம் கூட கோர்ட்ல வந்து நிக்கும். ஆனா பிரச்சனை என்னதுன்னா, இங்க அந்த ஒப்பந்தத்துல உள்ள டேர்ம்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு, எவிடன்ஸும் ரொம்ப வீக், அந்த கேஸ் ஸ்ட்ராங்காவே இல்லை. இதுதான் செய்யற மிகப்பெரிய ஒரு பொதுவான தப்பு ஆக்சுவலி. உடனே வந்துட்டு கேஸ் வந்து நிக்காம தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இன்னொரு எல்லாரும் செய்யற இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு, அதாவது எப்படின்னா, இந்த லோன் அக்ரிமெண்ட், இந்த பேங்க்ல வந்து நம்ம எல்லாம் வந்து லோன் அக்ரிமெண்ட் வந்து எல்லாரும் லோன் எடுக்கிறாங்க, போயிட்டு நம்ம மக்கள் வந்து சைன் பண்ணுவாங்க, பெனால்ட்டிய பார்க்கவே மாட்டாங்க. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மிஸ் பண்ணிட்டா இன்ட்ரெஸ்ட், லேட் சார்ஜஸ், லீகல் ஃபீஸ்னு அதெல்லாம் ஒரு பணிப்பந்தா மிகப்பெரிய ஒரு தொகையில வந்து நிற்கும். பிறகு கேட்பாங்க, ஏன் சார் இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்னு. அதை நீங்க பாத்தீங்கன்னா அதோட விட வந்து ரொம்ப எளிது. ஆக்சுவலி நீங்க சைன் பண்ணிட்டீங்க, இதுதான் ரியாலிட்டி. சட்டம் ஒரு ஒவ்வொரு ஆவணத்தையும் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் நல்லா படிச்சு பாருங்க. அதுல ஒரு லீகல் ட்ராப் கூட இருக்கலாம், அல்லது ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனை கூட ஆகலாம். சாய்ஸ் வந்து உங்களுடையது தான். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒரு ஒப்பந்தத்தையோ ஒரு கடிதத்தையோ கொடுத்தா அவசரப்படாதீங்க. குறைந்தது 3 விஷயத்தை செக் பண்ணுங்க, பேமெண்ட் டேர்ம்ஸ், டெர்மினேஷன் கிளாஸ், அப்புறம் இந்த பெனால்ட்டி. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கங்க, இதுல ஒரு வேர்ஸ்ட் கேஸ் நடந்தா நான் என்ன ஆவேன், நான் சேஃபா இருப்பனா அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கங்க. ஒரு பெரிய அமௌண்டா இருந்தா கெஸ்டே பண்ணாதீங்க, ஒரு லாயரை நாடுங்க, அவங்களை கன்சல்ட் பண்ணுங்க. சின்ன கையெழுத்து தான், ஒரு இங்க் மட்டும் இல்ல, ஆக்சுவலி அது ஒரு ஒப்ளிகேஷன், உங்களோட லைபிலிட்டி, அதனால வந்து மிகப்பெரிய ஒரு கான்சிக்வன்சஸ் ஏற்படும்.
2: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலஃபம்.

0: இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909719.
1: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 1-2-9-2-2-2-6-5-9. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
2: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
3: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
2: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
3: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
4: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9-7-2-9-1-9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
5: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

0: வாழ்க்கையில சாதிக்கணும்னு பெண்கள் பல முயற்சிகளை வியாபாரத்தில் எடுத்துக்கொண்டுதான் வராங்க. அதிலும் சரி, நமக்குள்ள இருக்கும் திறமையை முதல்ல வீட்லயே செய்து பார்க்கலாமே அப்படின்னு அணிச்சல்களை வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுத்து நண்பர்களுக்கு கொடுத்து அதை சுவைக்கும் போதுதான் சுற்றி உள்ளவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு இவ்வளவு சுவையாக இந்த அணிச்சல் அதாவது கேக் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கைப்பக்கம் இருக்குன்னு. அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க யுவரூபா அவங்க கிட்டயே கேட்கலாம். யுவாஸ் பேக்கரியின் உரிமையாளர்.
1: வணக்கம் மின்னலகம், என் பேர் யுவரூபா. நான் சின்னதாக பிஸ்னஸ் ஹோம் மேட் கேக் செஞ்சிட்டு இருக்கேன். இது எப்படி எனக்கு ஆரம்பிச்சு, நான் சின்ன பிள்ளைங்க எனக்கு ரொம்ப ஆசை கேக் செய்யறதுக்கு. அப்ப நான் ஃபேமிலி கூட செஞ்சிட்டு இருப்பேன், சும்மா செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கோம். அப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். அப்ப ஃப்ரெண்டு சொன்னாங்க நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் கத்துக்கிட்டு ஒன்னொன்னா செஞ்சு அவங்களுக்குலாம் கொடுப்பேன். அவங்களாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி எல்லாம் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் விற்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கும் வெளியில இருந்து கஸ்டமர் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் வந்தாங்க. அப்ப நான் பட்டர் கேக் தான் முதல்ல எனக்கு ஃபேமஸா இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் செஞ்சு சாக்லேட் கேக் எல்லாம் ஆர்டருக்கு சொந்தமா எல்லாம் கத்துக்கிட்டு செஞ்சு இப்ப வெஜிடேரியன் கேக் ப்ரௌனிஸ் சீத்தா எல்லாம் செய்வேன். இப்பதான் வந்து நான் இந்தியன் பலகாரம் கத்துருக்கேன். அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் பெரிய லெவல் கொண்டு போலான்னு இருக்கேன். அதான் ஒன்னொன்னா கத்துக்கிட்டு அப்படி பெரிய லெவல் கொண்டு போலான்னு இருக்கேன். என்னென்ன கேக் செய்வோம்னா பட்டர் கேக், சாக்லேட் கேக், ப்ரௌனிஸ், சிஸ்தார், அப்புறம் இந்தியன் பலகாரம், வெஜிடேரியன் கேக் அதெல்லாம் செய்வேன். என்ன கான்டாக்ட் பண்றதா இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, எவரூபான் போட்டிருக்கோம். இல்ல வேணா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.

0: உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தீராயசையில் தொடர்கின்றது விளம்பர இடைவேளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வியாழக்கிழமைகளில் நமக்கு பெருமையுடன் வழங்குகின்றனர் MyNabs e-tuition நிறுவனம். நிறுவனத்தின் இயக்குநர்கள் கவியா மற்றும் தினேஷ் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். வணக்கம்.
2: வணக்கம் திரேசா,
3: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் திரேசா.
1: அடேங்கப்பா, இன்று வண்ணங்கள் பற்றிய பாடலுக்கு தான் ஒளிபரப்பாகும். அது ஒரு மாதிரியா நெருப்பா வந்திருக்கீங்களா இருவரும்? எப்படி?
2: கண்டிப்பா, அது நீங்க இருக்கிற தைரியம்.
1: அதுவும் கவியா இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறா நல்லா அழகா, ஏதோ ஒரு ஒரு வித்தியாசம் தெரியுது. அது நற்செய்தினாலேயே என்ன கவியா?
3: ஆமா ஆமா, நல்ல நல்ல நல்ல ஷேரிங் தான் வந்து வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் வந்து பிரைட்டா இருக்கும்ல?
1: அது இருக்கு, அது கண்டிப்பா. அந்த ரகசியத்தை நீங்க நிறைவுல சொல்லணும் சரியா? இன்றைக்கு எங்களுக்காக என்ன நற்செய்தி வச்சிருக்கீங்க கவியா?
3: ஓகே, இப்ப இது வந்து சரவா, நம்ம போனோம்ல.
1: ஆமா,
3: நம்ம ஒரு ஃபியூ மந்த்ஸா சரவாக்கு போயிட்டு இருக்கோம்ல. சரவால இருந்து வந்த ஒரு ஷேரிங், சுடு சுடுன்னு ஒரு ஷேரிங். ஓகே, இப்ப இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மூணு பிள்ளைங்க, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 5 அண்ட் ஃபார்ம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து சரி, முதல்ல வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் 2 பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இவங்க ஸ்டாண்டர்ட் 2க்கும் வாங்கி கொடுத்து அவங்களும் வந்து உள்ளுக்கு போய் கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு இந்த குயிசர் வச்சிருக்காங்க, நம்ம குயிசர் வச்சிருக்கோம்ல, அந்த குயிசர்ல போயிட்டு விளையாண்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் 5 ஒரு பிள்ளை வந்து என்ன அது விளையாண்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு இந்த குயிசர், ஸ்டாண்டர்ட் 2 குயிசரை போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களோட தங்கச்சியோட லோகின் உள்ளுக்கு வந்து அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து இல்லை இல்லை, நீ அதை செய்யாத, அப்போதான் தெரியும் அந்த பிள்ளையோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. நான் செய்யக்கூடாதுன்னு எனக்கும் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கியிருக்காங்களாம்.
1: பாருங்க, அதாவது தங்கச்சியோட ஆர்வத்தை பார்த்து இது சரியில்லையே. என்னன்னா அவங்க அவங்களுக்காக கேட்கணும், தங்கச்சி கிட்ட வந்து
3: தங்கையை
1: பார்த்து அக்கா வந்து கற்றுக்கொள்ள ஒரு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணது இந்த MyNabs e-tuition உடைய AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு பிள்ளைகள் மத்தியில இவ்வளவு பெரிய ஒரு ஆவலை தூண்டுகின்றது அப்படின்னா அதுதான் ஒரு வெற்றியும் கூட. ஒருவேளை நீங்க கூட உங்க குழந்தைகளை அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0100 9072 919 என்ற எண்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்யலாம். மற்றும் ஒரு நற்செய்தி என்ன கவியா?
3: நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா தேசா, இது வந்து இ லேர்னிங் ஆன்லைன் டியூஷன் எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த டியூஷனுக்கு வந்து அப்போ தான், நம்ம இ டியூஷன் பாய்ச்சதுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க டிசிப்ளினா படிக்கிறாங்க, கான்பிடென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எஃபெக்டிவ் தானே தேசா?
1: ஆமா,
3: அதுதான் நம்மளோட ஸ்பெஷலிட்டி. நம்ம வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா பிள்ளைங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா கான்பிடென்ட் ஆயிருவாங்க, அதுதான் நாங்க வந்து கேரண்டி கொடுக்க முடியும்.
1: ஆமா, இது என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இது போன்ற வசதிகள்லாம் இல்லை, இணையம் இல்லை. ஆனா வந்து பிள்ளைகளை வந்து கூடவே இருந்தாதான் படிக்க வைக்க முடியும். ஆனா இப்போ நம்பிக்கையை வந்து கொண்டு வருகின்றது இந்த தொழில்நுட்பம். அதைதான் வந்து இந்த MyNabs e-tuition அந்த கல்வியோட யுக்தி வந்து அவங்களுக்கு சொல்லுது. நீங்க எங்க இருந்தாலும் நம்பிக்கையா நாங்க படிப்போங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுதானே உத்தரவாதம்.
2: கண்டிப்பா
3: கண்டிப்பா.
1: சரி, இந்த பக்கமா கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா வந்து நம்முடைய தினேஷ் இருக்கிறாரு. வார வாரம் ஏதாவது ஒண்ணு சொல்லுவார்ல தினேஷ். இந்த தேர்வு வந்தாலே அதோடைய தயார் நிலை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். பெற்றோரும் சரி பிள்ளைகளுக்குமே சரி, அதுதான் மிகப்பெரிய காய்ச்சலை உண்டு பண்ணோம் இல்லையா. இந்த தேர்வோட தயார் நிலை எப்படி இருக்காத சொல்லுங்க.
2: கண்டிப்பா தெரியுது. ஆனா அதுக்கு முன்னே நானும் ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: கவியாக்கு போட்டி வந்த சொல்லுங்க.
2: என்னோட ஸ்டோரி அதை ஒட்டிதான் இருக்க போகுது. ஓகே, ஏன்னா மிட்டமோட தேர்வு முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா பல பள்ளிகள்ல ரிப்போர்ட் கார்டு டே வந்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்களோட ரிப்போர்ட் கார்டை எடுக்க போயிருக்காங்க. ஓகே, இதுல எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் வந்து பாத்தீங்கன்னா, பல பேரண்ட்ஸ் இ டியூஷனோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளவு ஷேரிங் கொடுக்குறாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கார்டு டேக்கு போனப்ப அவங்களுக்கு அவ்வளவு மன திருப்தி அண்ட் மகிழ்ச்சி. ஓகே, ஏன்னா பிள்ளைங்க வந்து அவ்வளவு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு ஒரு பேரண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க நம்ம கிட்ட, அவங்க சார் கிட்ட கேட்ட பிள்ளை எப்படி படிக்குதுன்னு கேட்டோன்னே ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்னு சொன்னாராம். அது கேட்கும் போது நம்மளுக்கே ரொம்ப அப்படியே என்ன
1: சொல்லுவாங்க,
2: அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அம்மா வேலையா? ஓகே, சோ அந்த பிள்ளைக்கும் சரி அந்த பெற்றோருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு ஒரு பேரண்ட் என்ன ஷேரிங் கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க பிள்ளை வந்து கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்திருக்காங்க, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஏ அண்ட் TP6 வாங்கியிருக்காங்க.
1: பெரிய விஷயம் இல்ல?
2: ஏன்னா அது முழுக்க முழுக்க அதுக்கு காரணம் வந்து இ டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதுதான் அதோட அளவு நிலை அப்படின்னு நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான குட்டி குட்டி ஸ்டோரிஸ் தான் காரணம் இல்லையா.
2: சோ இப்ப ஓகே
1: அவங்க விளக்கங்களை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: சரி, எங்களுடைய கண்மணி காவியாக்காக தான் அந்த பாடல், இந்த ஜோடிக்காக அந்த பாடல் மைனப்ஸ் இ டியூஷன் வழங்கி கொண்டிருக்கும் விளம்பர இடைவெளி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒருவேளை நீங்க உங்க குழந்தைகளை அங்க அனுப்பணும்னா 3109 7291 9 என்ற எண்களுக்கு நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் செய்யலாம். இந்த பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பயிற்சி மட்டும்தான் அவங்களுக்கான நல்ல தேர்ச்சியை கொடுக்குது இல்லையா? லைவ் கிளாஸஸ் வந்து மைனப்ஸ் இ டியூஷன் விட ஒரு பலம் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்க கவியா.
1: நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசா, முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஃபேவரட் சப்ஜெக்டை மட்டும்தான் அவங்க போவாங்க, அவங்க செய்வாங்க. ஆமாவா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிச்சுனால தான். இப்போ அவங்களுக்கு வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் அவங்களுக்கு பிடிக்கிறதுனால இல்லை, அவங்களுக்கு அது புரியலை, சப்ஜெக்ட் அவங்களுக்கு புரியல. ஸோ இப்போ நம்ம இ டியூஷனில் வந்து என்ன கோல் வச்சுருக்கோம், என்ன நம்ம ஒரு விஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்டும் சரி, அவங்களுக்கு புரிய வைக்கிறது. சோ நம்ம கிளாஸ்ல வந்து அதுதான் நம்ம வந்து ஒரு ஒரு மிஷினாவே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கிளாஸ்ல இந்த டீச்சர்ஸ் வந்து எவ்வளவு ஈஸியா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோமோ அவ்வளவு ஈஸியான மெத்தட்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டம் புசாலாம் அதெல்லாம் இல்ல. இதுதான் இந்த மெத்தட் வந்து இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்க போது பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியா புரியுது. அதுவும் இல்லாம நம்மளுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கு. ஆமாவா? ஒரு பிள்ளை வந்து சரி நான் கிளாஸ்க்கு போயிட்டேன் எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல போது, அந்த ரெக்கார்டிங் கிளாஸ பார்க்க பார்க்க பார்க்க அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா அந்த டாபிக்கும் அந்த சப்ஜெக்டும் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த புரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது அந்த ப்ராக்டிஸ் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆமாவா? ஸோ இப்ப நீங்க அந்த அந்த லெவல் நீங்க புரிஞ்சுக்கிச்சிங்க, உங்களுக்கு புடிச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு டீப்பா உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போய் கண்டுபிடிக்க முடியும்னா ப்ராக்டிஸ்ல தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த பிள்ளைங்க ப்ராக்டிஸ் செய்ய செய்ய செய்ய செய்ய புரியாத சப்ஜெக்ட், இப்ப அவங்க சில டாபிக் எல்லாம் அவங்களுக்கு புரியாது, அவங்க செய்ய செய்ய செய்ய செய்ய அவங்களுக்கு 100% புரிய ஆரம்பிக்கும். அந்த டாபிக் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சப்ஜெக்டே அவங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்டா மாறிடும்.
0: அவ்வளவுதான்,
1: இவ்வளவுதான் மெத்தட்.
0: ஆமா, இதற்காக தான் வந்து மைனஸ் இ டியூஷன் வந்து பல மாணவர்கள் பெற்றோர்களுடைய ஒரே தேர்வாக அமைகின்றது. இந்த கல்வி வாய்ப்பை தாண்டி வர்த்தக வாய்ப்பையும் தினேஷ் ஏற்படுத்தி கொடுக்கறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க.
2: கண்டிப்பா தெரியுசா. அதாவது இந்த 2026 இந்த ஆண்டுல வந்து ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் ஒரு குறிக்கோள்ல இருந்திருப்பாங்க. சரியான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா ஓகே, ஃபேண்டாஸ்டிக், ஓகேங்களா? ஆனா இன்னும் நீங்க எதிர்பார்த்த அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கவலையே படாதீங்க. இன்னைக்கு மைனப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு வர்த்தக வாய்ப்பு உங்களுக்கு நம்ம வழங்க போறோம். இதுலயும் இதுல சிறப்பு என்னன்னாக்கா, எந்த முன்பணமோ முதலீடோ இல்லாம இலவசமா ஒரு வியாபார வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறோம். ஓகே, இதுல நம்ம கூட இணைஞ்ச நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெரிய அளவுல சாதிச்சுக்கிட்டு வராங்க. அதுல குறிப்பா பெண்மணிகள், யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவர்கள், ஓகே, சிங்கிள் பேரண்ட்ஸ், இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு பகுதி நேரமா எடுத்து இந்த வியாபாரத்தை பண்றவங்க நிறைய பேர். திரேசா, மாத வருமானம் ஒரு 2000 வெள்ளியில ஆரம்பிச்சு 10,000 வெள்ளிக்கு மேல வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
0: பெரிய விஷயம்,
2: பெரிய விஷயம். அண்ட் இதுல என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா, இதுல அவங்க ஏர்ன் பண்ண போற ஒவ்வொரு இன்கமும் வந்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருமானம். ஏன்னாக்கா அவங்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல கல்வி வாய்ப்பை அவங்க அறிமுகப்படுத்துறதன் மூலமா அவங்க அந்த மாத வருமானத்தை சம்பாதிக்க போறாங்க.
0: இந்த பக்கம் மாணவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றாங்க, அந்த தேர்ச்சியின் நிமித்தமாக தான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆசீர்வாதமே அவங்களுக்கு நல்ல வருமானத்தை
2: கண்டிப்பாக.
0: அதாவது நம்ம ஒரு வெள்ளி சம்பாதித்தாலும் அது நியாயமான முறையில்,
2: நியாயமான முறையில சம்பாதிக்கலாம்.
0: ஆனா இங்க மைனப்ஸ் இ டியூஷன்ல அது நியாயம் இல்லைங்க, அது ஆசீர்வாதமான முறையில நீங்க சம்பாதிக்கலாம்.
2: அதுக்கும் மேல
0: சுழியம் 1 0 9 7 2 9 1 9 என்ற எண்களுக்கு நீங்க தாராளமாக வாட்ஸ்அப் செய்தீங்கன்னா, உடனடியாக உங்களுக்கான அந்த வர்த்தக வாய்ப்பையும் சரி, உங்க குழந்தைகளுக்கான கல்வி திட்டத்தையும் வழங்குவதற்காக நம்முடைய கன்சல்டன்ட் எல்லாமே காத்து கொண்டிருக்கின்றனர். நம்முடைய இந்த சந்திப்பு ஆரம்பமானதும் தெரியல, முடிவடையதும் தெரியல, வரும்போது அப்படியே மின்னல் மாதிரி வந்து மின்னல் மாதிரி இருக்கு. அடுத்த வியாழக்கிழமை மற்ற நற்செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி கவ்யா மற்றும் தினேஷ்.
2: நன்றி மக்கள்,
0: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். ஜஹோர், நகரி சம்பிலான் உள்ளிட்ட மாநில நிலையிலான அரசியல் மாற்றங்கள் இருந்தபோதிலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு உறுதியாகவும் நிலையாகவும் நீடிக்கிறது என்று தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். மாநில நிலையிலான அரசியல் சூழல் கூட்டரசு அரசாங்கத்தின் நிலையிலிருந்து மாறுபட்டது என்று மடானி அரசாங்க பேச்சாளருமான அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் பொருட்களின் பயன்பாட்டையும் கொள்முதலையும் வலுப்படுத்தும் கொள்கைகள் தொழில்துறையின் உண்மையான தேவைகளுக்கு ஏற்ப இருக்கும் வகையில் தொடர்புடைய எல்லா தரப்பினரும் தங்களது பரிந்துரைகளை முன்வைக்குமாறு அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. அவற்றில் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு அல்லது தொடர்புடைய நிறுவனங்களிடம் சமர்ப்பிக்கலாம் என்று அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். நாட்டின் நீர் தரை எல்லைகளில் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு, திருகூர்த்தி ஆகிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்த தேசிய காவற்படை திட்டமிட்டுள்ளது. முழுமையாக ஆள்பலத்தையே சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புக்கிட் ஆமான் உள்நாட்டு பாதுகாப்பு பொது அமைதித்துறை இயக்குநர் சிபி டதோஸ்ரீ முகமது யூஸ்ரீ அசன் பஸ்ரி தெரிவித்தார். லாவோஸில் நீடித்து வரும் கனமழையால் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திடீர் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்படும் இடர் குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காமுவான் வட்டாரத்தில் ஏற்கனவே வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆறுகளின் நீரின் அளவு அதிகரித்துள்ளதாக ஊராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்தாலியில் கடும் வெப்பம் நீடித்து வருவதை அடுத்து 27 முதன்மை நகரங்களில் அரசாங்கம் சிவப்பு எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை வடக்கே போல்சனோ முதல் தெற்கில் சிசிலி தீவின் பமேலோ வரை நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி அடுத்த மாதம் 19 நாள் முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறும். இதில் தேசிய குறிசுடுதல் வீரர் ஜொனதன் வாங் நாட்டிற்கு பதக்கம் பெற்றுத்தர இலக்கு வைத்துள்ளார். பரந்த அனுபவம் கொண்ட 34 வயது ஜொனதன் இம்முறை தங்கத்திற்கு குறிவைத்துள்ளதாக கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வானவில்லுக்கு ஏழு நிறங்கள், வாழ்க்கைக்கு ஆயிரம் உணர்வுகள். ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு பாடல், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு நிறம். மகிழ்ச்சி மஞ்சளாய் மலரட்டும், காதல் சிவப்பாய் பூக்கட்டும், அமைதி நீலமாய் பரவட்டும், நம்பிக்கை பச்சையாய் தழைக்கட்டும். இன்று உங்கள் மனம் எந்த நிறத்தில் இருந்தாலும் அதை இசையின் வண்ணங்களால் இன்னும் அழகாக்க வந்திருக்கிறது. வண்ணங்களால் வண்ணமயமாக்கப்பட்ட பாடல்கள், ஆமாங்க, மனதை வண்ணமயமாக்கும் வண்ணங்களை பற்றிய பாடல்கள் தான் இன்றைய தீரா இசையில் உங்களுக்காக.

கருப்பு இருளின் நிறம் என்று பலர் சொல்லுவாங்க. ஆனா அதுவே விண்மீன்கள் ஜொலிக்கும் வானத்தின் நிறம், அதுவே எழுத்துக்கள் உயிர் பெறும் மையின் நிறங்க, அதுவே இசை குறிப்புகள் பிறக்கும் தாளின் அடையாளமாக இருக்கு. கருப்பு முடிவின் நிறம் அல்ல, ஒவ்வொரு புதிய விடியலுக்கு முன் வரும் அமைதியின் நிறம்தான். இப்போ அந்த கருப்பு நிறத்தை போல மனதின் ஆழத்தை தொடும் பாடலை தான் நாம கேட்க போறோம். கருப்பு, அதில் தான் ஆயிரம் கதைகள் பிறக்கின்றன. அப்படிதான் எந்த பாடலும் கூட. கருப்பு நிறத்தின் அழகையும் தன்னம்பிக்கையையும் தனித்துவத்தையும் கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடலுங்க. இன்றளவும் இந்த பாடலை கேட்கும் போது நம்மையே கொஞ்ச நேரம் நடனம் ஆட வைக்கும்னா பாருங்களேன். நம்பலையா? பாடலை கேளுங்க.

சரி, உண்மையே சொல்லுங்க, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தானே? பாடலை விட நீங்களும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு நடனம் ஆடணும்னு தோன்றிருக்கும் இல்லையா? அதுதான் இந்த கருப்பு வண்ணத்துக்கு இருக்கிற ஒரு சக்தியா இல்லையான்னு தெரியல. பாருங்க, இந்த கருப்பு வந்தாலே கூடவே என்ன வரும்னு சொல்லுங்க? கூடவே வெள்ளையும் வரும். இரவு இருந்தால்தான் விடியலின் அருமை தெரியும். நிழல் இருந்தால்தான் வெளிச்சத்தின் மதிப்பு புரியும். வாழ்க்கையும் அப்படித்தாங்க. இன்பமும் துன்பமும் கருப்பும் வெள்ளையும் இணைந்துதான் முழுமையான வாழ்க்கை இருக்கும். அந்த கருப்பு வெள்ளை உணர்வுகளை இசையாக பேசும் போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் உருவெடுக்கின்றன. இப்ப வெள்ளை அப்படின்னு சொல்லும் போது மனசுக்கு என்ன தோன்றும்? அமைதி, அன்பு, உண்மை, இதெல்லாம் இந்த வெள்ளை நிறத்தை பார்க்கும் போது நமக்கு தோன்றும். ஒரு ஒரு வித பரிசுத்தமான உணர்வு ஏற்படும். ஒரு வெள்ளைத்தாளில் எழுதப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய கதையை உருவாக்குகிறது. அதே போல்தான் மனம் வெள்ளையாக இருந்தால் வாழ்க்கையும் அழகாக மாறுகின்றது. எப்போதுமே நம்ம மனதை வந்து ஒரு தோட்டத்தில் இருக்கிற வெள்ளை பூக்கள்லாம் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு இடமாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லுங்க.

இந்த வெள்ளைப்பூக்கள் பாடலை எப்போ கேட்டாலுமே உலகத்தில் எல்லா இடத்திலும் மக்கள் அமைதியாக வாழணும், போரா இருக்கட்டும் இல்லை இயற்கை பேரிடர் இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தினம் தினம் நம்முடைய பிரார்த்தனைகளை நம்ம வச்சுக்கணும், சரியா? ஏன்னா இங்கே இந்த மலேசிய நாட்டில் நம்ம பிறந்து வளர்ந்து நல்ல சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கோம் அப்படின்னா உண்மையிலே நன்றி சொன்னோம். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் பாருங்கள், அதனால அந்த வெள்ளைப்பூக்கள் அங்கேயும் பூக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்திக்கலாங்க. சரி, இந்த நீல நிறம் அப்படின்னு வரும்போது நீலவானத்தை யாராலுமே சொந்தமாக்கி கொள்ள முடியாது, ஆனால் அதை ரசிக்க மட்டும் அனைவருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? இந்த பக்கத்துலேருந்து நாம் ரசிக்கலாம், அந்த நாட்டிலிருந்து அவங்க ரசிக்கலாம், ஆனால் வானம் உண்மையிலேயே நீல நிறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. விண்வெளியில் வானத்திற்கு எந்த நிறமும் கிடையாதுங்க. சூரிய ஒளியில் இருக்கும் நீல நிற அலை நீளம் காற்று மூலக்கூறுகளால் மற்ற நிறங்களை விட அதிகமாக சிதறுவதால் தான் நம் கண்களுக்கு வானம் வந்து நீளமாக தெரிகிறது. அதனால தான் சூரிய உதயம் அஸ்தமனம் நிறங்களில் வானத்தை பாருங்க, ஆரஞ்சு சிவப்பு இளஞ்சிவப்பு போன்ற நிறங்களில் அப்படியே அணிந்து கொண்டு நம் கண்களுக்கு தெரிகின்றது. வானம் அடிப்படையில் நமக்கு ஒரு பாடம் தாங்க சொல்லிக் கொடுக்குது, தினமும் ஒரே வானம் தான், ஆனா ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிறம். அதே போல வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா அழகு குறையாது. அந்த நீலவானத்தின் அமைதியை இசையாக உணர முடியும்.

0: எப்போதுமே நம்முடைய கண்களுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு வேணும், கண்கள் குளிர்ச்சியாகணும், புத்துணர்ச்சி அடையணும் அப்படின்னா நம்ம எதை தேடி போவோம் அப்படின்னு சொல்லுங்க. இயற்கை, இயற்கையில் அதுவும் பச்சை பசிலின்னு இந்த நிறங்களை பார்க்கும்போது வா, கண்களுக்கு கிடைக்கிற அந்த புது ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கண்களுக்கு மிகவும் அதிகமான பச்சை நிழல்களை வேறுபடுத்தி பார்க்கும் ஒரு திறன் இருக்கு. அதனால தான் அது எப்போதெல்லாம் அந்த கண்கள் பச்சை நிறத்தை பார்க்கின்றதோ அப்போல்லாம் இந்த மாதிரி புத்துணர்ச்சி பெறுதுன்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அதனால ஒரு பசுமையான காடு அல்லது வயல்வெளியை பார்க்கும் போது மனம் இயல்பாகவே அமைதியாகின்றது. ஒருவேளை உங்களுக்கு கூட ஒரு மனசோர்வோ கவலையோ ஏதோ இருந்துச்சு, எப்படிங்க என் மனசை மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க வயல்வெளி காடு இதெல்லாம் பாருங்க, அப்படியே மறந்து போகுங்க. அடுத்து நம்ம கேட்க போற இந்த பாடல்ல காதலியின் ஒவ்வொரு குணத்தையும் ஒரு நிறத்தோடு ஒப்பிட்டு வர்ணிச்சிருக்கிறாரு கவிஞர் வைரமுத்து. தமிழ் திரைப்பட பாடல்கள்ல நிறங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்ட மிகவும் தனித்துவமான பாடல்களில் இதுவும் ஒன்று. நிறங்கள் கண்களால் மட்டும் கிடையாது, மனதாலும் ரசிக்கப்படுகின்றன. அந்த உணர்வை இசையாக்கி காதலை வானவில்லாக வரைந்த பாடல் இது. இரண்டு தசாப்தங்களை கடந்தும் இன்றும் ஒவ்வொரு தலைமுறையை ரசிக்கும் காலத்தால் அழியாத ஒரு இசை.
1: காதலில் காதலில் காதலில் நிறமுண்டு

ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இந்த பாடலை கேட்டு இந்நேரம் உங்க இதையும் உங்கள் காதலியின் குணத்தையும் நிறத்தையும் ஒப்பிட்டு, ஓ இதனாலதான் அதிகமா என்னுடைய காதலி கோவப்படுறாங்களா, இல்ல அமைதியா இருக்காங்களா, இல்ல இப்படி இருக்காங்களான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்க உதவி இருந்தா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்த நிறங்களை பற்றி பேசும் போது ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு கதை இருக்கு. ஊதா நிறம் மட்டும் ஒரு கதை அல்ல, ஒரு கம்பீரம். ஒரு காலத்துல அரசர்களின் நிறமாக இருந்த இந்த ஊதா இன்று தனித்துவத்தையும் படைப்பாற்றலையும் குறிக்குதுங்க. அந்த அரச கம்பீரத்தையும் மனதை வருடும் மென்மையையும் இசையாக மாற்றி இன்று காதலாய் மலர்ந்திருக்கின்றது ஊதா.

மீரா இசையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் ஊதாப்பும் நீங்க தான். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். இந்த நிறங்கள்லயே எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நிறமாகவும் இருந்து அதே நிறம் அன்பு காதல் இப்படி ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறான ஒரு உணர்வை கொடுக்கின்றது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அதுதான் சிவப்பு நிறம். இந்த சிவப்பு என்பது மனித கண்களை மிக வேகமாக கவர்ற நிறங்கள்ல ஒன்று. அதனாலதான் நிறுத்து ஸ்டாப் அப்படின்ற சைகைக்கு அவசர எச்சரிக்கை பலகைகள் அல்லது தீயணைப்பு வாகனங்கள்ல சிவப்பு நிறம் வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது. உளவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவப்பு நிறம் காதல், தைரியம், ஆற்றல், ஆர்வம், உணர்ச்சி இதனுடைய அடையாளமாக கலந்து கருதப்படுகின்றது. உலகம் முழுவதுமே சிவப்பு ரோஜா தான் காதலின் அடையாளமாகவும் பார்க்கப்படுது. ஆனா இந்த சிவப்பு ஒரு நிறம் மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு உணர்வு. காதலின் துடிப்பு, தைரியத்தின் அடையாளம், வாழ்க்கையின் உற்சாகம். சில நிறங்கள் கண்களை கவரும், ஆனா இந்த சிவப்பு மட்டும் பாருங்க, நீரா அப்படி இதயத்தையே தொடுது. அந்த சிவப்பு நிறத்துல உங்க அன்பிற்குரிய பெண்களுக்கு நீங்க ஏதாவது ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மட்டும் பாருங்களேன், ஐயோ அவங்க முகத்துல வரும் பாருங்க ஒரு புன்னகை, அவ்வளோ அம்சமா இருக்கும்.

குறிப்பும் கொடுத்துடுமா? அப்போ இன்றைக்கு நீங்க வேலை முடிந்து வீட்டுக்கு போகும் போது சிவப்பு நிறத்துல ஏதாவது தேடுறீங்களா? ஏன்னா காலையில வரும் போது கொஞ்சம் கோபமா கிளம்பிட்டேங்க. இப்ப போறப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். நல்ல வேலை, நல்ல ஒரு ஆலோசனை சொன்னீங்க. நீங்க அந்த பக்கமா சொல்றது எங்களுக்கு புரியுது. சரி, நீங்க சமாதானமா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அதிகமா நேசிக்கணும், அதான் எங்களுக்கு வேணும். அதனாலதான் சிவப்பு நிறத்தை பற்றி நாங்க சொல்லிருக்கோம். இதெல்லாம் தாண்டி இந்த நிறங்கள்ல மஞ்சள் அப்படின்னு சொல்லும் போது உலகம் முழுவதுமே மஞ்சள் நிறம் மகிழ்ச்சி, நம்பிக்கை, நேர்மறை சிந்தனை இதனுடைய அடையாளமாகவே கருதப்படுது. மஞ்சள் நிறம் தூரத்தில் இருந்து எளிதாக கவனத்தை ஈர்க்கும் நிறங்கள்ல ஒன்று. அதனாலதான் பள்ளி பேருந்துகள், எச்சரிக்கை பலகைகள் போன்றவற்றில் மஞ்சள் நிறம் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றது. இப்ப புரியுதுங்களா ஏன் இந்த மஞ்சள் நிறம் இந்த இடங்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னு? ஆக ஒரு நிறம் ஒரு இடத்துல பயன்படுத்தப்படுது அப்படின்னா அது சாதாரணமாக எல்லாம் கிடையாது. அதற்குன்னு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கவே செய்கின்றன. நம்முடைய பண்பாட்டிலும் சரி கலாச்சாரத்திலும் சரிங்க, மங்களகரமான நிறம் என்று சொன்ன என்ன சொல்லுவோம்? மஞ்சள். ஆமா, இது ஒரு நிறம் மட்டும் கிடையாது, மங்களத்தின் அடையாளம். திருமணம், வளைகாப்பு, பொங்கல், கோவில் திருவிழா என எந்த மங்களகரமான நிகழ்வாக இருந்தாலும் சரிங்க, மஞ்சள் நிறத்துக்கு தனி இடமே கொடுத்திருக்கோம். மஞ்சள், மஞ்சள் பூ, மஞ்சள் கயிறு, மஞ்சள் ஆடை, அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் இல்லையா? இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா நல்ல வளம், நல் வாழ்வு, நல்ல தொடக்கம், மனதில மகிழ்ச்சியும் வாழ்வில நம்பிக்கையும் விதைக்கும். அந்த மஞ்சள் நிறத்தை தான் எப்போதும் புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும் அல்லது நல்ல திருமண வைபவங்கள்ல இதையே ஒரு கலாச்சாரமாக பயன்படுத்துறாங்க.

மஞ்சள் அப்படின்னு சொல்லும் போது மங்களகரமான ஒரு ஒரு பொருள் அப்படின்னு கூட நிறம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த பாடல கேளுங்க, உறவுகள்ல இருக்கிற அவ்வளோ ஒரு உரிமை சொந்தம் இதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குல்ல. அதனாலதான் இந்த மஞ்சள் நிறத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன எவ்வளவு ஒரு நல்ல மன நிலையில நீங்க இருந்தாலும் மஞ்சள் அப்பப்போ நீங்க சேர்த்துக்கணும். சரி, இன்றைய பாடல்கள் அனைத்துமே நிறத்தை உங்களுக்காக கொண்டு வந்தது. ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு தனி அழகு இருக்கு. இப்போ சிவப்புல காதல சொல்லுது, பச்சை நம்பிக்கையை விதக்குது, நீலம் அமைதியை தருது, மஞ்சள் மகிழ்ச்சியும் மங்களகரத்தையும் தருதுங்க. ஆனா வெள்ளை தூய்மையை பேசுது, கருப்பு கம்பீரத்தை வெளிப்படுத்துது. ஆனா இந்த எல்லா நிறங்களுக்கும் அழகு சேர்ப்பது எது தெரியுங்களா? யார் தெரியுங்களா? யோசிச்சிட்டீங்களா? நீங்க தாங்க, நீங்க தான் அழகு. அழகு என்பது நிறத்துல இல்ல, அதை ரசிக்கும் பார்வையில தான் இருக்கு.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடலை மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். நாட்டின் நுட்பத்திறன் கல்வி திபெட் உருமாற்ற நிரல் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாயித் ஹமிடி தெரிவித்துள்ளார். 10 திபெட் வியூக செயற்குழுவுடன் இணைந்து 2.0 திபெட் வியூக பணிக்குழு அமைக்கப்பட்டதன் மூலம் இது மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். நாட்டின் மகளிர் மேம்பாட்டு நிரலை தொடர்ந்து வலுப்படுத்த அரசு சாரா நிறுவனங்கள், தனியார் துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் நெருக்கமான ஒத்துழைப்பை அரசாங்கம் ஊக்குவித்து வருகிறது. அவர்களின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்க இம்முயற்சி மிகவும் முக்கியம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹொய்யிங் தெரிவித்தார். 2027 வரவு செலவு திட்டத்தில் மீனவர்களுக்கான வாழ்க்கை செலவுப்படி டீசலுக்கான உதவித்தொகை உள்ளிட்ட முக்கிய முன்னெடுப்புகளை அரசாங்கம் தக்கவைத்துக் கொள்ளும் என மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் மீன்பிடி படகு துறையை தரம் உயர்த்தவும் அரசாங்கம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என LKIM தலைவர் முகமது ஃபைஸ் ஃபட்சில் வலியுறுத்தியுள்ளார். ஹொர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டாய சுங்க கட்டணங்கள் அல்லது சேவை கட்டணங்களை செயல்படுத்துவதை எதிர்க்குமாறு 8 முதன்மை பன்னாட்டு கப்பல் சங்கங்கள் ஐநாவை வலியுறுத்தியுள்ளன. இத்தகைய கட்டணங்கள் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை சீர்குலைக்கும் என்று அந்த சங்கங்கள் எச்சரித்துள்ளன. அமெரிக்கா வாஷிங்டனில் ஏற்பட்ட கட்டுக்கடக்காத காட்டுத்தீயை தொடர்ந்து அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 1500 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தற்போது 4,267 ஹெக்டேர் நிலம் தீக்கிரையானதோடு மேலும் 850 மேற்பட்ட உள்கட்டமைப்புகள் சேதமுற்றதாக ஊடக தொடர்பாளர் தாம் ஸ்டாக்ஸ்பெரி கூறினார். விளையாட்டு. ஆசிய சைக்கிளோட்ட சம்மேளனம் ACC முன்னாள் தலைவர் தான் ஸ்ரீ தர்ஷன் சிங்கில் இன்று தாய்லாந்தின் அரச விருதான த மோஸ்ட் அட்மைரபிள் ஆர்டர் ஆஃப் த டிரெகுனபவுன் விருதை பெற்றார். மலேசிய ஆசிய பன்னாட்டு அளவில் சைக்கிளோட்ட மேம்பாட்டிற்கு தான் ஸ்ரீ தர்ஷன் ஆற்றிய சிறந்த பங்களிப்புகளையும் சேவைகளையும் பாராட்டும் வகையில் இந்த விருதை ACC-யின் மூத்த துணைத் தலைவர் ஜெனரல் டேச்சா ஹெம்ஸ்கரி வழங்கினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நான் மோகனா பேசுறேன், அஜித்ரால இருந்து.
1: மோகனா சொல்லுங்க.
0: நான் வந்து எங்க அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா வானு நீ பேசுனது இல்ல, அதனால இன்னைக்கு அது நான் உங்களுக்கு ஆசை நிறைவேற்றலாம். சரி,
1: அப்படியா? அம்மாவின் பெயர் என்ன?
0: அம்மா பேர் வந்து கிருஷ்ணகுமாரி. வணக்கம்மா,
1: எப்படி இருக்கீங்க?
0: உங்க குரல் எப்பயுமே கேட்டிருக்கோம்மா. அண்ணாடிக்கு உங்க தீவுல வர்றது ஆளுங்க பேசுறது, அவ்வளவு அழகா பேசுறீங்க.
1: அப்படியா? சரி, வானொலியில உங்களுடைய குரலை கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி இருக்கு?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேக்குறதுக்கு. பேசுறது இல்ல.
1: ஏன் நீங்க வந்து வானொலிக்கு அழைத்ததே இல்ல?
0: எனக்கு அது தெரியல. மக வந்திருக்காங்க
1: இன்னைக்கு,
0: பட்டூர்ல இருந்து மக வந்திருக்காங்க. அவங்கதான் அவங்க மோகன், அவங்க பேரு. அவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து நாங்க இன்னைக்கு,
1: அதனால உங்களுக்கு இன்று வந்து உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி மேல இன்ப அதிர்ச்சி சொல்லுங்க.
0: சரி,
1: பாட்டு கடையே நீங்க இருவரும் அம்மா மகள் இருவரும் தொடக்கி வைக்கிறீங்க. யாரு பாடல் கேட்க போறீங்க? நீங்களா உங்க பொண்ணா?
0: மகிட்ட குடுக்கறீங்க.
1: அம்மாவுக்கு ஒரே வெக்கம். குடும்ப பாடலா?
0: குடும்ப பாடலா போடுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அவங்க கூட பேசுறது.
1: இதே மகிழ்ச்சியோட நீங்க இன்றென்றும் இருக்கணும் குடும்பத்தோட. சரியா?
0: சரிமா, ரொம்ப சந்தோஷம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29.
3: உங்களுக்கு எது பிடிக்கும்
4: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
5: நாட்டு சர்க்கரை இயற்கையானது, ரசாயன கலப்பில்லாதது, அனைத்து வகையான இனிப்பு பண்டங்களுக்கும் பானங்களுக்கும் சிறந்த சுவையை ஆரோக்கியமாக கொடுத்திடும் கயல் நாட்டு சர்க்கரை. விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட், சுழியம் 3-3-1-6-7-2-1-7-3.
6: பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0100-9-7219919.

0: வேகமா தான் பேசுறேன். இதுக்கு வந்து நான் வேகமா பேசினா ஆபீஸ்ல உள்ளவங்க என்ன பாப்பாங்க?
1: யாரு
0: ஆபீஸ்ல உள்ளவங்க என்ன பாப்பாங்க?
1: எங்க வேலை செய்றீங்க?
0: என்ன
1: பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு பாட்டு வந்து இன்னைக்கு வந்து காலைல இருந்து கொஞ்ச நேரம் டவுனா இருந்தேன், இந்த பாட்டு எனக்கு வேணும். மனமி சத்தா அந்த பாட்டு.
1: அப்படியா? ஏன் ஏன் காலையில என்ன நடந்தது?
0: தெரியவில்லை, காலில இருந்து ஒரே டவுனா இருந்தேன், முடிய
1: சரியில்லை.
0: ரேடியோ வரை கேட்க முடியாதா? 5 மணிக்கு மேல ரேடியோ கேட்க முடியும்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: அப்ப 5 மணில இருந்து உங்க மனம் நல்லா இருக்குமே.
0: ஆமா,
1: சரி, இப்போ மனசுல அந்த சோர்வு எல்லாம் இல்லதானே? உங்களுக்கு தொட்டாச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? தொட்டிருக்கீங்களா? நல்லா இருக்கும் தானே? பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு விளையாட்டு. பாவம் தானே தொட்டச்சு நீங்க. ஆமா, அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல இருக்கு, போய் தொட்டு தொட்டு தொட்டு தொட்டச்சு நீங்க. இந்த மாதிரி நம்ம தொந்தரவு செய்யறது அப்படியா?
0: இன்னொன்னு,
1: அதனுடைய தன்மையை உணரணும்னா நம்ம தொடணும்ல. அந்த மாதிரி உங்க மனசு நாங்க தொடரணும்னு இந்த பாடல் வரணும்ல.
0: ஆமா, கண்டிப்பாக
1: மகிழ்ச்சியா இருக்கணும்.
0: மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: நேரம் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்? தொட்டாச்சிலிங்க போய் தொடலாம்.
0: நன்றி.

0: கவிதா சொல்லுங்க. கவிதா பாட்டு கடையில என்ன பாடல்?
1: எனக்கு பாட்டு கடையில ஆனந்தம் படத்துல இருந்து என்ன இதோ என்ன சுற்றிங்க அது பாடுவேன்.
0: ஏன் இந்த பாடல்?
1: அரியன் வயசுல நல்லா இருக்கும் அந்த பாடல். எனக்கு அரியன் வயசுல எந்த பாடல் கேட்டாலும் அது விருப்பமா அதிகமா கேட்பேன்.
0: ஆமா, அது ஏதோ ஒரு ஒரு வித தாலாட்டு மாதிரி தோன்றும்ல இதயத்துக்கு பக்கத்துல.
1: ஆமா, அது வந்து இரவு நேரத்துல அதிகமா கேக்குறதுனால ஒரு மெலோடியா அமைதியா போகும்.
0: ஆமா, கவிதா குரல்லயே ஒரு அமைதி இருக்கு. பாட்டு கடையில இருந்து அனுப்பி வைக்கிறோம், எடுத்துக்கங்க.

0: சத்தியமா சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: எனக்கு பாரம்பரிய பாடத்துல இருந்து வைகாசி பாட்டு வேணும். அந்த பாட்டு வந்து ஃபேமிலி பாட்டா இருக்கும், குடும்ப பாட்டு, அதனால பிடிக்கும்.
0: கூட்டு குடும்பமா?
1: ஆமா.
0: பாருங்க, இந்த காலகட்டத்துல கூட்டு குடும்பம் சொல்லும் போது மகிழ்ச்சியா இருக்கும் தானே?
1: ஆமா, கண்டிப்பா. ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சரி, அந்த மகிழ்ச்சியில இந்த பாடலை நாங்க அனுப்பி வைக்கிற இடத்துக்குங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்பத்தின் மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. புகழேந்தி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: மாலை வணக்கம் சகோதரி அவர்களே.
0: மாலை போய் இரவு வந்தாச்சு போல.
1: ஆமா, அழகான பொழுது, அழகான காலை, அழகான மாலை.
0: இனி இரவுலதான் இணைந்திருக்கிறோம், சொல்லுங்க.
1: வீட்டுக்கு போறதுக்கு
0: உற்சாகமா வீட்டுக்கு போகணுமா? என்ன பாடல் சொல்லுங்க?
1: சேது படத்துல இருந்து பாடல்.
0: கச்சேரிக்கு வரியா வரியா, அப்படியா?
1: ஆமா.
0: சரி, கச்சேரியோட இன்று நீங்க வீடு செல்லலாம், சரியா?
1: மிக்க நன்றி.
0: நன்றி.

0: சுப்பிரமணியம் கிளைங்ல இருந்து பேசுறமா.
1: உங்களுக்கு இந்த பாடல்
0: பிரபு நடிச்ச படத்துல என்னவென்று சொல்லுவதுமா
1: வஞ்சி
0: அவள் பேர் அழகு அந்த பாடல் தான்.
1: யாருக்கிட்ட என்ன சொல்லணும் நீங்க?
0: யாருக்கும் ஒண்ணும் சொல்லல, பாட்டு நல்லா நல்லா இருக்கும் பாட்டு கேக்குறதுக்கு.
1: அப்படியா? உங்க வீட்டுக்கார அம்மா கிட்ட சொல்லலையா?
0: இந்த போல்டு ஓடுறேன் கிராப் மாதிரி, அதனால எப்படி சொல்றது அவங்க
1: அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம், மனசுல நீங்க நினைச்சாலே போதும், அவங்க கிட்ட போய் சேர்ந்துருவாங்க.
0: ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. நான் அந்த மகன்கிட்ட சொல்லுவேன், அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அம்மா கிட்ட காட்டுவாங்க.
1: ஓ பாருங்க, பரவாயில்லையே. அப்ப நீங்க சொல்லுங்க அவங்க பேர் என்ன?
0: அவங்க பேர் ராஜமணி, மக பேர் வந்து கோமதி.
1: சரி சொல்லுங்க ராஜமணி, என்னவென்று சொல்வதம்மா உன்னுடைய அழகுன்னு சொல்லுங்க பாப்போம்.
0: ராஜமணி என்னவென்று சொல்வதம்மா உன்
1: பேர் அழகு.

வழிவிடு வழிவிடு வழிவிடு என் தேவி வருகிறாள். அந்த மாதிரி தீரா இசைக்கு நிறைவு கொடுத்து அடுத்து காற்றின் மொழிக்கு நான் வழிவிட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. விடைபெறுகின்றேன். உங்கள் இதயமான வழிநான் துறைசாலாசரு. அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியாவும் வியட்நாமும் தங்களது இடையிலான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்த உறுதியளித்துள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டதோஸ்ரீ முகமத் காலித் நொர்டின் தெரிவித்தார். வட்டார அமைதி, நிலைத்தன்மை வளப்பத்திற்கு இவ்விரு நாடுகளும் தொடர்ந்து பங்களிக்கும் என வியட்நாமிற்கு நேற்று தொடங்கி 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் கூறினார். 2026 M360 ஆசியான் மாநாட்டை ஏற்று நடத்த குவாலாலும்பூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 9-10 ஆகிய நாள்களில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆசியானைச் சேர்ந்த தொழில்துறை வல்லுநர்கள், வணிகர்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட அரசாங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்வர் என தொடர்பு அமைச்சர் டதோஸ்ரீ ஃபாமி ஃபடல் தெரிவித்தார். சக்னா மடாணி திட்டத்தின் வழி கூடுதல் வகுப்பறைகள் நிர்மாணிக்கப்படும் திட்டம் இவ்வாண்டு டிசம்பரில் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டதோஸ்ரீ அகமத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் MPS தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துவது கட்டுமான திட்டங்களை அட்டவணைப்படி விரைவாக செயல்படுத்த உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் அரசாங்கம் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தியாளர்களை பதிவு செய்யவும் இஸ்லாமாபாத், அலூர், லாகூர், கராச்சி ஆகிய நகரங்களுக்கு வெளியே செய்தி வெளியிடுவதற்கு அனுமதி பெறவும் வலியுறுத்தியுள்ளது. இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலை வித்திட்டுள்ளதாக மனித உரிமை மற்றும் ஊடக குழுக்கள் கவலை தெரிவித்தன. ஆஸ்திரேலியா தனது போர் விமானங்களுக்காக அமெரிக்காவிடமிருந்து நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. அவற்றின் மதிப்பு $518 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் ரிச்சர்ட் மார்ஸ் கூறினார். நடப்பு வெற்றியாளரான எங் என் யோவும் எஸ் சிவசங்கரியும் அடுத்த மாதம் நடைபெறும் 2026 ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கின்றனர். இப்போட்டி 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கிற்கான முதல் தகுதிச் சுற்றுக்களமாக அவர்களுக்கு அமையும் என மலேசிய ஸ்குவாஷ் ராக்கெட் சங்கத்தின் பயிற்றுவிப்பு இயக்குநர் ஆண்ட்ரியோ கிராஸ் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடாணி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: அடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.
1: பிடிச்சவங்க பேசலன்னா நம்ம அழைச்சு பேசணும். ஆனா சில பேர்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க, நாமளே போய் பேசினாலும் அழைச்சே பேசினாலும் பேச மாட்டேன்றாங்க. அப்ப என்ன பண்றது? அப்ப உங்க கூட பேச நாங்க இருக்கோம். காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நான் பிரவீன்குமார் இன்று உங்களோட பேச வந்துட்டேன். நானும் உங்களுக்கு பிடிச்சவன் தானே, நீங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். அதனால நிறைய பேச போகின்றோம். நிறைய உரையாடல்கள், பாடல்கள், அங்கங்கள் இன்றும் காற்றின் மொழியில் நிறைந்திருக்க போகின்றது. முதல் ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரைசை பாடல்களை தானே கேட்டு ரசிப்போம் தினமும். இந்த பாடல் தொடக்க பாடல் பார்த்தோம்னா விவேக் சிவா மற்றும் விஷால் டட்லானி கொண்டு வராங்க, கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:41.
2: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க? பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான் இதுக்கா யோசனை. நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும். அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.

யாமினி கந்தசாலா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, அடுத்தது ஏதாவது கொண்டாட்டங்கள் இருக்கா உங்க வீட்டுல, நண்பர்கள் மத்தியில, இல்ல யாருக்காவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பிறந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல தான் என்ன பரிசு வாங்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. அதற்காகவே ஒரு பரிந்துரையோட வந்துள்ளோம். இப்ப பார்த்தோம்னா இந்த விவேக கை கடிகாரம் இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் வாட்ச், இதன் பயன்பாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ரொம்ப பிரபலமா நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அதுவும் முக்கியமா இந்த உடற்பயிற்சியில் ஆர்வம் செலுத்துபவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எந்த நேரமானாலும் இந்த விவேக கை கடிகாரத்தோட தான் இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த விவேக கை கடிகாரத்தில் இந்த தூக்கத்தின் தரம், ரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவு, இதையெல்லாம் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கை கடிகாரங்களிலும் இருக்காது, ஆனா சில கை கடிகாரங்களில், அதாவது விவேக கை கடிகாரம் ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு இல்லாம ரொம்ப முக்கியமா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை அடிகள் நடக்கின்றோம் அதையும் வந்து கண்காணிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாம இந்த குறுஞ்செய்திகள் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப் முதற்கொண்டு, அதையும் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயே நம்ம பார்த்து அதற்கான பதில்களை அங்கேயே அளிக்க முடியும். அந்த ஒரு வசதியும் இருக்கு. அதனால நிறைய பயன்பாடுகள் இருக்கு. அதனால பயனுள்ள ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த விவேக கை கடிகாரத்தை உங்க என்ன சொல்லலாம் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்களும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்த பாடல் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் யசின் நிசார் மற்றும் ஹரிப்ரியா கொண்டு வராங்க உப்பேனா அப்படின்ற திரைக்காக. இதோ

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: சிச்சுவேஷன் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லணும், இது வந்துட்டு நான் கன்வே பண்ணணும் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் ஆகி மண்டேல எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி கரெக்டா போவேன். அங்க போயிட்டு எதையாவது உளறி வச்சிருவேன். அதாவது என்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேன். மற்றதெல்லாம் பேசிட்டு வீட்டுல வந்து குளிக்கும் போதோ அப்படி இத சொல்லி இருக்கலாம் இல்ல அதை சொல்லி இருக்கலாம் இல்ல அப்படின்னு எனக்கே தோணும். ஒரு தடவைக்குரிய கரெக்டா என்னோட பாயிண்ட்ஸ் சொன்னதே இல்ல.
2: உங்களை நீங்களே தண்டிச்சுக்குவீங்களா அதுக்கப்புறம் குணேஸ்வரி?
1: அதுக்கெல்லாம் அப்படி இல்ல இல்ல. பட் நானும் யோசிப்பேன், ஒரு தடவையாவது ஏதாவது ஆக்கிபன் வரும்போது கரெக்டா பேசிருக்கியா நீ, ஏன் உளர்ற அங்க போய், ஏன் உளறன்னு என்னன்னு கேட்டேன்.
3: இந்த நொடியில நீங்க போயிட்டு இப்படி பண்றதுனால பிரச்சனை இன்னும் கூடி இருக்கா இல்ல ஏதோ சரியில்லாம போயிருக்கா?
1: டிபெண்ட் ஆன் தி சிச்சுவேஷன். சம்டைம்ஸ் ஏதாவது வாய் தவறி ஏதாவது சொல்லி தொலைச்சிருவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அது பெருசா வெடிக்கும்.
2: நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்தது ஒரு தாள்ல முழுசா எழுதிட்டு நான் படிச்சிடுறேன் நான் மறந்துடுறேன் அதுக்கு பிறகு பேசுக்க,
3: யாரும் குறுக்க பேசக்கூடாது.
1: சண்டை போடும்போது பேப்பர் எடுத்துரு.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ, அதுவா? புதிய ஜாலூர் கம்மிலாம் வாங்கிட்டல,
2: அதான். அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைகீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது. இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
0: இந்த
1: தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: பண்ணிட்டு இல்லையா, அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் உருவாகிறது, மிகப்பெரிய ஒரு கதைக்களத்தில் உருவாகிறது, இந்த மாதிரி செய்தி எல்லாம் கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு புதிய செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தில் பாலிவுட் பாட்ஷா அப்படின்னு அழைக்கப்படுற கிங் கான் ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, அவர் சிறப்பு தோற்றத்தில் வரப்போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. ஆனா இது உண்மையா இல்லையா, அதிகாரப்பூர்வமா அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஏன்னு பார்த்தோம்னா, இயக்குனர் அட்லியின் இதற்கு முந்தைய திரைப்படம் ஜவான், அந்த திரைப்படத்தில் கதாநாயகனா அவர் தான் நடிச்சிருக்காரு. அதனால இந்த திரைப்படத்தில் அவரை பார்க்கலாம் அப்படின்ற வதந்தி தொடர்ந்து பரவி வருகின்றது. இந்த வேளையில பார்த்தோம்னா, இந்த ராக்கா திரைப்படத்தின் படப்பிடிப்பு நாளைக்கே வந்து மிகவும் பிரம்மாண்டமா ஒரு புதிய படப்பிடிப்பு தளம் செட் அமைச்சிருக்காங்க. அந்த ஒரு தளத்தில் தான் வந்து தொடரும் அப்படின்னு தெரியுது. இதில் வந்து நடிகர் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து நடிகை தீபிகா படுகோன் அவங்களுடைய முக்கிய காட்சிகள் எல்லாத்தையும் படமாக்குறாங்க அப்படின்னு தெரியுது. இந்த திரைப்படத்தோட போஸ்டர் டீசர் இதெல்லாம் பார்க்கும் போதுங்க, ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, இது வந்து மனிதர்களை பற்றிய கதையே கிடையாது, வேறு ஏதோ வேற்று கிரகத்தில் வாழும் மனிதர்களை பற்றிய, இல்ல வேற்று கிரகத்தில் வாழும் ஏதோ ஒரு உயிரினத்தை பற்றிய கதை. அந்த ஒரு கதாபாத்திரத்தை தான் நடிகர் அல்லு அர்ஜுன் நடிக்கிறாரு அப்படின்றதும் தெரியுது. எது எப்படியா இருந்தாலும் திரைப்படம் வந்தா, அதாவது அந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ டீசர் ட்ரெய்லர் எல்லாம் வெளியாகும் இல்லையா, அப்பதான் அந்த கதைக்களத்தை பத்தி நாமளும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த பாடல் அவர் நடித்த புஷ்பா அப்படின்ற திரையிலிருந்து நாகாஷ் அசீஸ் மற்றும் தீபக் ப்ளூ கொண்டு வராங்க இதோ.
1: புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா

0: வணக்கம் மின்னல் எஃப்எம். என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. நான் 2nd ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9th 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்ப எல்லாருக்கும் விதமான சாப்பாடு, நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன், இப்ப மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவை கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுவேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: வரலாற்று பயணத்தில் மீண்டும் கலப்படம். நம்ம கலைஞர்கள் பாடுறாங்க, நகைச்சுவை இல்லனா எப்படி?
1: ஒரு போட்ல போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த பக்கம் கடல் இந்த போட் ஓட்டையாயி தண்ணி பூருது. நீ என்ன செய்வ? இன்னொரு சைட் ஓட்ட போட்டு தண்ணி எல்லாம் வெளியாச்சு.
0: திறமைகளை காட்டுவதற்கு உங்களில்
2: ஒருவன்.
0: ஞாயிற்றுக்கிழமை காலை 10:15
3: காலப்படம்.

ஹேமச்சந்திரா மற்றும் மாளவிகா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இந்த கடவுச்சொல் இருக்கு இல்லையா, பாஸ்வேர்ட், ஏதாவது ஒரு செயலிக்கு புதிதாக ஒரு கடவுச்சொல்லை உருவாக்கும் போது நிறைய பேர் ரொம்ப எளிதான கடவுச்சொல்லா உருவாக்குவீங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், உலகத்திலே வந்து அதிகமா பயன்படுத்தப்படுகின்ற கடவுச்சொல்களில் முக்கியமானவை இந்த 1, 2, 3, 4 இல்ல கடவுச்சொல் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்ட் அப்படின்ற வார்த்தையே கூட கடவுச்சொல்லா வைப்பாங்க. ஆனா இப்ப உள்ள செயலிகள், நிறைய செயலிகள், முக்கியமான செயலிகள், இந்த வங்கி செயலிகள்லாம் பார்த்துட்டோம்னா அவங்களே சொல்லிட்டாங்க, அதாவது கடவுச்சொல் அப்படின்றது அதில் ஒரு சிறிய எழுத்து இருக்கணும், பெரிய எழுத்தும் இருக்கணும், ஒரு எண்ணும் இருக்கணும், ஒரு சிறப்பு குறியீடு, அதாவது ஹேஷ்டேக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சிறப்பு குறியீடு. இது எல்லாமே இணைந்து இருந்தாதான் அதை நாங்கள் கடவுச்சொல்லாகவே எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னு பார்த்தோம்னா இந்த இலக்கவியல் சம்பந்தப்பட்ட குற்ற நடவடிக்கைகள் சமீபத்திய காலத்தில் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கு இல்லையா, அதனால நம்ம கடவுச்சொல்லும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், ரொம்ப வலுவா இருக்கணும், அதற்காக தான் அது கொண்டு வந்தாங்க. ஆனாலும் மற்ற செயலிகள்லாம் இன்னமும் வந்து இது எதுவும் இல்லாம ரொம்ப எளிதான கடவுச்சொல்லா தான் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆக இந்த மாதிரி நீங்க சிறிய எழுத்து, பெரிய எழுத்து, ஒரு எண், ஒரு சிறப்பு குறியீடு, இதையெல்லாம் இணைத்து ஒரு கடவுச்சொல்லை உருவாக்குனீங்கன்னா ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா 6.6 லட்சம் கோடி வெவ்வேறு சேர்க்கைகளை வந்து கொண்டு வர முடியுமா, ஒரு 7 எழுத்து கடவுச்சொல்லை வைத்து, அதாவது இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற கடவுச்சொல்லை வைத்து. அதனால எப்போதுமே பாதுகாப்பா இருங்க. தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் கார்த்திக், அனுஷ்கா, பிளாசி, சின்மாயி, நிறைய பேரு 4 பாடகர்கள் இணைந்தே கொண்டு வரும் ஒரு பாடல் கேட்கலாம். இது

0: நுட்ப திறன் கல்வி டிவெட் உருமாற்ற நிரல் மேம்படுத்தப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 26 M360 ஆசியான் மாநாடு மலேசியாவின் இலக்கவியல் துறையை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாட்டின் நுட்ப திறன் கல்வி டிவெட் உருமாற்ற நிரல் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். 10 டிவெட் வியூக செயற்குழுவுடன் இணைந்து டிவெட் 2.0 வியூக பணிக்குழு அமைக்கப்பட்டதன் மூலம் இது மெய்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தொழில்துறையின் தேவைக்கேற்ப டிவெட் சூழல் அமைப்பை உருவாக்கும் நோக்கில் இந்த அமைப்புகள் சீரான, அனைத்தையும் உள்ளடக்கிய செயல்திறனை மையமாக கொண்டு செயல்படும் என தேசிய டிவெட் மன்ற தலைவருமான அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் ஆழ்பல மேம்பாட்டின் முக்கிய உந்து சக்தியாக டிவெட்டை மேம்படுத்துவதோடு போட்டி ஆற்றல் மிக்க தொழிலாளர்களை உருவாக்குவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இது புலப்படுத்துகிறது. மலேசியாவும் வியட்நாமும் தற்காப்பு உறவை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் ஹலித் நோர்டின் தெரிவித்தார். வட்டார அமைதி, நிலைத்தன்மை வளப்பத்திற்கு இரு நாடுகளும் தொடர்ந்து பங்களிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது வியட்நாம் சக ஜெனரல் பான் வான் கியாங் உடனான சந்திப்பில் இருதரப்பு ராணுவ பயிற்சி, உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, கடற்படை கள விழிப்புணர்வு, நீர் மூழ்கி மீட்பு நடவடிக்கைகள், செயற்கை நுண்ணறிவு AI, தற்காப்புத்துறை தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். 2026 M360 ஆசியான் மாநாட்டை ஏற்று நடத்த கொலலும்பூர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு AI, இணையத்துறைகளில் மலேசியாவின் நிலை வலுப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மாதம் 9-10 நாள்களில் நடைபெறும் இது ஆசியானைச் சேர்ந்த தொழில்துறை வல்லுநர்கள், வணிகர்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்ட அரசாங்க பிரதிநிதிகளை ஒன்று திரட்டும் என தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். 2026 குவாலாலம்பூர் 20 மாநாடு KL20 படைப்பாற்றல் பொருளாதாரம், இலக்கவியல் பொருளாதாரம், இயங்கலை விளையாட்டு, 3 துறை ஆகியவற்றில் கூடுதலாக 4 புதிய முக்கிய பகுதிகளை அறிமுகப்படுத்தும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் கூறியுள்ளார். பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம், வேளாண் தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் தானியக்கம், இஸ்லாமிய நிதி ஆகியவை அந்த கூடுதல் அம்சங்கள் என்று அவர் தெரிவித்தார். பொருளாதார போட்டித்தன்மையை அதிகரித்தல், உயர் மதிப்பு தொழில்களை வலுப்படுத்துதல் உட்பட மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை அதிகளவில் உற்பத்தி செய்வது 13வது மலேசிய திட்டத்தின் வழிகாட்டுக்கு இணங்க அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சக்னா மடானி திட்டத்தின்படி கூடுதல் வகுப்பறைகளை நிர்மாணிக்கும் திட்டம் இவ்வாண்டு டிசம்பரில் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அகமத் மஸ்லன் தெரிவித்துள்ளார். மொடில ப்ரீகாஸ்ட் எனும் அமைப்பு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தும் திட்டங்களை அட்டவணைப்படி விரைவாக செயல்படுத்த உதவுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 2027 கல்வியாண்டின் முதலாம் ஆண்டுக்கு இந்த வசதிகள் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்றவர் கூறினார். சட்டவிரோதமாக வாடகை அறைகளாக மாற்றப்பட்ட கடை வீடுகள் அல்லது வளாகங்களுக்கு எதிரான செயலாக்க நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச விவகார அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக இந்நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். இந்த பொறுப்புணர்வுக்கு அனைத்து ஊராட்சி தரப்பு அதிகாரிகளும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். அதேவேளை கடமைகளை நிறைவேற்றுவதில் அதிகார முறைகேடு கண்டறியப்பட்டால் அதனை தடுக்க செயலாக்க அதிகாரிகள் அணுக்கமான கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: பாகிஸ்தான் அரசாங்கம் பன்னாட்டு ஊடகங்கள் செய்தியாளர்களை பதிவு செய்யவும் இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி ஆகிய நகரங்களுக்கு வெளியே செய்தி வெளியிடுவதற்கு அனுமதி பெறவும் வலியுறுத்தியுள்ளது. இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக மனித உரிமை ஊடக குழுக்கள் கவலை தெரிவித்துள்ளன. தொடர்பு அமைச்சு வெளியிட்ட எழுத்துப்பூர்வ வழிகாட்டுதலின்படி பகுதி நேர செய்தியாளர்கள் உட்பட பன்னாட்டு ஊடகங்களில் பணிபுரியும் அனைத்து செய்தியாளர்களும் பாகிஸ்தானின் வெளி ஊடகப் பிரிவில் பதிவு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் தெரிவித்தது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டாய சுங்க கட்டணங்கள் அல்லது சேவை கட்டணங்களை செயல்படுத்துவதை எதிர்க்குமாறு 8 முதன்மை பன்னாட்டு கப்பல் சங்கங்கள் ஐநாவை வலியுறுத்தியுள்ளன. இத்தகைய கட்டணங்கள் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை சீர்குலைப்பதுடன் உலக பொருளாதாரத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த சங்கங்கள் எச்சரித்துள்ளன. ஐநா தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸுக்கும் பன்னாட்டு கடல்சார் அமைப்பின் தலைமைச் செயலாளர் அர்சினியோ டொமிங்குவேசுக்கும் அனுப்பப்பட்ட கடிதத்தில் அந்த சங்கங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. அமெரிக்கா வாஷிங்டனில் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத காட்டு தீயை தொடர்ந்து அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர 1500 தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தற்போது 4,267 ஹெக்டர் நிலம் தீக்கிரையானதாக NBC செய்தி நிறுவனம் தெரிவித்தது. மேலும் 850 மேற்பட்ட உள்கட்டமைப்புகள் சேதமுற்றதாக ஊடக தொடர்பாளர் டாம் ஸ்கோஸ்பெரி கூறினார். இவ்வாறு இறுதியில் வெப்பமும் வறட்சியும் நிலவும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக குறைந்தது 67 பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டனர். ஆஸ்திரேலியா தனது போர் விமானங்களுக்காக அமெரிக்காவிடமிருந்து நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளை கொள்முதல் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. அவற்றின் மதிப்பு $518 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியா தனது வான்படையின் பயன்பாட்டிற்காக லாக்ஹீட் மார்ட்டினின் மேம்பட்ட 450 வியூக ஏவுகணைகளை கொள்முதல் செய்யும் என்று தற்காப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் கூறினார். மேலும் அமெரிக்காவிற்கு அப்பாற்பட்டு புதிய வான் ஏவுகணையை பயன்படுத்தும் முதல் நாடாக ஆஸ்திரேலியா விளங்குவதாக அவர் தெரிவித்தார். விளையாட்டு. நடப்பு வெற்றியாளர்களான எங் ஏன்யாவும் எஸ் சிவசங்கரியும் அடுத்த மாதம் நடைபெறும் 2026 ஐச்சி நகுய ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள தயாராக உள்ளனர். 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான முதல் தகுதிச் சுற்று களமாக அவர்களுக்கு இது அமையும் என மலேசிய ஸ்குவாஷ் ரேக்கெட் சங்கத்தின் பயிற்றுவிப்பு இயக்குநர் ஆண்ட்ரூ குரோஸ் தெரிவித்தார். அவ்விருவரும் 3 தங்கங்களை தக்க வைத்துக் கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேசிய ஸ்குவாஷ் அணியினர் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். ஆசிய சைக்கிளோட்ட சம்மேளனம் ACC முன்னாள் தலைவர் தான்சி டர்ஷன் சிங்கில் இன்று தாய்லாந்தின் அரச விருதான தி மோஸ்ட் அட்மைரபிள் ஆர்டர் ஆஃப் தி டிரே குணாபோன் விருதை பெற்றார். மலேசிய ஆசிய பன்னாட்டு அளவில் சைக்கிளோட்ட மேம்பாட்டிற்கு தான் ஸ்ரீ டர்ஷன் ஆற்றிய சிறந்த பங்களிப்புகளையும் சேவைகளையும் பாராட்டும் வகையில் இந்த விருதை ACC-யின் மூத்த துணை தலைவர் ஜெனரல் டேக் ஹெம் கஸ்ரி வழங்கினார். நுட்ப திறன் கல்வி டிவெட் உருமாற்ற நிரல் மேம்படுத்தப்பட்டுள்ளது. 2026 360 ஆசியான் மாநாடு மலேசியாவின் இலக்கவியல் துறையை வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1949 இன்றைய நாளில் தங்கு அப்துல் ஹலீம் கெடா பட்டத்து இளவரசராக நியமிக்கப்பட்டார். 22 வயது தங்கு அப்துல் ஹலீம் பிரிட்டன் ஆக்ஸ்போர்ட் வதம் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்த அவர் அறிவை பெறுவதற்காக வெளிநாட்டுக்கு சென்று கல்வி பெற தயக்கம் காட்டவில்லை. 1957 மார்ச் 12 முதல் ஜூலை 3 வரை அவரது தந்தையார் வெளிநாட்டில் இருந்த வேளை 1957 மார்ச் 9 தங்கு அப்துல் ஹலீம் இடைக்கால சுல்தானாக நியமிக்கப்பட்டார். 1958 ஜூலை 14 வரை அவர் ராஜா முடாவாக இருந்தார். அதன் பிறகு அவர் கெடா மாநில ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். 1959 பிப்ரவரி 20 நாள் அவர் அதிகாரப்படியாக கெடா சுல்தானாக அரியணை அமர்ந்தார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய வரலாறு. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்-ஸாதிகி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய வரலாறு என்னும் இந்த அழகிய நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நேயர்களே, வானலோகத்தில் நடந்த அந்த சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ஆதம் நபி அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு முன்னால் இறுதி வரை வரக்கூடிய மனிதர்களுடைய ரூஹுகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிறகு அந்த ரூஹுகளுக்கு அவர்களுக்கான பொறுப்புகளை அவர்களுக்குள்ளே சமைத்து அவர்களை ஆதம் நபி அவர்களுடைய முதுகதண்டிலே மறுபடியும் வைக்கப்பட்டது. பிறகு ஆதம் நபி அவர்கள் அலங்கரிக்கப்பட்டு விண்ணுலகத்தை சுற்றி பார்த்தார்கள். அப்பொழுது மலாயக்கத்துமார்களை சந்தித்த நிகழ்ச்சியையும் பார்த்தோம். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆதம் நபி அவர்களுக்கு, இனி இந்த உலகத்திலே அல்லாஹ் படைக்கப் போகின்ற அனைத்து பொருள்கள், அந்த பொருள்களுடைய பண்புகள், அந்த பொருள்களுடைய பயன்கள், தன்மைகள், தகுதி ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். அன்பான பெருமக்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபி அவர்களுக்கு அனைத்து பொருள்களினுடைய பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்து தருகின்றான். எந்த அளவிற்கென்றால், இந்த உலகத்திலே அவர்களுக்கு பிறகு இன்று வரை எத்தனை மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதோ, பேசப்பட்டதோ, எழுதப்பட்டதோ, அனைத்து மொழிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். ஏறத்தாழ 3000 மொழிகள் இன்றைய நேரத்திலே இருக்கின்றது. 2500 மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றது. பேசப்படுவதும் எழுதப்படுவதும் பாதுகாக்கப்படுவதும் 500 மொழிகள்தான். 2500 மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அந்த 500 மொழிகள் வழக்கத்திலே இருக்கக்கூடிய மொழிகளிலே ஒரு மொழிதான் நம் தமிழ் மொழி. மிகவும் பாரம்பரியமான மொழி. சரி நேயர்களே, இந்த மொழிகளை ஆக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபி ஆதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான், அறிமுகப்படுத்துகின்றான். நீரிலே வாழக்கூடிய மீன்கள், மீன்களினுடைய மொழி, விண்ணிலே பறக்கக்கூடிய பறவைகளின் மொழி, மண்ணிலே நெளியும் புழுக்களின் மொழி, காட்டிலே வாழும் விலங்குகளின் மொழி ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். இந்த மொழி இவ்வாறு இருக்கும், இந்த சப்தம் இவ்வாறு இருக்கும், பறவைகள் இவ்வாறு பேசிக்கொள்ளும், மீன்கள் இவ்வாறு பேசிக்கொள்ளும், ஒவ்வொரு படைப்பினத்தினுடைய செயல்பாடுகளும் தகவல் தொடர்புகளும் இவ்வாறு இருக்கும் என்பது வரை அல்லாஹ் அனைத்து செய்திகளையும் ஆதம் நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். இந்த பூமியை பற்றிய அறிவியல், இந்த பூமியிலே வாழக்கூடிய மக்களை பற்றிய அறிவியல், இவற்றை அல்லாஹ் முதன் முதலாக ஆதம் நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான். ஒவ்வொரு மனிதர்கள், மனிதர்களுடைய பெயர்கள் எவ்வாறு இருக்கும், அந்த பெயர்களை பற்றிய தகவல்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா ஆதம் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். கலைகளை கற்றுக் கொடுக்கின்றான். மறுமை நாள் வரை வரப்போகக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளை பற்றியும் ஒரு அறிமுகம் நபி அவர்களுக்கு தருகின்றான். இன்ஜீல், ஜபூர், ஃபுர்கான், முதல் வேதமான தௌராத் ஆகிய இந்த அனைத்து வேதங்களையும், இது அல்லாத சுகுஃபுகளையும், இது அல்லாத மற்ற சட்டதிட்டங்களையும், நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மற்ற அனைத்து மார்க்க விதிகளையும் ஆதம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். இவை அனைத்தையும் தகவல்களாக கொடுத்து நபி ஆதம் அவர்களுக்கும் அவர்களுடைய பிச்சளங்களுக்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை அதிகப்படியாக கொடுக்கின்றான். வேற எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத 6வது அறிவான தகவல்களை வைத்து அதை ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன், சொந்தமாக சிந்திக்கக்கூடிய திறன், சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய திறன், அதையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இதுவரை வேறு எந்த இனத்திற்கும் கொடுக்காத, ஜின் வர்க்கத்தினரை தவிர வேறு எந்த படைப்பினங்களுக்கும் கொடுக்காத அந்த ஒரு அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு, ஆதம் நபி அவர்களுக்கு கொடுக்கின்றான். நேயர்களே, பிறகு அல்லாஹ் அனைத்து மலாயிக்கத்துமார்களுக்கும் ஒரு அறிவிப்பு செய்கின்றான். ஆதம் சொற்பொழிவாற்றப் போகின்றார், அனைவரும் வாருங்கள் என்பதாக. நபி ஆதம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த அனைத்து இல்முகளையும், இந்த அனைத்து தகவல்களையும், உலகம் பற்றிய அறிவியல், சுருக்கமாக சொல்வதென்றால் இந்த பூமி பந்து, இதை சார்ந்த பொருட்கள், இதை சார்ந்த படைப்பினங்கள், இவற்றிலே நடக்கக்கூடிய நியதிகள், செயல்பாடுகள், இவைகள் அனைத்தையும் ஆதம் நபி அவர்களுக்கு, வஅல்லம ஆதமல் அஸ்மா அகுல்லஹா, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். அன்பான பெருமக்களே, வானவர்கள் அணியணியாக வருகிறார்கள். அண்ணல் ஆதம் நபி அவர்கள் ஒரு மேடையின் மீது அமர்ந்து இந்த விஷயங்களை சொல்லுவதற்காக தயாராகிறார்கள். அந்த நேரத்திலே வானவர்கள் நபி ஆதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அந்தஸ்தை பார்த்து அவர்களிடத்திலே ஒரு சிறு சந்தேகம் ஏற்படுகின்றது. இறைவன் இவரை தன்னுடைய பிரதிநிதியாக படைத்த போதிலும் இவரை நம்மை விட மேலானவராக இருப்பாரோ என்பது போல அந்த வானவர்களுக்கு சிந்தனை வருகின்றது. வானவர்கள் அதுவரை இறை கட்டளையை செயல்படுத்திக் கொண்டிருந்தவர்கள், விண்ணுலகத்திலே உயர்வானவர்கள். அவர்களுக்கு என்ன சிந்தனை வருகிறது? படைக்கப்பட்ட இந்த ஆதம் நபி, இந்த மனிதர், இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, உயர்வு கொடுக்கப்படுகிறது, என்ன காரணம் என்பதாக ஒரு ஆச்சரியத்துடன் அங்கு ஒன்று கூடுகிறார்கள். நம்மை விடவா அல்லாஹுக்கு நெருங்கியவராக இருப்பார், அல்லாஹுடைய அன்பை பெற்றவராக இருப்பார் என்றெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. பிறகு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், வானவர்கள், இறைவனே, இவரை விட மேலான படைப்பை நீ படைத்திருக்கின்றாயா என்பதாக கேட்கிறார்கள். ஏனென்றால் ஆதம் நபி அவர்களுக்கு அவ்வளவு கண்ணியமும் முக்கியத்துவமும் அங்கு கொடுக்கப்படுகிறது, வானவர்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை கேள்வியாகவே இறைவனிடத்தில் கேட்டும் விடுகிறார்கள், இறைவனை, இவரை விட சிறந்த படைப்பை நீ படைத்திருக்கின்றாயா என்பதாக. அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னுடைய திருக்கரத்தால் படைக்கப்பட்ட படைப்பை விட என்னுடைய ஆகுக என்ற சொல்லால் படைக்கப்பட்ட படைப்புகள் எவ்வாறு மேலானவையாக இருக்க இயலும்? ஒரு பொருளை பார்த்து குன் என்பான், ஃபயகுன், அது ஆகிவிடும். ஆகுக என்று சொல்லால் படைக்கப்பட்டவைகள் தான் மற்றவை. இந்த படைப்புகள் எவ்வாறு என் இரு திருக்கரங்களால் படைக்கப்பட்ட நபி ஆதம் அவர்களினுடைய படைப்பை விட சிறந்ததாக ஆக முடியும் என்பதாக அல்லாஹ் பதில் கேள்வி கேட்கின்றான். ஆக அனைத்து படைப்புகளிலேயும் சிறந்த படைப்பு நபி ஆதம் அவர்கள். நேயர்களே, இரு திருக்கரங்கள் என்று சொல்லும் பொழுது இது சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இதற்கு முன்பதாகவும் சொல்லப்பட்டது. அல்லாஹ்விற்கு கரங்கள் கிடையாது. மனிதர்களான நமக்கு ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் நமக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து தான் நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் புரிய முடியும். அந்த அளவுக்கு அறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக நமக்கு விளக்குவதற்காக அல்லாஹ் தன் திருக்கரம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உறுப்புகளை விட்டும், மனிதர்களை போன்ற தோற்றங்களை விட்டும், உருவத்தை விட்டும் பரிசுத்தமானவன். சுப்ஹான அல்லாஹ், அல்லாஹ் மகா தூய்மையானவன். ஆக ஆதம் நபி அவர்கள் வருகை தருகிறார்கள், மேடையிலே அமர்கிறார்கள். அமர்ந்திருந்த அனைத்து வானவர்களுக்கும் சலாம் கூறுகிறார்கள். வானவர்கள் பதில் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுவை அனைத்து வானவர்களும் புகழ்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக. அப்பொழுது நபி ஆதம் அவர்கள் அவர்களுடைய சொற்பொழிவிலே என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் அதுவரை உலகத்தை பற்றிய அறிவியலை நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியதிலிருந்து என்ன தகவல்கள் ஆதம் நபி அவர்கள் பெற்றார்களோ அந்த தகவல்களை மலமலவென்று அழகாக சொல்கிறார்கள், விவரமாக சொல்லுகிறார்கள். இதை கேட்ட வானவர்களுக்கு ஆச்சரியம். ஏனென்றால் உலகத்தின் அறிவியல் வானவர்களுக்கு தெரியாது. வானவர்களுக்கு விண்ணுலகத்தில் இருக்கிறார்கள், அங்கு உள்ள செய்திகளும் அங்கு உள்ள நடைமுறைகளும் தான் தெரியுமே தவிர பூமி, பூமியின் படைப்பு, பூமியின் உயிரினங்கள், இவற்றை பற்றிய செய்திகள் எதுவும் அவர்களுக்கு தெரியாது. அப்பொழுது அல்லாஹ் கேட்கின்றான், ஆதமுக்கு என்னுடைய பிரதிநிதி ஆவதற்கு தகுதி இல்லை என்று கூறினீர்களே, அவ்விதமாயின் சற்று முன்னால் உங்களுக்கு ஆதம் கூறினாரே, இந்த செய்திகளை, அவற்றின் பெயர்களை நீங்கள் மறுபடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்பதாக அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களிடத்திலே கேட்கின்றான். அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு வானவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மறுபடியும் சொன்னான், அந்த பெயர்களை எல்லாம் மறுபடியும் சொல்லுங்கள் என்பதாக. அவர்கள் அனைத்து விஷயங்களையும் தெளிவாக மறுபடியும் சொன்னார்கள். உலகத்தினுடைய அறிவியல், உலகத்திலே படைக்கப்படக்கூடிய படைப்பினங்கள், மனிதர்கள், அவர்களுடைய வாழ்நாள், அவர்களுடைய மொழி, முழு விதிகள், நியதிகள் அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தான் ஆதம் நபி அவர்களுக்கு. அதை அவர்கள் முழுமையாக சொல்கிறார்கள். அதை மலாயிக்கத்துமார்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களை பார்த்து சொல்கிறான், விண்ணிலும் மண்ணிலும் உங்களுக்கு மறைந்திருப்பவற்றை நான் நிச்சயமாக நன்கு அறிபவன் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? எனவே நீங்கள் ஆதமை பற்றி கொண்டிருந்த கருத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களுக்கு கூறுகின்றான். அன்பான பெருமக்களே, அந்த நேரத்துல அனைத்து வானவர்களும் நபி ஆதம் அவர்களை பற்றியும் மனித குலத்தை பற்றியும் இப்படி நாம் எண்ணிவிட்டோமே என்ற கவலையிலே அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனே, நீ தூயவன், சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹகீம் என்ற இந்த அழகிய வார்த்தைகளை சொல்கிறார்கள். இறைவனே, நீ பரிசுத்தமானவன், தூயவன், நீ கற்பித்ததுதான் எங்களுக்கு தெரியும். அதற்கு மேல் எங்களிடத்திலே எந்த விதமான அறிவும் கிடையாது, எந்த விதமான தகவல்களும் எங்களுக்கு தெரியாது. நீயே அனைத்தையும் அறிந்தவன் என்று அந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்கள். நேயர்களே, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய திறமைகள், என்னுடைய அறிவு என்ற சிந்தனை வரக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள், மொழி ஆற்றல்கள், நம்முடைய அறிவு கூர்மைகள் எது இருந்தாலும் வானவர்களைப் போல என்ன சொல்ல வேண்டும்? சுபஹானகல இல்மலனா, இறைவனே நீ தூய்மையானவன், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும், அது அல்லாமல் மற்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது என்று நாம் நம்முடைய இயலா தன்மையை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, வானவர்கள் அனைவரிடத்திலும் ஆதம் நபி அவர்கள் உயர்வானவர்களா அல்லது மலாய்க்கத்துமார்களான வானவர்கள் உயர்ந்தவர்களா என்ற ஒரு சந்தேகத்தினால்தான் இதற்கு முன்னால் உள்ள கேள்வியையும் கேட்டார்கள். அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து ஒரு காட்சியை ஏற்படுத்துகின்றான். அனைத்து வானவர்களையும் ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய இந்த அமர்விலே ஆதம் நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களுடைய உயர்வை காட்டுவதற்காக சஜிதா செய்யுமாறு பணியுமாறு அனைத்து வானவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் ஆதம் நபி அவர்களிடத்திலே கூறுகின்றான், ஆதமே, இதுவரை எல்லா படைப்புகளும் படைப்பினங்களும் என்னை பணிந்து வந்தன, இப்பொழுது அவைகள் அனைத்தும் உங்களுக்கும் பணிந்து போகும் என்பதாக சொல்லி, அமரர்களே, வானவர்களே, நீங்கள் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், பணியுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, வானவர்கள் அணி அணியாக வந்து ஆதம் நபி அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள், பணிகிறார்கள். நேயர்களே, மிக குறிப்பாக சஜிதா என்று இங்கு சொல்லப்படுவது அவர்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் ஏற்றுக்கொள்வதற்கான சஜிதா. மனிதனுக்கு பணிந்து போகுவது, மனிதன் தங்களை விட உயர்ந்த படைப்பு என்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பணிந்து போவது என்பதற்கான வெளிப்பாடு அந்த சஜிதா. அனைத்து அமரர்களும் வானவர்களும் மலாயக்கத்துமார்களும் சஜிதா செய்கிறார்கள், ஒருவன் மாத்திரம் ஒதுங்கி நிற்கிறான், சஜிதா செய்யவில்லை. யார் அவன்? இபிலீஸ் என்று பெயர் வாங்கிய அந்த அசாசீல். நேயர்களே, வானவர்களுக்கு ஆதம் நபி அவர்களை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டது, அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இபிலீஸ் ஆதம் நபி அவர்களுடைய வெளிக்கோலத்தை மட்டுமே பார்த்து, ஆதம் நபி அவர்களை குறைவாக கருதி, அவர்கள் பூமிக்கு பிரதிநிதியாக ஆகுவதற்கெல்லாம் தகுதியில்லை என்பதாக நினைத்து அவன் ஆதம் நபி அவர்களுக்கு பணிய மறுத்தான், சஜிதா செய்ய மறுத்தான். அடுத்து என்ன நடந்தது? அது ஒரு நீண்ட நிகழ்வு. இபிலீஸ் நபி அவர்களுக்கு சஜிதா செய்யாததற்கான காரணம் என்ன? இபிலீஸ் நபி அவர்களை இறைவன் அவர்களுக்கு ரூஹ் கொடுத்திருக்கின்றான், அவ்வளவுதான் என்ற அளவில் மட்டும்தான் அவன் தெரிந்திருந்தான். ஆனால் அல்லாஹ் மார்க்கம், முழு உலகத்திலே இறைவனுடைய வல்லமையை பரப்புவது, இறை கட்டளைகள், வேதங்கள், இவைகள் அனைத்தும் இந்த மனிதன் மூலமாகத்தான் வரிசையாக வருடங்களாக வாரிசு வாரிசாக இந்த உலகத்திலே இருக்கப் போகின்றது என்று அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவன் பார்க்கவில்லை, விளங்கவில்லை. எனவே அவன் சஜிதா செய்யவில்லை. வானவர்கள் அதை விளங்கிக் கொண்டார்கள். அதனால் ஆதம் நபி அவர்களுக்கு அவர்கள் சஜிதா செய்கிறார்கள். அன்பான பெருமக்களே, சஜிதா செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய கட்டளை ஏற்று 500 ஆண்டுகள் மலாயக்கத்துமார்கள் ஆதம் நபி அவர்களுக்கு சஜிதா செய்கிறார்கள். இந்த சஜிதா செய்யும் நிகழ்ச்சியிலும் இந்த காட்சியிலும் என்னென்னவெல்லாம் நடந்தன, இறைவனுக்கும் மகாபாவி இபிலீசுக்கும் நடந்த சம்பாஷணைகள் என்ன, அந்த இடத்திலே நடந்த வேறு வேறு சம்பவங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். நேயர்களே, ஒவ்வொரு சம்பவங்களினுடைய ஞான கருத்துகளையும் நாம் தெரிந்து கொள்வோம். ஏக இறைவன் இவைகளின் காரணத்தினால் நம் அறிவு கண்களை திறந்து இறைவனுக்கு முன்னால் மண்டியிட்டு நம் வாழ்வை சிறந்ததாக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.
1: நேர்களே, இதுவரை அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது அசன் அஸ்ஸதக்கி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய வரலாறு கேட்டீர்கள்.
3: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கின்.
4: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில் சகுனி அப்படின்ற திரைக்காக அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, புத்தகத்தை பற்றிய ஒரு தகவல் இருக்கு நம்ம கிட்ட. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மனிதர்களை அடையாளப்படுத்திக் கொள்ள இப்ப நம்ம நாட்டில் பார்த்தோம்னா இந்த அடையாள அட்டை எண் அப்படின்னு அதை பயன்படுத்துவோம் இல்லையா. இதே மாதிரி உலகம் முழுதும் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கு, அந்த புத்தகங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு எண் இருக்கு, அதுதான் வந்து ISBN அப்படின்னு சொல்றாங்க. இதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் புக் நம்பர், ஒரு தனித்துவமான புத்தகத்தின் அடையாள எண். இது பார்த்தோம்னா எத்தனையோ கோடி புத்தகங்கள் உலகத்துல இருக்கு, ஆனா ஒவ்வொரு புத்தக தலைப்புக்கும் ஒரு ஒரு எண் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புத்தக புழுக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து புத்தகங்களை தேடி கண்டுபிடிக்க இணையத்தில் வந்து இந்த மாதிரி எண்களை தான் உள்ளிடுவாங்களாம். ஆனா ரொம்பவும் இந்த படிக்கும் வாசிக்கும் பழக்கம் இல்லாதவங்க நம்மளாம் தலைப்பு தேடுவோம், அவங்க வந்து இந்த எண்ணை வைத்தே புத்தகங்களை கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய புத்தகங்கள் இப்ப மின்னியல் புத்தகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு இல்லையா, மின்னியல் புத்தகங்களுக்கும் இந்த எண் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆக இப்பவே வந்து உங்க பக்கத்துல ஏதாவது புத்தகம் எடுத்தா, நீங்க இருந்தா எடுத்து அந்த பின்னால பக்கத்துல பாருங்க இந்த எண் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் காற்றின் மொழியில் நிறைய பாடல்கள் நிறைய தகவல்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றோம். 10 மேல் நம்ம இந்த நன்றி மன்னிப்பு அழைப்பு அங்கமும் எப்போதும் போல இடம்பெறுங்க. அடுத்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிதி பால் கொண்டு வராங்க இது.

இரவு நேரத்துக்கு அப்படியே இதமா இருந்ததா அந்த பாடல். டாக்டர் பேர்ன் கொண்டு வந்தாரு மெட்ரோ மாலை அப்படின்ற திரைக்கான பாடல். சரி, அது ஒரு உள்ளூர் பாடல். அடுத்த பாடலும் ஒரு உள்ளூர் பாடலை தான் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக இந்த தமிழ்நாட்டு திரைப்படங்கள், உலக திரைப்படங்கள்லாம் பார்க்கணும்னா நமக்கு யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நிறைய தளங்கள் இருக்கு. ஆனால் நம்முடைய உள்ளூர் படைப்புகளை எங்க பார்க்கலாம்? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் தளத்திலலாம் பெரும்பாலான படைப்புகள் இருக்காது. யாரும் வந்து அதிகாரப்பூர்வமான பதிவேற்றம் செய்திருக்க மாட்டாங்க. நம்ம எப்போதுமே நம்ம உள்ளூர் படைப்புகளை, மண்ணின் மைந்தர்களை ஊக்குவிப்பதற்கு, அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவதற்கு அதிகாரப்பூர்வமாக அவங்களோட படைப்புகள் பதிவேற்றம் செய்தால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ஆர்டிஎம் கிளிக் செயலி இருக்கு இல்லையா, இதில் ஏராளமான உள்ளூர் படைப்புகள் இருக்குங்க. அதுவும் முக்கியமாக நம்முடைய ஆர்டிஎம் தயாரிப்பில் வந்த தமிழ் தொலைக்காட்சி திரைப்படங்கள், பெரும்பாலான திரைப்படங்களை நீங்கள் நம்ம ஆர்டிஎம் கிளிக் செயலிகளில் பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு திரைப்படங்களும் நிறையவே இருக்கு. திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி திரைப்படங்கள், அப்புறம் நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்து ரசிக்கலாம். முற்றிலும் இலவசம். உங்களுடைய விவேக கைபேசி, மடிக்கணினி, ஏன் வீட்டில் உள்ள தொலைக்காட்சியில் கூட இந்த ஆர்டிஎம் கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்து பார்க்கலாம். சரி, அடுத்து ஒரு உள்ளூர் பாடல் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வெண்பா திரையிலிருந்து தண்ணீர் நாராயணன் கொண்டு வராரு இதோ.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்பாருக்கு தற்காலிக விடுப்பு வழங்க மத்திய தலைமைத்துவ மன்றம் MPP இணக்கம் தெரிவித்துள்ளது. 2026 PKR தேசிய மாநாட்டிற்கு பிறகு அறிவிக்கப்படும் நாள் வரை இது நடப்பில் இருக்கும் என அக்கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்தோஸ்ரீ ஃபமி ஃபடில் கூறினார். அப்பதவியிலிருந்து நூருல் இசா விலகுவதாக அறிவித்த பின்னர் இன்று நடைபெற்ற MPP கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக டத்தோஸ்ரீ ஃபமி குறிப்பிட்டுள்ளார். எல்லை கடந்த மின் வர்த்தக தளங்களில் பொருள்களை விற்பனை செய்வது குறித்து அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக நிதித்துறை அமைச்சர் லியோ சென்தாங் கூறினார். பயனீட்டாளர்களின் உரிமைகள், பாதுகாப்பு உட்பட மலேசிய வணிகங்கள் தொடர்வதை உறுதி செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் கில்லானில் அமைந்துள்ள ரப்பர் தொழிற்சாலையில் தேசிய பதிவுத்துறை சில செயலாக்க நிறுவனங்களுடன் மேற்கொண்ட சோதனையில் போலி அடையாள அட்டைகளையும் பிறருக்கு சொந்தமான அட்டைகளையும் பயன்படுத்தி வந்த 22 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த வளாகத்தில் இருந்த 74 பேர் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக JPN செயலாக்க இயக்குநர் மசாத் அப்துல் அசீஸ் கூறினார். மேற்காசிய போரின் போது குவைத் மீது தொடர்ச்சியாக ஈரானிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டில் செயல்பட்டு வந்த ஈரானிய பள்ளியை மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் அதிகாரி தெரிவித்துள்ளார். அந்த பள்ளியை மூடுவதற்கான காரணத்தை அமைச்சு வெளியிடவில்லை. எனினும் அண்மைய வாரங்களில் தெஹ்ரானின் தாக்குதல்களால் குவைத்தில் மின்சாரம், நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டன. கிரெம்ளினின் தரப்புக்கு ஆதரவான கொள்கைகளை பரப்புவதாக குற்றம் சாட்டி ரஷ்ய தொலைக்காட்சி நிபுணர் சேனியா ஃபெடோரோவாவை நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் பிறப்பித்துள்ள உத்தரவு ஒரு வகையான அரசியல் ஒடுக்குமுறை என ரஷ்ய வெளியுறவு அமைச்சு சாடியுள்ளது. பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் செய்தியாளர்களை அரசியல் ரீதியாக துன்புறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சின் பேச்சாளர் அலெக்சே ஃபெடையோவ் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். வியாழக்கிழமை இரவு மணி 10:06 ஆகிவிட்டது நேயர்களே. சரி, இது நன்றி மன்னிப்பு அழைப்புகளுக்கான நேரம். யாருக்காவது நன்றி சொல்லணுமா, இல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அழைச்சு நீங்க எங்க கிட்ட சொல்லலாம், நீங்க கேட்டதா நாங்க அவங்களுக்கு சொல்லிடுறோம். எப்படி சொல்லுவோம், ஒளிபரப்பி தான். யாருக்கு சொல்லணும், நன்றி சொல்லணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும், நீங்க அழைக்கலாங்க. 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அதோடு மட்டுமில்லாமல் வழக்கம் போல நீங்க இன்ஸ்டாகிராம் வாயிலாக உங்களுடைய குரல் பதிவையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கடந்த சில வாரங்களில் பார்த்தோம்னா அதிகமான நன்றி மன்னிப்பு எல்லாமே வந்து குரல் பதிவா தான் வந்திருக்கு. இன்றைக்கு நீங்க அழைப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருது, உங்க எல்லாருக்கும் முன்கூட்டியே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த மாதம் இன்னொருவருக்கு பிறந்த நாளுங்க, அவரை தான் அடுத்து கூப்பிட போறோம். யாருன்னு பாக்குறீங்களா, யுவன் சங்கர் ராஜாவை தான். வாங்க

0: உதவி
1: தயாரிப்பு அந்த தீரா இசைக்கு.
0: நன்றி வந்து என்னத்துக்குனாக்க, எனக்கு எப்போதுமே ஒரு சான்ஸ் குடுக்கறது, நான் கால் பண்ணி பேச போற அந்த மாதிரி. சாரி வந்து அதுவும் மின்னலசம்க்கு, ஏன்னா நான் ரொம்ப தொந்தரவு பண்றேன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஏன்னா எனக்கு வந்து கூட்டாளின்னு சொல்லிக்க யாரும் இல்லை. எனக்கு இருக்காங்க ரெண்டு பேர், ஆனா ரொம்ப தொலைவுல இருக்காங்க. அங்க கேல இருக்காங்க, கன்னியா பண்ணிட்டு மேரேஜ் லைஃபோட பிஸியா இருக்காங்க. சோ அந்த பேச்சுக்கு எனக்கு வந்து ஆள் இல்லையா. அதே இல்லாம நான் வந்து ஜிஎன்டி வேலை செய்யும் போற நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்லேயேதான் இருப்பேன், காடியிலேயேதான் காடி ஓட்டி எடுப்பேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மின்னலசம் தான் எனக்கு எல்லாமே.
1: சரி, உங்களுக்கு வந்து இரண்டு நண்பர்கள் இல்ல, இனிமே வந்து மூன்று நண்பர்கள்னு சொல்றோம், மின்னலோடு சேர்த்து. சரியா? சரி, நன்றி. இன்னொன்னு என்னன்னா, தொந்தரவுன்னு நீங்கள நாங்க வந்து எந்த நேரமே தொந்தரவா பார்த்ததே இல்லை. நீங்க வந்து 100 முறை அழைச்சாலும் சரி, 1000 முறை அழைச்சாலும் சரி, எங்க கிட்ட இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா, மற்ற நேர்களை எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணுமே, அதுக்காக தான் வந்து நாங்க மீண்டும் மீண்டும் அதை சொல்லுவோமே தவிர யாரையும் வந்து நாங்க தொந்தரவா எண்ணியதே இல்லை. அதையும் வந்து விசாலாச்சிக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? இல்ல இல்ல, பிரச்சனையே இல்ல. நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் அழைக்கலாம், மீண்டும் உங்கள் அழைப்பை எதிர்பார்த்து காத்திருப்பேன். சரியா? ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி விசாலாச்சி.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

வணக்கம், என் பேர் ஐஸ்வர்யா. மாணவர்கள் வந்து நாட்டினோட ஒரு கண்கள்னு சொல்லுவாங்க, அது முற்றிலும் உண்மை. அதே மாணவர்களுக்கு தான் பெற்றோர்கள் ஒரு பெரிய பக்கபலமா இருக்காங்க. ஆனா எனக்கு, நானும் ஒரு மாணவி தான், என்னோட வாழ்க்கையில ஒரு ரெண்டு பேரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருக்காங்க பெற்றோர்களை தாண்டி. அந்த ரெண்டு பேரும் யாருன்னா என்னோட அக்கா மற்றும் என்னோட மாமா. அக்கா புவனேஸ்வரி நாகராஜன் மற்றும் மாமா கவிமாறன் ரவிச்சந்திரன், என் அக்காவுடைய கணவர். இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் ஒரு ஆளா இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஒரு 6-7 வருஷமா ஒரு நல்ல ஒரு ஆளா வளர்த்து எடுத்ததே அவங்க ரெண்டு பேரு தான். அதுக்காக அவங்களுக்கு நான் என்றுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நான் தெரிஞ்சு கொள்றேன். அதே ரெண்டு பேத்துக்கு இந்த சமயம் எல்லாரோட முன்னுக்கும் நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், நிறைய காயப்படுத்திருக்கேன், நிறைய செலவு வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிருங்க. உங்க வளர்ப்புல வளர்ந்த ஒரு பிள்ளை கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு ஆளா, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா வளர்ந்து வருவேன். அதுக்கு நான் இப்பயே ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் வெரி சாரி. நீங்கள் செஞ்ச எல்லாத்துக்குமே நான் ஒரு ஆளாக வளர்ந்து வந்து உங்களை பெருமைப்படுத்துவேன். மிக்க நன்றி அண்ட் ஐ எம் வெரி சாரி. இங்கே ரெண்டு பேத்துக்கும் நான் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போகிறேன். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியிலேருந்து நீயே நீயே.

0: நன்றி மணிப்பா அழைப்பு அங்கத்துல. இதற்கு முன்பு ஐஸ்வர்யா ரொம்ப நெகிழ்ச்சியா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாங்க அவங்க அக்கா மாமாவை பற்றி. அடுத்ததா நம்ம கூட குஹனீஸ் இணைஞ்சிருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குகணேஷ், நான் ஜுஹோ மாநிலம் கூலாய் வட்டாரத்திலிருந்து வரேன். இரண்டு தரப்பினர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் மற்றும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தரப்பினராக என்னோட தாய் தந்தை, என்னோட பெற்றோர்கள் தான். ஏன்னா இது வரைக்கும் அவங்க எனக்கு செய்த அந்த சில பல விஷயங்களா இருக்கட்டும், அவங்களோட கைடன்ஸ் இல்லாம என்னால வந்திருக்க முடியாது. அவங்க தான் எனக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் ஒரு நல்ல உள்ளங்கன்னு சொல்லலாம். மன்னிப்பு ஏன் அப்படின்னா, நம்ம அறிந்தும் அறியாமலும் பல தவறுகள் நம்ம செஞ்சிருப்போம்ல, அந்த இந்த வேலையை நான் வந்து பயன்படுத்தி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இரண்டாவது தரப்பினர் அப்படின்னு பாத்தீங்க, என்னோட நண்பர்கள். ஏன்னா நல்ல நண்பன் இல்லை என்றில் நம்ம வந்து சில விஷயங்கள் சாதிக்க முடியாது. என் கூட இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள். என்னோட மகிழ்ச்சிக்காகவும் என்னோட சிறந்த சாதனைக்காகவுமே விழிப்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து ஒரு நல்ல நண்பர்கள் சொல்லலாம். அந்த வேலையில அவங்களுக்கும் மிக மிக நன்றி. சில தருணங்கள்ல அவங்களை நான் ரொம்ப காயப்படுத்திருக்கின்றது எனக்கும் தெரியும். இந்த வேலையை நான் பயன்படுத்தி அவர்களுக்கிட்டையுமே நான் வந்து அந்த மன்னிப்பை நான் வந்து கேட்டுக்கிறேன். சோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெய் பீம்ல வந்து தலைக்குவதும் பிரதீப் குமார் அவர் பாடின பாட்டு. அந்த பாடல் வந்து எனக்கு எல்லாருக்குமே டெடிகேட் பண்றேன்.

0: என் பேரு வினிஷா ஸ்ரீ மாரியப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க வந்து எங்க அப்பாவுக்கு நன்றி தெரிய வச்சுக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போது நான் பெருசா வர வரைக்கும் இப்ப நான் பெருசா இருக்கிற வரைக்கும் என்னை ஒரு டீச்சரா ஆக்கியிருக்காரு. சோ இது எல்லாமே எங்க அப்பாவுக்கு, இந்த பெருமை எல்லாமே எங்க அப்பாவுக்கு தான் போய் சேரணும். எங்க வீட்டுல நாலு பேருமே கேர்ள்ஸ், நாலு பேருமே பொம்பளை பிள்ளைங்க. சோ எல்லாருமே நான் சொல்லணும்னா நாங்க எல்லாருமே வெல் எடுக்கேட்டட் தான். சோ இந்த மாதிரி காலத்திலேருந்து இப்ப வரைக்கும் எஜுகேஷன் தான் பெருசு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வளர்த்திருக்காரு எங்க எல்லாத்தையும். அண்ட் அவரு ஒண்டியா இருந்து எங்க எல்லாத்தையுமே படிக்க வச்சு ஆளாக்கி இருக்காருன்னா அது நான் ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். நாங்க எல்லாருமே நாங்க வந்து ஒரு பணக்காரங்க ஃபேமிலியோ இல்ல வசதியா வாழ்ற ஃபேமிலியோ கிடையாது. நாங்க நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்களுக்கு போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்கு. அதே சமயத்துல படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து நாலு பேர் படிக்கிறத வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. கண்டிப்பா பெரிய ரொம்ப காசு அந்த மாதிரி விஷயம்லாம் தேவைப்படும். சோ எங்க அப்பா ஒண்டி அவரு வேலை செஞ்சு எங்களை ஆளாக்கியிருக்காருன்னா, எங்க குடும்பத்தை முன்னேற்றிருக்காருன்னா நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படணும், ரொம்ப ரொம்ப கடவுள்கிட்ட நன்றி சொல்லிக்கணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா கொடுத்ததுக்கு. அதனால தேங்க்யூ அப்பா, ஐ லவ் யூ சோ மச். அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலிக்கும், என் அம்மாவும் செத்து தான், எங்க அம்மாவும் இருந்தனால தான் எங்க குடும்பம் இப்படி இருக்கு, நல்லா இருக்கும், நாங்க நல்லா இருக்கோம். எல்லாருக்கும், எல்லா பிள்ளைங்களுக்கும் நான் வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ண பாக்குறேன். நம்ம தளபதி சாங், ஆடுங்கடா என்ன சுத்தி.
1: அதாவது இவ்வளவு பேசின பிறகு ஏதோ ஆனந்த யாழை தான் கேட்க போறாங்களோ அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனா ஆடுங்கடா என்ன சொத்தின்ட்டாங்க நம்ம வெனிஷா. சரி, இவ்வளவு நேரம் அப்படியே இதமா கொண்டு போயிட்டோமே, திடீர்னு அதிரடிக்கு மாறணுமான்னு யோசிச்சேன். சரி, வெனிஷா கேட்டு எப்படி நம்ம வேணான்னு சொல்றது. அதனால அந்த ஒரு பாடல் மட்டும் கொஞ்சம் அதிரடியா காற்றின் மொழியில் கேட்கலாம்.

0: என்ன வெயில், என்ன வெயில். கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே. தவளை, பாம்பு, பூரா எல்லாம் பாருங்க. ஏன் காலனிக்குள்ள குடுத்து பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியுமா
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மேம்படுத்தப்பட்ட 5G அல்லது அல்ட்ரா 5G தொழில்நுட்பம் நாட்டின் பல்வேறு முக்கிய துறைகளின் உருமாற்றத்தை உந்தச் செய்யும் ஆற்றலை கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடல் தெரிவித்துள்ளார். AI இயந்திரவியல் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய இத்தொழில்நுட்பம் விவசாயம், சில்லறை வணிகம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உற்பத்தி திறனையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 உலகக்கிண்ண போட்டியை இலவசமாக காண ஆர்டிஎம் கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்தவர்களின் எண்ணிக்கை 3.6 மில்லியனுக்கு அதிகரித்ததாக ஒலிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் கூறினார். ஆர்டிஎம் கிளிக் செயலி மக்களின் முதன்மை தேர்வாக அதிகரித்து வருவதை இது மெய்ப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளை 2026 உலக கிண்ண போட்டிகளின் நேரலை ஒளிபரப்பு குறித்து ரசிகர்களிடமிருந்து கிடைத்த கருத்துக்கள் ஆர்டிஎம் கிளிக் தளத்தை மேலும் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்துள்ளது. மேலும் அது ஒளிபரப்பு உள்ளடக்கத்தின் தரத்தையும் சேவையையும் மேம்படுத்துவதோடு ஆர்டிஎம்மின் அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொள்ளவும் உதவும் என அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்தார். சபா பூஃபெட் காம்பவுண்ட் வெஸ்டனில் 3 காவல்துறை அதிகாரிகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. இன்று காலை 5:55 இச்சம்பவம் குறித்து கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து பூஃபெட் தீயணைப்பு மீட்புத்துறை குழுவினர் சம்பவம் இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக அதன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வங்காளதேசத்தில் அதிபர் தேர்தல் இம்மாதம் 20 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டாக்காவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தேர்தல் ஆணையத்தின் மூத்த செய்தியாளர் அக்தார் அஹமத் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் August 13 தேர்தலுக்கான வேட்புமனு படிவங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். வங்காளதேசத்தில் அதிபர் தேர்தல் சீனாவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி டால்பின் சூறாவளி நகர்வதால் செய்சியங், ஃபூஜென் வட்டாரங்களில் உள்ள அதிகாரிகள் 4 நிலை எச்சரிக்கையை முடுக்கிவிட்டுள்ளனர். அந்த சூறாவளி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ள நிலையில் அங்குள்ள கண்காணிப்பை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுவரை குறைந்தது 10,000 பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. வியாழக்கிழமை டிக்டாக் நேரலையில் சந்திப்போம் இல்லையா? இன்னும் இணையல, ஏன் இணையலன்னு சொல்றேன். நேற்று ஒரு பழம்பெரும் நடிகை, ரொம்ப பிரபலமான ஒரு நடிகைக்கு பிறந்த நாள். அவங்க தான் எம் என் ராஜம் அவர்கள். அவங்களுடைய 91வது பிறந்த நாள் நேற்று. இதுவரை நிறைய திரைப்படங்கள், இந்த நிறைய கதாபாத்திரங்கள் என்னென்னமோ நடிச்சிருக்காங்க. இவங்கள பற்றிய ஒரு தகவல் சொல்லணும்னா, இப்ப ரொம்ப சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்ற திரைப்படம் வெளியானது, அந்த நாவலை தழுவிய திரைப்படம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமான நந்தினி அப்படின்ற கதாபாத்திரத்தை ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருந்தாங்க இல்லையா? ஆனா இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் 50களிலே திரைப்படமாக வேண்டிய ஒரு திரைப்படம். அந்த பணிகள்லாம் நடந்தது அப்ப அந்த நந்தினி அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர் எம் என் ராஜம். அப்படிப்பட்ட ஒரு நடிகை, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அவங்களுடைய பெயரை கேட்டாலே ஒரு பாடல் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இல்லையா? அந்த பாடலை தான் அடுத்து கேட்க போகின்றோம். பாடலை கேட்டு வந்துவிட்ட பிறகு டிக்டாக் நேரலையில் இணையலாம், நிறைய பேசலாம், பாடல்களும் கேட்கலாம்.

டிக்டாக் நேரலையில் இணைஞ்சாச்சு. நீங்களும் இப்போதே எங்களோடு இணையலாம். என்ன பாடல்கள் வேணும், அதாவது 1 to 10 வரை எண்களை, அந்த எண்களுக்கு பின்னால் பாடல்களை ஒழித்து வைத்துள்ளோம். எந்த எண்ணை நீங்கள் அதிகமாக விரும்பி கேட்குறீங்களோ அந்த பாடலை ஒளிபரப்போம். அதோடுங்க வார வார வியாழக்கிழமை கேள்வி பதில் அங்கத்தோடு இந்த டிக்டாக் நேரலை போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு கேள்வி கேட்பேன், சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து விருப்ப பாடல்களை நான் கொடுப்பேன் இல்லையா. இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடலுடைய அந்த ஆரம்ப இசையை கொஞ்சம் ஒளிபரப்புவோம். அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். எப்படின்னா, இப்ப இந்த பாடலை ஒளிபரப்பிட்டேன், இது என்ன பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே. தெரிஞ்சதுன்னா டிக்டாக் நேரலை பக்கமா வந்து அது என்ன பாடல், அந்த பாடலோடு சேர்த்து உங்களுடைய விருப்ப பாடல் என்ன அதையும் நீங்க சொல்லணும். அந்த பாடலை உங்களுக்காக கொடுப்போம். சரி, இப்ப இசையை மட்டும் ஒளிபரப்பிட்டு பாடலை ஒளிபரப்பலன்னா கோச்சிக்க மாட்டீங்க, அதனால பாடலை கேட்டுடலாம்.

சரி, டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் எல்லாரும் பாடல்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க, எண்களை விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. 3 அப்படின்ற எண்ணை அதிகமாக விரும்பி கேட்டிருந்தாங்க, அதன் பிறகு 5. அந்த 2 பாடல்களை நம்ம அடுத்தடுத்து கேட்க போகின்றோம். அதற்கு முன்பாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாடல் போட்டி, இப்போ ஒரு இசையை ஒளிபரப்ப போறேன். அது எந்த பாடலுடைய இசைன்னு கண்டுபிடிச்சி நீங்க டிக்டாக்ல சொல்லணும், அப்போ உங்களுக்கு ஒரு விருப்ப பாடல் நாங்கள் கொடுப்போம். சரியா, இசையை கேட்கலாமா, என்ன இசைன்னு? ரொம்ப சின்னதா இருந்துச்சுல, அதனால இன்னொரு முறை நான் ஒளிபரப்புறேன். கேட்டுக்குங்க டிக்டாக் நேரலையில எல்லாருமே. சரிங்க, இது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி அதோடு உங்க விருப்ப பாடலையும் டிக்டாக் நேரலையில் கேளுங்க. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அடுத்து வந்து 3 மற்றும் 5 எண்ணில் இருந்த பாடல்கள்.

சரிங்க, அந்த முதல்ல ஒளிபரப்பினோம் இல்லையா அந்த இசை, அதற்கு சரியா ஒரு நாள் யாரோ அப்படின்ற விடையை சொல்லி விருப்ப பாடலையும் விரும்பி கேட்ட முதல் நபர் ருத்ரா. அவர் என்ன விருப்ப பாடலை கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வ பிறவி திரையிலிருந்து ஜமுனா ராணி கொண்டு வரும் ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டுட்டு அடுத்த இசைக்கு எல்லாரும் தயாராகுங்க.

ருத்ரா விரும்பி கேட்ட பாடல் அது. கூடவே நம்ம நேயர்கள் எல்லாரும் 7 அதோடு 1 அப்படின்ற எண்ணில் உள்ள பாடல்களை ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தடுத்து அந்த எண்ணில் உள்ள பாடல்களை தான் கேட்கப் போகின்றோம். ஆனா அதற்கு முன்பாக அடுத்த இசை தயாரா இருக்கு, கேட்க நம்ம நேயர்களும் தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோ அந்த இசை.

இது ஒரு தடவை தாங்க ஒளிபரப்போம். ஏன்னா ரொம்ப நீளமான ஒரு இசை இல்லையா, ஒரு 12 வினாடிகள் என்னார கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி பார்ப்போம் யார் சரியா சொல்றா. கூடவே பாடலையும் விரும்பி கேட்கணும். 7 மற்றும் 1 எண்ணில் இருந்த பாடல்கள் கேட்கலாம்.

சரிங்க, இரண்டாவதா ஒளிபரப்பிய அந்த இசையை சரியாக கண்டுபிடித்து சரியாக விருப்ப பாடலையும் விரும்பி கேட்டவர் சூச்சனா ஜி. நம்ம டிக்டாக் நேரலையில் தான் இணைந்திருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் பாவமணிப்பு திரையிலிருந்து கேட்டுட்டு அடுத்த இசைக்கு தயாராகும்.

சரிங்க, அடுத்த இசைக்கும் எல்லாரும் தயாரா இருக்காங்க. அது என்ன இசைன்னு கேட்டலாம், என்ன பாடல், அதோடு சேர்த்து விருப்ப பாடல் இரண்டையும் சொல்ல வேண்டும்.

அதுதாங்க அடுத்த இசை கேட்டிருப்பீங்க. டிக்டாக் நேரலையில் சொல்லுங்க. நம்ம நேயர்கள் எல்லாரும் எட்டு அப்படின்ற எண்ணில் இருந்த பாடலை அடுத்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. அந்த பாடல் இதயத்தில் நீ திரையிலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வராரு. இதோ

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்ப வரும், எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
0: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

ஐந்து சுற்றுகள் இருக்கு இந்த இசையை கண்டுபிடிக்கும் போட்டின்னு சொல்லியிருந்தேன், ஆனா மூன்றாவது சுற்றுலேயே நேரம் முடிஞ்சிருச்சிங்க. அந்த மாதிரி டிக்டாக்ல இருக்கிற நேயர்களுக்கும் சரி எனக்கும் சரி நேரம் போனதே தெரியல. சரி, கடைசி அந்த ஒரு பாடல் ஒளிபரப்பினோம் இல்லையா, அந்த ஒரு இசை, அதை சரியா கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா சந்திரமதி ராஜு. இவங்க தான் அவங்களுடைய விருப்ப பாடலை விரும்பி கேட்டவர். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் பாடல். அதோட டிக்டாக் நேரலையில நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுடைய மகள், மகன், உறவினர், நண்பர்னு நிறைய பேருக்கு பிறந்தநாளாம் இன்று நாளை இந்த மாதம். அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிப்போம். இப்ப பாடலை கேட்கலாம்.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சதகத்துல்லா மஸ்லஹி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுடைய சுக துக்கங்களில், வெற்றி தோல்விகளில், ஏற்ற இறக்கங்களில், வாழ்வின் அத்தனை நொடியிலும் உற்ற நண்பனைப் போல இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்வில் தொழுகைக்கு இடமுண்டு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸபஹு அம்ருன் ஃபஸல்லா. கவலை தரக்கூடிய கஷ்டமான காரியங்கள் ஏதாவது நிகழ்ந்துவிட்டால் அந்த கவலையை தீர்ப்பதற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுக்கிற ஒரு விஷயம் தொழுகைதான் என்று வருகிறது. அல்லாஹே என்ன சொல்கிறான் நேயர்களே? யா ஐயுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவியை தேடுங்கள். அதனால்தான் தங்கள் வாழ்நாளின் இறுதி மூச்சை எண்ணிக்கொண்டிருந்த போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையின் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகையில் நிற்கும் போதே எதிரி ஒருவனால் கொலை செய்யப்பட்டு மயங்கி விழுந்த ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு தலானு மயக்கம் தெளிந்தவுடன் முதலில் கேட்ட கேள்வி என்ன? தொழுகை முடிந்து விட்டதா, நான் தொழ வேண்டுமே என்று துடித்தார். உயிர் பிரிந்து கொண்டிருக்கிற அந்த கடைசி வினாடியில் கூட தொழுகையை ஏன் அவர்கள் ஆர்வத்தோடு கேட்டார்கள் என்றால், அதுதான் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நல்ல முடிவையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி தொழுகையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். அதிலும் குறிப்பாக அதிகாலை தொழுகையான ஃபஜ்ரு தொழுகை, அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான அடிப்படை என்கிறார்கள் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாலை ஃபஜ்ரு தொழுது விட்டால் அவருக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? அன்று முழுவதும் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பில் அவர் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல பாருங்கள் நேயர்களே, நாம் இப்பொழுது இரவு உறங்கப் போகிறோம். ஆனால் இரவு நாம் உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன? இஷாவை ஜமாஅத்துடன் தொழுதவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். சுபுஹு தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதுவிட்டால் இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் நம் உடல் அசதியை போக்குவதற்காக, ஓய்விற்காக உறங்குகிறோம். ஆனால் உறக்கத்திற்கு முன்னாலும் உறங்கி எழுந்த பின்னாலும் தொழுதுவிட்டால் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிறது, பார்த்தீர்களா? இது மட்டுமல்ல, அதிகாலை தொழுகையிலே வானவர்களின் பிரார்த்தனையும் அருளும் நமக்கு கிடைக்கிறது. யார் சுபுகு தொழுதுவிட்டு அந்த இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்து இருப்பாரோ அவருக்காக வானவர்களும் பாவ மன்னிப்பு தேடுகின்றனர். யா அல்லாஹ், இவரை மன்னித்து இவருக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று அந்த வானவர்கள் பிரார்த்திக்கின்றனர். சுபுகு தொழுதுவிட்டால் அல்லாஹுடைய அருள் வளம் கிடைத்து விடுமே, அப்புறம் என்ன கவலை? சுபுகு தொழாமல் தூங்குவது இரண பாக்கியத்தை தடுக்கிறது என்பதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். நௌமத்து சுபுஹி தம்னஉர் ரிஸ்க என்று சொன்னார்கள். அதிகாலையில் தொழாமல் தூங்குவது இரண பாக்கியத்தை தடுக்கிறது என்று எச்சரித்தார்கள். பொதுவாக மனிதனுடைய உறக்கம் எத்தனை வகை என்று பட்டியல் போடுகிற அறிஞர்கள், அதிலே அதிகாலை சுபுகு தொழுகைக்கு பிறகு தூங்குகிற தூக்கத்திற்கு ஃபைலூலா என்று சொல்லுகிறார்கள் அரபியிலே. யார் இந்த ஃபைலூலா உறக்கம் உறங்குகிறார்களோ அவர்களுக்கு இரண பாக்கியம் தடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்னொன்று இருக்கிறது கைலூலா என்ற தூக்கம். அது நண்பகல் நேரத்திலே லுஹருக்கு முன்னால் ஒரு 20 நிமிடங்கள் சின்ன உறக்கம் உறங்குவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நல்லோர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு அறிவியல் சொல்கிறது அந்த நண்பகலில் உறங்குகிற சின்ன உறக்கம் அது மனிதனுடைய மூளைக்கு நல்லது, அறிவு விருத்திக்கு நல்லது என்று சொல்கிறார். இன்னொன்று இருக்கிறது ஐலூலா, அசருக்கு பின்னால் மாலை நேர தூக்கம். இது ஆகவே ஆகாது. தொடர்ந்து இந்த தூக்கத்தை தூங்கி வந்தால் அறிவுத்திறன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அறிவியலும் சொல்கிறது, நம்முடைய ஆன்மீகமும் அதை ஒப்புக்கொள்கிறது. எனவே உறங்குகின்ற நேரத்திலே சரியான நேரத்தில் உறங்கி, சரியான நேரத்திலே எழுந்து நம்முடைய காரியங்களை நாம் ஆற்றுகிற போது நம்முடைய உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கிறது, நம்முடைய எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமைகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இப்படி பிரார்த்திப்பார்கள். அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபீ புகூரத்திஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்திலே அதிகம் அதிகம் அருள் வளத்தை அள்ளி கொடுப்பாயாக.
1: நேர்கி இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் சதகத்துல்லா மஸ்லஹி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கின்.
4: மீன் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
5: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள் தகவல்கள் நம்ம பேசினது, அப்புறம் புதுசா மலரும் நினைவுகள்ல தொடங்கின அந்த விளையாட்டு உள்ளிட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. விடைபெறுகின்றேன், நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

மந்தன் பேசுறேன். மண்டே டு ஃப்ரைடே 12 மணி ஒரு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம பாடல் தாங்க மின்னல் எஃப்எம்ல. இது நம்ம நேரம்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோனிலா. இது நம்ம நேரம். நம்ம முழுக்க முழுக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட சாங் தான் கேட்க போறோம். ரெடியா இருக்கீங்களா?

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

love is beautiful. But at the same time, it can be painful.

0: பூவலே ஹேமபால் இன்னவள் சினுங்கும் ஊடலை சஜனா.
1: ஹாய் ரசிகர்களே, நான் எம் கே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ப நேரம்.

0: கடக இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: அம்மாடியோ
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
2: சபாஷ்.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வணக்கம் மின்னல் எஃப்எம், என் பேரு கதிரவன் சுப்பராயன், வயது 65. ரெண்டாம் தேதி ஜனவரி 2023 புறப்பட்டு மோட்டார் சைக்கிள் சுத்திட்டு 9ஆம் தேதி 5ஆம் மாசம் 2026 தான் மலேசியாவுக்கு நான் வந்தேன். 109 நாடுகளை மோட்டார் சைக்கிளே சுத்திட்டு வந்து மலேசியாவை பிரபலப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு நான் போனேன். பெருமைக்கு சொல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு மலேசியா பத்தி பேசும்போது ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. மலேசியால வந்து இப்படி எல்லாம் இருக்கு, விதமான சாப்பாடு நான் கூகுள்ல எடுத்து காட்டுவேன். பாருங்க மலேசியா எங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க ஒரு தடவை. மூணு இதோ ரொம்ப நாங்க ஒற்றுமையா வாழ்றோம். மலேசியாவ கொடி வந்துட்டு 2 கோடி என்னுடைய மோட்டார் சைக்கிள் நான் வச்சிருந்தேன், இப்ப கொடுத்து வச்சுனேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம நாட்டுல பிறந்ததுக்கு.
1: ஜாலூர்க்கு மீலாங்கை பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்.

காற்று உன் காலடியை நான் தேடி கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி இது என்ன பொது காலம் என்னோடு குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: மகிழ்ச்சி,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: கிஷன், என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: ஓ, அதுவா? புதிய ஜாலோர்கள் மீலா வாங்கிட்டல.
2: அதான், அதோட ஒரு செல்ஃபி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன்.
0: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். கொடிய ஏத்திட்டீங்களா?
1: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
0: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது. இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன்.
0: இந்த
1: தேசிய மாதத்தில் ஜாலோர்கள் மீலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com. தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய், இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க.
1: ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையனை ஒரு ரெண்டு மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: ரெண்டு மணி நேரமா காணமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும்னு அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்னமா லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
2: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
2: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆலயத்தில் வித்தியாசமான விநாயகர் சிலையை பார்த்தங்க.
1: இன்னைக்கு நான் கம்போங் குவாத்தன் குவாலா ஸ்லாகோரில் எழுந்தருள் இருக்கும்
0: 125 வருட கால வரலாற்றை சுமந்து கொண்டு அழகாய் அமைந்துள்ளது அருள்மிகு பழனியாண்டவர் ஆலயம்.

பொன்பானை மரங்களின் அருகே குடிகொண்டிருக்கும் பழனி ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் மாலை 5 அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு 7 நித்திய பூஜையும் நடைபெறுகிறது. இவ்வாலயத்தின் மற்றொரு சிறப்பு 100 பழமை வாய்ந்த அம்மிக்கல்லால் செதுக்கப்பட்ட விநாயகர் சிலை. இவரின் தும்பிக்கை வலதுபுறத்தில் இருப்பதால் வலம்புரி விநாயகராக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். முன்னோர்கள் வழிபட்ட இந்த சிலையை பக்தியோடு இன்றளவும் பூஜித்து வருகின்றனர். 108 சிவலிங்க வடிவமைப்புகள் அடங்கிய சிவபெருமானுக்கான தனிச்சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயத்திற்கான வருடாந்திர திருவிழா மாசி மாதத்தில் நடைபெறும். முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சபா புஃபோர்ட் வெஸ்டர்ன் கிராமத்தில் மின்சாரம் தாக்கியதாக நம்பப்படும் சம்பவத்தில் காவல்துறையினர் 3 உயிரிழந்தது குறித்து முழுமையான வெளிப்படையான உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த துயரச் சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கும் அது மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த விசாரணை அவசியமாவதாக பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நேற்று மாலை வெஸ்டர்ன் காவல் நிலையத்தைச் சேர்ந்த கோப்ரல் சியு டெக்ஸ்யோங், கான்ஸ்டபிள் முகமது நூர் ஹபீஸ் இப்ராஹிம், கான்ஸ்டபிள் முகமது ரைமி இஸ்மரூபி ஆகியோர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவத்தின் போது காவல் நிலையத்திற்கு அருகில் தேங்காய்களை பறிப்பதற்காக ஒருவர் 29 அடி நீளமுள்ள இரும்பு கம்பியை பயன்படுத்தியதில் அது மின்கம்பி மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. மலேசியாவும் ஹங்கேரியும் பல்வேறு முனைப்புகள் மூலம் வேளாண் உணவு உத்தரவாத துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. அவற்றுள் 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவும் அடங்கும். மலேசியாவுக்கான ஹங்கேரி தூதர் டாக்டர் சென்டோ சிப்போசுடனான மரியாதை நிமித்த சந்திப்பினோடே இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டெத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். வெனிசுவேலா கராகாஸில் இடைக்கால அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையே அமெரிக்கா ஆதரவிலான அரசியல் மாற்ற பேச்சு தொடங்கியது. நெருக்கடியில் சூழ்ந்துள்ள அந்த தென் அமெரிக்க நாட்டில் தேர்தலை நடத்த இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 உலகப் போரில் ஜெர்மனிக்கு சொந்தமான ஃபாக்வோல்ஃப் 190 ரக போர் விமானம் புதுப்பிக்கப்பட்டு 80 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மீண்டும் பறக்கவிடப்பட்டுள்ளது. துருக்கியில் ஜெர்மனியின் கிளாஸ் பிளாசா தரப்பினர் அதை பறக்கவிட்டதாக உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. 1944 2 உலகப் போரின் போது பிரான்சில் அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. விளையாட்டு. துருக்கியின் ட்ரபஸ்பொன் காற்பந்து அணி 19.6 மில்லியன் டாலருக்கு எகிப்து நட்சத்திரம் முகமது சலாவை ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி சலா ஆண்டுக்கு 10 மில்லியன் யூரோவை ஊதியமாக பெறுவார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலைமணி 6:03. அடுத்து தின சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஜும்மா வசனம் 9 தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
0: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஏ

ஈமான் கொண்டவர்களே, ஜுமாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். நீங்கள் அறிபவர்களாக இருப்பின் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும்.

0: நேர்களே, இன்று நமது தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: நேர்களே, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்வதை லட்சியமாக நாம் வைத்தால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு பல நன்மைகளை வழங்குவான். நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்த அந்த துஆவை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. எங்கள் இறைவனே, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக தனக்கும் உலகத்திலே வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கும் துஆ செய்திருக்கிறார்கள். நாமும் நமக்காக வேண்டியும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டியும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காகவும் தினமும் நாம் துஆ செய்ய வேண்டும்.

0: நேர்களே,
1: நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ செய்த அந்த துஆவை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ரப்பன் அஃபிர்லி, யா அல்லாஹ், என் பாவத்தை மன்னிப்பாயாக. வலிவாலிதைய, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. வலிமன் தஹல பைத்திய முஃமினௌ வலில் முஃமினீன வல் முஃமினாத், இறை நம்பிக்கையாளர்களில் இருந்தும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்குவாயாக. வலா தஸிதில் லாலிமீன இல்லா தபாரா, மேலும் இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர எதையும் நீ அதிகரித்து விடாதே. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தனக்காக வேண்டியும் தன்னுடைய பெற்றோர்களுக்காக வேண்டியும் இறை நம்பிக்கை உள்ள முஃமினான ஆண்களுக்காகவும் முஃமினான பெண்களுக்காகவும் துஆ செய்திருக்கிறார்கள். பிறகு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எதிராகவும் துஆ செய்திருக்கிறார்கள்.

நாம் நம்முடைய பாவத்திற்காக பெற்றோர்களுக்காக அதிகம் துவா செய்ய வேண்டும், மூமின்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்தான். அந்த துஆவை எப்பொழுது கற்றுக் கொடுத்தான் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று திரும்பிய பிறகு அந்த துஆவை கற்றுக் கொடுத்தான். அந்த துஆவில் எதை கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு கற்றுக் கொடுத்தான். குறிப்பாக, நபியே உங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும், துஆ செய்வது உங்களின் மீது கடமை என்று சொல்லி அல்லாஹு தஆலா அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்தான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறிய துவா. என் இறைவனே, நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது என்னை பரிவோடு அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்விருவர்களின் மீது கிருபை செய்வாயாக என்று நபியே நீங்கள் பிரார்த்திப்பீராக என அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை தங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி அதிகமான முறையில் துஆ செய்திருக்கிறார்கள். நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்காக இந்த துஆவை ஓத வேண்டும். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற துஆவை உள்ளச்சத்தோடு நம்முடைய பெற்றோர்களுக்காக இஹ்லாஸாக நாம் துஆ செய்தால் நிச்சயமாக நம்முடைய பெற்றோர்களின் வாழ்க்கை சிறப்பாகும். அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம்மையும் சிறப்பாக்கி

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் சந்திக்க வைக்கின்றது. எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பரே? வணக்கம் உங்களுக்கு.
1: வணக்கம் தேவிகன், வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்த நாங்க வந்துட்டோம்.
0: அப்புறம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா? இந்த வீடியோல நமக்கு எல்லாம் இருக்கணும்ல.
1: ஆமா, வாழ்க்கையில சில சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க, சில காணொளி பார்க்கும்போது தெரியும்.
0: ஆமா,
1: அந்த மாதிரி ஒரு காணொளி இருந்தது இல்லையா?
0: ஆமா, ஒரு இந்த டிரைவ் த்ரூ கடை இருக்குல்ல, அந்த கடையில வந்து ஒருத்தர் காஃபி வாங்குறாரு.
1: சரி,
0: வாங்கிட்டு காசெல்லாம் கட்டிட்டு ரசீதை பெற்ற அவர் அந்த காஃபிய வாங்கிட்டு போக மறக்கிறாரு. அப்படியே சுத்திட்டு போய் அங்க நிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஓடுறாங்க. யாருதான் இவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடையுடைய பணியாளர் ஒரு பெண் இவங்க. ஓடி ஓடி ஓடி ஓடி போய் அந்த காஃபியுடைய வாங்கின அந்த வாடிக்கையாளர் இருக்கார் இல்லையா, அவர் அங்க இருக்கக்கூடிய சமிஞ்சை விளக்குல நிக்கிறாரு. உடனே போய் அவருடைய கண்ணாடியை தட்டி, சார் காஃபி விட்டுட்டு வந்துட்டீங்க, நாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. தூரத்துல இருந்து ஒருத்தர் ஏன் இவங்க ஓடுறாங்க அப்படின்னு காணொளி எடுக்க, இவங்க போய் அந்த காஃபியை கொடுக்கறத பார்த்த உடனே விஷயத்தை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. வாங்கினவர் காஃபி எடுக்காம போனார் இல்லையா, இந்த பெண் போய் அந்த காஃபி ஒப்படைச்சிட்டு இப்ப இவர் போய் நின்னு கேட்டிருக்காரு, ஏன் வந்து நீங்க ஓடி வந்து காஃபியை கொடுத்தீங்க, போட்டோம் அவருக்கு ஞாபகம் வரும்போது வந்து சொல்லுவாரு அப்படின்ட்டு. நீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி இல்ல, நாங்க இந்த கடையில வேலை செய்யறோம் அப்படின்றத விட மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குறோம். இந்த காஃபி அப்படின்றது காலை பொழுதில் ஒருத்தருடைய மனநிலையையே மாற்றக்கூடியது. யாருக்கு தெரியும், ஒருவேளை இன்னைக்கு நாள் அவர் எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காது, அவர் அதை கொஞ்சம் மாத்தி அமைக்கணும்னு நினைச்சு இந்த ஒரு காஃபி குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனாலதான் நான் ஓடி போய் அவர்கிட்ட கொடுத்து அவருடைய நாளை மகிழ்ச்சி ஆக்கிட்ட, நான் நினைச்சபடி அவரும் சொன்னாரு அப்படின்னு சொன்ன அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய சபாஷ் சொல்லிட்டு வந்திருக்காங்க.
1: சின்ன விஷயமா இருந்தாலும் கூட ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை அதை மாற்றும், ரொம்ப அழகாக்கும் அப்படின்னா தாராளமா அதை பண்ணலாம். அது அந்த வாடிக்கையாளர்களுக்காக அவங்க செஞ்சிருக்காங்க. நாமுமே நம்ம சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பா அதை பண்ணுவோம். அந்த ஒரு விஷயத்தோட இன்றைய வெள்ளிக்கிழமை பொழுதையும் நம்ம ஆரம்பிக்கலாம்.
0: நம்முடைய மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, மற்றவங்களுடைய மகிழ்ச்சியில கொஞ்சம் பங்கு எடுத்துக்கோ, அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் நிறைய கதை இருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 22 2026, ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பட் கிக்ஸ் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது நம்மளுடைய காலுடைய பின்புற தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கெண்டைக்கால் அதாவது காஃபோட மசில்ஸை வந்து வலுப்படுத்துறதுக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கிற ஒரு பயிற்சி தான் இது. நம்மளுடைய இருதய துடிப்பையும் அதிகரிக்கும் ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சி தான் இது. இந்த பயிற்சியை செய்வதற்கு முன்பு முதலில்

0: ஜில்லா படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் மணி இப்போ 6:41 ஆயிருச்சு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பன்.
0: சரி, மலேசிய நண்பன்ல கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, கல்வி அமைச்சின் சீர்திருத்த திட்டங்களுக்காக 1,00,000 ரிங்கிட் பெறுகின்ற பள்ளிகளை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மாநில கல்வி அதிகாரிகள் மற்றும் மாநில கல்வி இலாக்காக்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இருப்பதாக துணை கல்வி அமைச்சர் வோங் காவோ சொல்லியிருக்கிறாரு.
1: அடுத்து மக்கள் ஓசில வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். வரும் ஆண்டுகளில் மலேசியாவிற்கு பயனளிக்கும் வகையில் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் பொறுப்பான செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் சிறந்த நடைமுறைகளையும் முன்னெடுப்புகளையும் எடுக்கப் போவதாக தொடர்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, மலேசிய விமானி சம்பந்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த புகின் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை தமது குழுவை அடுத்த வாரம் ஜகார்த்தாவுக்கு அனுப்ப உள்ளதாக காவற்படையினர் தெரிவித்திருக்கின்றனர் அப்படின்ற செய்தி.

0: கவனத்தை ஈர்த்திருக்கின்றது.
1: அடுத்து மற்றும் ஒரு செய்தி, கேல் 2026 மாநாடு, இந்த ஒரு சிறப்பு மாநாடு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் தொடங்கி நவம்பர் வரைக்கும் இருக்கும். இது மூணு இடத்துல நடத்த போறாங்க. பினாங், ஜோஹர் மற்றும் கோலாலம்பூர்ல நிறைய வணிகம் சார்ந்த பல முக்கிய முன்னெடுப்புகள் எடுக்க போவதாக பொருளாதார அமைச்சு தெரிவிச்சிருக்காங்க.
0: சரிங்க, இவை வந்திருக்கக்கூடிய செய்திகள், முழு விவரங்களை தெரிஞ்சுக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க.
1: சரி, நேர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னதான் நம்ம வந்து நிதானமா செஞ்ச வேலையை வந்து ஆரம்பிச்சோம் காலையில தொடங்கினாலும், சில சமயங்கள் இந்த அறக்க பறக்க செய்யறதுன்றது பலருக்கும் வழக்கமாவே இருக்கும்.
0: ஆமா, என்னதான் நான் வந்து நிதானமா போனாலும் அறக்க பறக்க தாங்க ஓடுவேன். இன்னொன்னு, எனக்கு என்னமோ அந்த முதல் நாளே வந்து நிதானமா எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் விருப்பம் இருக்காது. இந்த அறக்க பறக்க ஓடுறதுலதான் ஒரு சுவாரஸ்யம்னு சில பேர் வந்து அதையே விரும்பி செய்வாங்க.
1: சுவாரஸ்யமா இருக்கிற அந்த மாதிரி சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய நபரா நீங்க அப்படின்றத அழைத்து சொல்ல போறீங்க. முன்னாடி எல்லாம் எடுத்து வைக்க பிடிக்காதுங்க. நமக்கு இந்த அறக்க பறக்க காலையிலே கிளம்பினாதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி 3-2-2-5-7-3-3-4-7-6-8
0: உங்கள் கதை கேட்க வணக்கம் இன்னும் காத்துட்டு இருக்கு. வாங்க பேசுவோம். அடுத்தது சோழா சோழா பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: பேசலாங்க, இணைந்திருங்கள்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு விவசாயிக்கு ஒரு தரிசு நிலம் கிடைத்தது. அதை வளமான நிலமாக மாற்ற வேண்டும் என்று அவர் உறுதி செய்தார். அந்த நாள் முதல் ஓய்வு இல்லாமல் கடினமாக உழைக்க ஆரம்பித்தார். சுட்டெரிக்கும் வெயிலிலும் உழைத்தார். நிலத்தில் இருந்த கற்களை அகற்றினார். நாள் முழுவதும் உழைத்ததால் அவருடைய கைகள் காயமடைந்தன, உடலும் சோர்ந்து போனது. ஆனால் அவர் மனம் தளரவில்லை. அக்கம் பக்கத்தினர் அவரை பார்த்து கேலி செய்தார்கள். இந்த தரிசு நிலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பயன் என்று கேட்டார்கள். ஆனால் விவசாயி யாருடைய வார்த்தைகளையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து உழைத்தார். காலம் கடந்தது. அவர் விதைகளை விதைத்தார். தினமும் தண்ணீர் பாய்ச்சி பயிர்களை கவனமாக வளர்த்தார். சில மாதங்களுக்கு பிறகு அந்த தரிசு நிலம் பசுமையான விளைச்சல் நிறைந்த நிலமாக மாறிவிட்டது. அதை பார்த்த அதே அக்கம் பக்கத்தினர் ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டினார்கள். சிலர் அவரிடம் வெற்றியின் ரகசியத்தையும் கேட்டார்கள். விவசாயி புன்னகைத்து சொன்னார், விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் தரிசு நிலம் கூட பொன் விளைக்கும் நிலமாக மாறும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் எந்த வெற்றியும் ஒரே நாளில் கிடைக்காது. கடின உழைப்பும் பொறுமையும் விடாமுயற்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி மலரும். பிறர் கேலி செய்தாலும் உங்கள் இலக்கை விடாதீர்கள். இன்று நீங்கள் சிந்தும் வியர்வை நாளை உங்கள் வெற்றியின் விளைச்சலாக மாறும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சவால்களை தாங்குபவர்கள் தான் சாதனை படைப்பார்கள். உழைப்பை நம்புங்கள், வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குன்

0: டிஎம்எஸ் பாடிய பாடலது 6:54. வணக்கம் இன்னல்ல இன்றைக்கு நாங்க கேட்டிருந்தோம். சில பேருக்கு அறக்க பறக்கதான் கிளம்பு பிடிக்கும், ஏனே தெரியாது இல்ல.
1: அந்த மாதிரி நபரா நீங்க அப்படின்னு சொல்லும் போது விஷ்ணு அழைத்திருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த காலையில அறக்க பறக்க கிளம்பதான் வேலைக்கு கிளம்புன மாதிரி இருக்கும். இந்த முன்னாடி எடுத்து வச்சுட்டு அப்புறம் காலையில நிதானமா கிளம்புறதுலாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு
0: சொல்லியிருந்தாங்க. பிரியா சொல்றாங்க, இந்த மாதிரி யாரு செய்தாலும் அவங்க கூட அவங்க வந்து பழக்கத்தையே வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து எல்லாம் முன்கூட்டியே பண்ணிடணும், இது என்ன இது, காலையில எழுந்திரிச்சு ஓடுறது அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு போற ஒரு சூழல் தான் அப்படின்றாங்க.
1: எது எப்படி அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி அமைதல் அப்படின்றது நம்ம கையிலதான் இருக்கு. அறக்க பறக்க கிளம்புறது தான் பிடிக்கும்னா அதை பண்ணலாம், ஒண்ணு பிரச்சனை
0: இல்ல. அப்படி இல்ல மோக, நிதானமா பண்ணணும்ல, என்ன அப்படி சொல்லிட்டீங்க.
1: இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல.
0: அறக்க பறக்க பண்ணும் போது ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அச்ச நான் சரிப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு தோணுதுல, அப்ப நிதானமாவே போலாம்ல.
1: சரி நிதானம் தான்றீங்க,
0: இப்ப எப்படி வர துணி எடுத்துட்டு ஓடுவீங்களா எப்படி?
1: நேர்கிட்டே விட்டுருவேன்.
0: 7 மணிக்கு பிறகு பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: மின்சாரம் பாய்ந்ததில் காவல்துறையினர் மரணம். முழுமையான விசாரணைக்கு பிரதமர் உத்தரவு. மாநிலங்களில் அரசியல் போட்டி, ஒற்றுமை அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சபா புஃபோர்ட் வெஸ்டர்ன் கிராமத்தில் மின்சாரம் தாக்கியதாக நம்பப்படும் சம்பவத்தில் காவல்துறையினர் மூவர் உயிரிழந்தது குறித்து முழுமையான வெளிப்படையான உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். அந்த துயர சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கும் அது மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த விசாரணை அவசியமாவதாக பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை காவல்துறை அதிகாரிகள் மூவரின் இழப்பு குறித்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசு மலேசிய காவற்படைக்கும் பிரதமர் தனது இரங்கலை பதிவு செய்துள்ளார். முன்னதாக நேற்று மாலை வெஸ்டர்ன் காவல் நிலையத்தைச் சேர்ந்த கார்பரல் சியு தக்சியோங், கான்ஸ்டபிள் முகமது நூர் ஹபீஸ் இப்ராஹிம், கான்ஸ்டபிள் முகமது ரைமி இஸ்மாரூபி ஆகியோர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவத்தின்போது காவல் நிலையத்திற்கு அருகில் தேங்காய்களை பறிப்பதற்காக ஒருவர் 29 அடி நீளமுள்ள இரும்பு கம்பியை பயன்படுத்தியதில் அது மின்கம்பி மீது விழுந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவருக்கு உதவ என்ற மற்ற இருவர் மீதும் மின்சாரம் பாய்ந்ததாக நம்பப்படுகிறது. இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் உள்ளது என்றும் தமது தரப்பு உடற்கூறு ஆய்வு அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் சபா காவல்துறை ஆணையர் டத்து ஜவுதே டிகோன் தெரிவித்தார். மாநில நிலையிலான அரசியல் போட்டி கூட்டரசு நிலையில் உள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைத்தன்மைக்கு ஊறு விளைவிக்காது. நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் அரசாங்கம் தொடர்ந்து நிர்வாகத்தில் கவனம் செலுத்தும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். அரசியல் கருத்து வேறுபாடுகள் நிர்வாக நலன்களை விட மேலோங்கி இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபடிலும் இதனை ஒப்புக்கொண்டார். ஜொஹூர், நெகிரி செம்பிலான் உள்ளிட்ட மாநில நிலையிலான அரசியல் மாற்றங்கள் இருந்தபோதிலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு உறுதியாகவும் நிலையாகவும் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். மாநில நிலையிலான அரசியல் சூழல் கூட்டரசு அரசாங்கத்தின் நிலையிலிருந்து மாறுபட்டது என்றும் மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்துஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டார். இதனிடையே 5G அட்வான்ஸ் அல்லது அல்ட்ரா 5G தொழில்நுட்பத்தின் பயன்பாடு சுகாதாரம், வேளாண், சில்லறை வணிகம் உள்ளிட்ட முதன்மை துறைகளின் உருமாற்றத்தை உந்த செய்யும் என்று டத்துஸ்ரீ ஃபாமி நம்பிக்கை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு, எந்திரவியல் ஆகியவற்றுடன் கூடிய தொழில்நுட்பம் உற்பத்தியையும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த உதவும் என்று அவர் விளக்கினார். 5G சேவை எல்லா பகுதிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு கண்காணிப்பை மேம்படுத்துவதில் திருகூர்த்தி பயன்பாட்டை ஆதரிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. மலேசியாவும் ஹங்கேரியும் பல்வேறு முனைப்புகள் மூலம் வேளாண் உணவு உத்தரவாத துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. அவற்றுள் 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவும் அடங்கும். மலேசியாவுக்கான ஹங்கேரி தூதர் டாக்டர் சண்டோ சிப்போஸ் உடனான மரியாதை நிமித்த சந்திப்பினோடே இதுகுறித்து கலந்தாலோசிக்கப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் நெத்துஸ்ரீ மொஹமத் சாபு தெரிவித்தார். நாட்டின் வேளாண் உணவுத்துறை வளர்ச்சியை ஆதரிக்கவும் உணவு உத்தரவாதத்தை மேம்படுத்தவும் மலேசியாவுக்கும் ஹங்கேரிக்கும் இடையே வேளாண் துறையில் நீடிக்கும் நல்லுறவு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீனா, தைவான், வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருட்கள் மீதான கழிவுகளை அகற்றும் எதிர்ப்பு வரி குறித்த விசாரணையை மலேசியா தொடங்கியுள்ளது. குறிப்பிட்ட இறக்குமதி பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுவதால் உள்ளூர் தொழில்துறை பாதிக்கப்படுவதாக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் தாக்கல் செய்த மனுவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலீடு வணிக தொழில் அமைச்சர் தெரிவித்தது. தொடர்புடைய தரப்பினர் தங்கள் பதில்களை சமர்ப்பிக்க இம்மாதம் 17 நாள் வரை அவகாசம் உள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வழங்காருங்கள்.
0: அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த குடியரசில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளோர் அல்லது தற்காலிக விசாவில் உள்ள பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக வழங்கப்படும் பிறப்புரிமை குடியுரிமையை கட்டுப்படுத்தும் புதிய உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். சுற்றுலா என்ற பெயரில் அமெரிக்கா வருவோர் பேறு காலத்துக்கு பிறகு குடியுரிமை பெற முயலுவதாக கூறப்படுவதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக டிரம்ப் கூறினார். முன்னதாக இதேபோன்ற முயற்சியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை செய்திருந்த நிலையில் தற்போது சில மாற்றங்களுடன் புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலா இடைக்கால அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சி பேராளர்களுக்கும் இடையிலான அரசியல் மாற்றம் தொடர்பான பேச்சு அமெரிக்காவின் ஆதரவுடன் தலைநகர் கரகஸில் தொடங்கியது. முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோ கைது செய்யப்பட்டு 7 மாதங்களுக்கு பிறகு இந்த பேச்சு நடைபெறுகிறது. நெருக்கடியில் சிக்கியுள்ள அந்த நாட்டில் மீண்டும் தேர்தல் நடத்துவதற்கான வழியை இந்த பேச்சு உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவரும் எதிர்க்கட்சி முன்னணி வேட்பாளருமான மரியா குரீனா மச்சாடோ நாடு கடத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் அந்த சந்திப்பில் பங்கேற்கவில்லை. மெக்சிகோ கெரீரோ முன்னாள் ஆளுநர் ஆங்கல் அகீரே கைது செய்யப்பட்டுள்ளார். 2014 43 மாணவர்கள் காணாமல் போன வழக்கில் சான்றுகளை மறைத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவரது நிர்வாகத்தில் மக்கள் கடத்தப்படும் சம்பவங்களுக்கு ஊழலும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதும் முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அரசாங்க ஊழியர்களையும் உயர் அரசாங்க அதிகாரிகளையும் உட்படுத்திய சான்றுகளை மறைக்க அவர் உத்தரவிட்டதாக தலைமை வழக்கறிஞர் எர்னஸ்டினா கோடோய் தெரிவித்தார். இது தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்றும் மாநில நிர்வாகத்தின் உயர்நிலையில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நடவடிக்கை என்றும் அவர் கூறினார். இரண்டாம் உலகப்போர் காலத்தை சேர்ந்த அரிய வகை ஜெர்மனியின் ஃபாக்கே வோல்ஃப் 190 போர் விமானம் 80 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வானில் பறந்தது. ஜெர்மனியைச் சேர்ந்த விமானி கிளாவுஸ் பிளாசா துருக்கியில் நடைபெற்ற வெள்ளோட்டத்தில் அந்த விமானத்தை இயக்கினார். 1944 ஆண்டு இரண்டாம் உலகப்போரின் போது அந்த விமானம் பிரான்சில் விபத்துக்குள்ளானது. அதன் பாகங்கள் 2000 ஆண்டு அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் 2023 துருக்கியில் 11 பேர் அடங்கிய குழு அதை முழுமைப்படுத்தியது. ஷிவ்ரிஹிசார் வான் போக்குவரத்து கழகம் அடுத்த மாதம் எஸ்கி சஹேரில் நடைபெறவுள்ள வான் கண்காட்சியில் அந்த விமானத்தை காட்சிப்படுத்த திட்டமிட்டுள்ளது. விளையாட்டு 2026 கொரிய மாஸ்டர்ஸ் ஒப்பந்தம். நாட்டின் 3 ஆடவர் இரட்டையர்கள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ள வேளை மலேசியா அரையிறுதிக்கு தகுதி பெறுவது உறுதியாகியுள்ளது. இன்று நடைபெறும் காலிறுதியில் தீகாய்வுன் யாப் ராய் கிங் சக ஆட்டக்காரர்கள் ஆரன்ஜியா ஏரன்தாயுடன் களம் காண்பர். மென்வை சோங் சோவோயி இந்தியாவின் கிருஷ்ணா பிரசத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையை எதிர்கொள்வார்கள். இதனிடையே மலேசிய நேரப்படி நண்பகலில் திட்டமிடப்பட்டுள்ள காலிறுதியில் நாட்டின் 3 கலப்பு இரட்டையர் களம் இறங்குகின்றனர். எகிப்து காட்பந்து நட்சத்திரம் முகமது சலாவுடன் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக துருக்கியின் ட்ரப்சோன் ஸ்போர் அணி அறிவித்துள்ளது. அந்த அணி இஸ்தான்புல் பங்குச்சந்தையில் தாக்கல் செய்த ஆவணங்கள் மூலம் இதனை உறுதிப்படுத்தியது. அந்த உடன்படிக்கையின்படி சாலாவுக்கு பருவத்துக்கு 19.6 மில்லியன் டாலர் வழங்கப்படும். சாலா ஆண்டுக்கு 10 மில்லியன் யூரோவை ஊதியமாக பெறுவார். மின்சாரம் பாய்ந்ததில் காவல்துறையினர் மரணம். முழுமையான விசாரணைக்கு பிரதமர் உத்தரவு. மாநிலங்களில் அரசியல் போட்டி, ஒற்றுமை அரசாங்கத்துக்கு பாதிப்பு இல்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 1976 இன்றைய நாளில் 20வது மிரடிகா கார்பந்து போட்டி தொடக்க விழா கோலாலம்பூர் மிரடிகா அரங்கில் பேரரசர் சுல்தான் யஹ்யா பெத்ரா அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டது. இந்த போட்டித் தொடரின் முதல் நாள் ஆட்டத்தில் மலேசியா அணி தென்கொரியாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சிறப்பான வெற்றியை பதிவு செய்தது. ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்திலேயே முக்தார் டஹாரி பந்தை தலையால் முட்டி உந்த செய்து மலேசியாவுக்கான முதல் கோலை பதிவு செய்தார். வெற்றியை உறுதிப்படுத்திய 2வது கோலை ஆட்டத்தின் 68வது நிமிடத்தில் இசார் பாக்கார் புகுத்தினார். சந்தோக் சிங் வழங்கிய பந்தை துல்லியமாக தலையால் உந்தி தள்ளிய வேளை அது தென்கொரியா கோல் காவலர் ஜின் போக்கல கடந்து கோல் கம்பத்துக்குள் சென்றது. மிரடிகா கார்பந்து போட்டியின் முதல் தொடர் 1957 ஆகஸ்ட் 31 மிரடிகா அரங்கில் மலையா பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மானால் அதிகாரப்படியாக தொடக்கி வைக்கப்பட்டது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். இன்னும் உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை அதுவுமா 7:15 உங்களோட மகிழ்ச்சியா நாங்க பேசிட்டு இருக்கோம்.
1: மோகன் தெய்வீகன் உங்களுக்காக இருக்கோம், உங்களுக்காக பேச காத்துட்டு இருக்கோம். என்னன்னா, பெரும்பாலும் நம்ம வந்து பக்கத்து வீட்லயோ இல்ல நம்ம நண்பர்கள்ட்டயோ பேசுறதா இருந்தா அதிகமா அதை பத்தி பேசாம இருக்கிறதே இல்ல. என்னப்பா இவ்வளோ சூடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதிகமா சொல்றாங்க.
0: கொஞ்ச நாள் கழித்து நேற்றைய நாள் ரொம்ப சூடா இருந்த மாதிரி இருந்தது. யாரெல்லாம் வெளியில போயிருந்தீங்களோ உங்களுடைய பதிவுகள்லாம் நாங்க பார்த்தோம்.
1: ஆமா,
0: ரொம்ப சூடு தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம்.
1: இந்த வெப்பமான சூழல், வெயில் காலத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெப்பமான சூழல், வெயில நம்ம அதிகமா இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல உண்டாக்குது. என்னால சரியா வேலை செய்ய முடியல, வேலைக்கு போனாலும் நான் போய் கடுப்பு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு சொல்லுது. உண்மைக்குமே நீங்க அந்த பிரச்சனை எதிர்நோக்குறீங்களா? வெயில இருந்துட்டு வேலைக்கு போனா நல்ல வேலை செய்ய முடியல, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எனக்கு இருக்குங்க, இந்த வெயில் என்ன பாடாப்படுத்துது அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த கதைகள் தான் நீங்க சொல்ல போறீங்க.
0: நேற்றைய நாள்ல ரொம்ப வெப்பமா இருந்தது உணர்ந்தீங்களா? சில பதிவுகள்லாம் நாங்க வந்து பாத்திருந்தோம். என்ன இது திடீர்னு இப்படி சூரியன் நம்ம பக்கத்திலேயே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அது உங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் மாத்தி அமைக்குதா, இல்ல உங்களுடைய நேற்றைய பொழுது அப்படி கொஞ்சம் என்னமோ அப்படி ஏதோ ஆட்டி வச்ச மாதிரி ஆயிருச்சா? வாங்க பேசுவோம் அந்த கதையே.
1: அழைத்து சொல்லுங்க 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. என்னென்ன பிரச்சனைகள் நீங்க எதிர்நோக்கறீங்க அப்படின்றத, குறிப்பா வெயில்
0: சூரியன் சார்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை, இன்னைக்கு சுட்டு எரிக்காதீங்க வெள்ளிக்கிழமை, எங்களால முடியல இந்த மாதிரி பாடலோடு.

0: வணக்கம், செயற்கை நுண்ணறிவு விவரங்களுடன் செயற்கை நுண்ணறிவு AI இலக்கியம் டிஜிட்டல் பயிற்றுனர் ஜே கண்ணன்.
1: இந்த சாட் ஜிபிடி போல இந்த சாட்பாட்லாம் இருக்குல்ல, இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகளை இல்ல ஜெமினா இருக்கட்டும், இதெல்லாம் இது கூட எல்லாம் எப்படி பேசணும்ன்றது முதல்ல நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். கூகுள் கிட்ட வந்து இதுக்கு முன்னுக்கு எப்படி நீங்க வந்து தேடல தொடங்குனீங்களோ அது போலவே நீங்க இந்த சாட் ஜிபிடி கூட நீங்க பேசக்கூடாது. ஏன்னா இங்க வந்து நீங்க பேசும்பொழுது நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க்ன்றது என்னன்னா, முதல்ல நீங்க என்ன என்னென்னலாம் தகவல் எல்லாம் கொடுக்கணும், நீங்க அதுக்கு பிறகுதான் அது வந்து உங்ககிட்ட சரியான ஒரு பதில கொடுக்க முடியும். உதாரணமா சின்ன ஒரு சிம்பிளான உதாரணம் கொடுக்கறேன் பாருங்க. இப்ப நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னாக்கா அவர்கிட்ட உங்களுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. உங்களுக்கு என்ன பண்ணுது, உடம்புக்கு என்ன பண்ணுது, எவ்வளவு நாள் அந்த பிரச்சனை இருக்குது, அதோட சில விவரங்கள்லாம் கொடுத்த பிறகுதான் அவங்க வந்து சரியான ஒரு மருந்து உங்களுக்கு அவங்க எழுதி கொடுக்க முடியும். சரி, இந்த மருந்து நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அது போலதான் இந்த AI கிட்டையும் இந்த சேட் பாட் கிட்ட இருந்து நம்ம ப்ராம்ப்டிங் சொல்லுவோம். அது வந்து அப்ப நீங்க சரியா ப்ராம்ப்ட் பண்ணணும். ப்ராம்ப்ட்ன்றது வந்து இந்த கேள்வியை தொடுக்கிறது. அந்த தொடுக்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டா தெரியணும் என்னென்ன தகவல் கொடுக்கணும்னு. அதுதான் பயிற்சிகள் நீங்க போய் கத்துக்குவீங்க. எங்கெல்லாம் அந்த மாதிரி பயிற்சிகள் நடக்குதோ ப்ராம்ப்டிங் பத்தி பேசுறாங்கன்னு சொன்னாக்கா முடிந்த வரைக்கும் அங்க போய் கத்துங்க. எப்படி அந்த ப்ராம்ப்டிங் மெத்தட், அது சரியான முறையில கேள்விகளை கேட்கறது அப்படிங்கிறது கரெக்டா நீங்க கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான தகவல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்ப நீங்க எப்படி கூகுள்கிட்ட கேட்கறீங்களோ அந்த மாதிரி இங்க நீங்க கேட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு சரியான நேர்த்தியான பதில் கிடைக்காது. சோ அதனால இந்த ப்ராம்ப்டிங் என்ற விஷயம் மிக மிக முக்கியமானது. இந்த AI கத்துக்கும் பொழுது இந்த ப்ராம்ப்டிங் தான். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ பயிற்சிகள் நடந்துச்சுன்னா போய் கலந்துக்குங்க, உங்களோட திறமையை மென்மேலும் வளர்த்துக்குங்க.

0: விசிறி உண்மையிலேங்க அப்படிதான் இருந்துச்சு சூடா நேற்று. அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு பொன்னழகி வந்திருக்காங்க ஜோஹர்ல இருந்து. ரொம்ப சூடா இருக்கா நம்ம பொன்னழகி?
1: ஜேபி ரொம்ப ரொம்ப சூடு. நான் வந்து ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால அக்கௌண்ட்ல தான் இருக்கேன். இருந்தாலுமே அந்த வெளியே இருக்கிற அந்த ஹீட் வந்து உண்மையிலே தாங்க முடியல. இருந்தாலும் வெளியே இருக்கிற மக்கள் சொல்றாங்க பாருங்க, வெயில வேலை செய்யறவங்களை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த அளவுக்கு சூடு இருக்கு.
0: நேத்து வெளியில போனீங்களா?
1: வெளியே போறேன். நானும் வந்து சேஃப்டி வேலை செய்யறதுனால சம்டைம்ஸ் சைட்ஸ்க்கு எல்லாம் போகணும். அப்ப போகும்போது அந்த வெயில போகும்போது என்னதான் சன்பர்ன் யூஸ் பண்ணாலும் என்னதான் லோஷன் போட்டாலும் திரும்ப ஆபீஸ்க்கு வரும்போது வேர்த்து போய் கருத்து போய் தான் வரும். அந்த அளவுக்கு
0: வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க, நல்லா கல கல கல கலன்னு. அப்படி வெயில போயிட்டு வந்துட்ட பிறகு எப்படி இருக்கும், என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்குள்ள?
2: கடுப்பு காட்டுறீங்களா? தெரியும்,
1: கடுப்பு காட்ட முடியல. சக ஊழியர்கள் கிட்ட காட்ட முடியாது. இருந்தாலும் என்ன செய்யறது, சூரியன் கிட்ட ஐயோ அப்பா கொஞ்சம் கருணை காட்டேன் அப்படின்ற அளவுக்கு வேண்டியதா இருக்கு சூரிய பகவான் கிட்ட.
0: ஆமா, ரொம்ப சூடு. இன்னைக்கு காலையிலே ஒரு என்ன கோரிக்கை வைங்க, சூரிய பகவானி இன்னைக்கு வெயில காட்டாதப்பா என்னால முடியல அப்படின்னு.
1: கண்டிப்பா எல்லா மக்களுக்காகவும் நான் சூரிய பகவான் கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்க போறேன்.
0: இன்னைக்கு ஏதோ சைட்டுக்கு போகணுமா?
1: கண்டிப்பா எவ்ரிடே போய் தான்
0: ஆகணும். சரி, தொப்பி எல்லாம் போட்டுங்க.
2: சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: பாருங்க இந்த வெயில் எப்படி எல்லாம் நம்மள பாதிக்க வைக்குதுன்னு. வெயில் வரலனா ஏன் வெயில் இல்லன்னு கேக்குறோம், வெயில் வந்தா தாங்க முடியல அப்படின்னு அழுகுறோம். என்ன இது,
2: அந்த மாதிரி நீங்க எதுவும் பாதிக்கப்படுறீங்களா? அது என்ன பாதிக்கப்படல படுறமே அப்படின்ற அழைத்து சொல்லுங்க.
0: உண்மையிலே இந்த வானிலை வந்து உங்க வாழ்க்கையுடைய அந்த சூழல் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி அமைக்குதா? நல்லாதான் இருக்கும், வெயிலுக்கு போயிட்டு வந்து கடு கடு கடுன்னு இருக்கிற மாதிரி ஆகுது அப்படின்னு
2: இருப்பாங்க சில பேரு. ஏன் உங்க அப்படி யோசிக்கிறாங்க பார்த்தா, ஓ இப்பதான் வெளியே போயிட்டு வந்தாங்க அப்படின்னு தோணும்.
0: கூல் டவுன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க தோணுது.

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ராகா ஆஃப் ரிவெஞ்ச் ராஸ் ஃபாராஸுடைய குரல்ல கேட்டுட்டு வந்தோம்.
1: சரி, என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேலையிட சூழல வந்து பாதிப்படைறதுக்கு இந்த வெயிலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்க, இந்த வெப்பத்தால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், இது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இப்படி நீங்க எதிர்நோக்குனீங்கன்னா உடனடியாக அதற்கான தீர்வை காணுங்க அப்படின்னு மருத்துவர்கள் வந்து வலியுறுத்துறாங்க.
0: அது மட்டும் இல்ல, இந்த வானிலை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னதாகவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும், இதை எதிர்கொள்றதுக்கு நீங்க தான் தயாரா இருக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மறந்துட்டோம் போல. வெயில் மழை வந்துட்டு போனதுனால இப்போ சில தினங்களாகவே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனுடைய அழுத்தமும் அதிகமா இருக்கும். உங்களை ஏதாவது ஒரு வகையில் அப்படியே போட்டு அழுத்தம் வெளியில வந்துருங்க அப்படின்னு
1: சொல்லும் போதுதான் ஒரு மாதிரி அழுத்தமா இருக்கு, அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க நீங்களுமே. ஆமாங்க, வெயிலால கொஞ்சம் நானும் பாதிப்படைஞ்சிருக்கதான் அப்படின்ற மாதிரி கதைகள் இருந்தா அழைத்து சொல்லுங்க.
0: வாங்க, 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8